நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 14 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 தேதி புதன்கிழமை. இனி சக்கரவாகம் ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: சக்ரபாகம் ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 5வது குறட்பா.

ஒருவருக்கு அணியாவது பெரியோரிடத்தில் வணக்கமும் எல்லோரிடத்தும் இனிய சொல்லும் உடையவராதலே. இவையல்லாமல் உடம்பில் அணியும் வேறு அணிகள் அணிகளாகாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நாம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மகளன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உளவே தலை, இதில் வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் பிராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் கவிஞர் ஜிவி அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதய ராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சருமரோக நிவாரணை செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த அழைப்பில் அதுவா இதுவா வாழ்வின் பிற்பாதையில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா. 10:00 உற்சாக மூட்டம் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். வாழ்வே மாயம் வர்ணஜாலம் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் உங்களோடு நாங்க. நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், இதில் அம்மா பேசினார். 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம், வீட்டு தோட்டம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருவானை கோவில் ஆர் சின்னத்துறை அவர்கள். இரண்டு:30 கிராம சமுதாயம், பழமையில் புதுமை, பாரம்பரிய கலைப்பொருட்கள் தயாரிக்கும் திருவரங்கம் தீபிகா வேல்முருகன் அவர்களோடு நேர்முகம். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதுமாய் வரும் பொன் மாலை. 5:00 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர்

எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 6:45 மாநில பட்ஜெட் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இடம்பெறும். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். தொழில் முனைவர் சி மீனலோஷினி ராஜா அவர்களோடு நேர்முகம். 7:25 உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம் தொடரில் உயிர்கரைசல் தயாரிப்பு. திருமருகல் தி சத்தியமூர்த்தி அவர்களோடு ஒரு சந்திப்பு. மணிக்கு இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே.

0: இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9 மணிக்கு அரங்கிசை. இதில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டை கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டிவி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் கடம். காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதின் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்களின் வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். பாலக்காடு மணியையர் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திமடல் இடம்பெறும். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்தி சுடர், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இவை அவன் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்க. இனி கேட்கலாம்.
1: காலை 6 மணி, இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளின் சூழல் மாறிவரும் நிலையில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் முக்கிய அங்கம் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். தவிக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாயவிலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் உள்ள தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனம் தயாரித்த 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பின்னர் நேற்று மேட்டூர் அணையை வந்தடைந்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: Public protests and wanton killings by Pakistani forces. Such hollow exercises cannot hide reality. Since June this year, at least 90 civilians have lost their lives in the continuing crackdown. Many more have been injured. As you have seen, the Pakistani establishment has answered public discontent with bullets, blackouts, intimidation and repression, and now seeks to manufacture legitimacy.
1: India, as chair of BRICS 2026, will host the third BRICS Culture Working Group meeting in Bhopal from today till August 6th. The Minister of Culture said that the meeting will bring together representatives from BRICS member states to advance cultural cooperation and build consensus on key areas ahead of the BRICS Culture Ministers meeting. Meanwhile, the 13th BRICS Education Ministers meeting and the third BRICS Senior Officials meeting will also be held from today till the 7th of this month in Bhubaneswar, Odisha. Education Ministry said that these meetings will bring together education ministers, senior officials and delegates from BRICS member countries. Reserve Bank of India will announce its bi-monthly monetary policy review today. RBI Governor Sanjay Malhotra will announce the latest repo rate decision in Mumbai at 10 a.m. Monetary Policy Committee, MPC, of the Central Bank began its three-day meeting on Monday. The policy decision comes at a crucial juncture amid persistent geopolitical tensions and a hawkish U.S. Federal Reserve. The RBI is expected to hold the core repo rate unchanged at 5.25%. Uttar Pradesh government will provide free travel in state roadways buses for women aged 60 years and above in the first supplementary budget for the financial year 2026-27. A provision of rupees 100 crore has been made to reimburse the Uttar Pradesh State Road Transport Corporation for implementing this initiative. The Bharatiya Janata Party had promised this measure in its Lok Kalyan Sankalp Patra. This decision will provide financial relief to millions of senior women across the state, enabling them to travel for religious, social, family and health care related needs. And that is the end of this news bulletin.
2: நேரம் இப்போது 6:10.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
4: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்களித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ் இயற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடிச் செல்லும் வேர் போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல் இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து, சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று, அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து, அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து, கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவ குணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக் கேட்ட செல்வந்தர் ஞானியை காண அவரது இருப்பிடத்திற்கு சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியை கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள், நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார்.

0: அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதை கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன் தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான் எனும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்துக் கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள். சிந்தித்ததை செயல்வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதனை எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

கவலைகள் மறந்து செல்வங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் பாடியது.

பூ போன்ற புன்னகையோடும் தேன் போன்ற சுவையோடும் இந்த நாள் தித்திப்பாக இருக்க இறைவனை என் இசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராகும்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராக. நேர்களே, திருவையாறு தர்மசம்வர்த்தினி அம்பாள் ஆடிப்புற விழாவில் இன்று காலை 9 மணிக்கு மேல் ஆடிப்புற கொடியேற்றம், இரவு வெள்ளிப்படிச்சட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று நாகக்கன்னி கல்யாணம். ஆனந்தராகத்திலே நீ சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம்.
1: நேரம் 6:35.
2: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 20 புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையமும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் பண்ணையில்ல பிரிவும் இணைந்து நடத்திய அங்கக வேளாண்மை வானொலி வேளாண் பள்ளியின் நிறைவு விழாவின் வானொலி தொகுப்பு. நேற்றைய தினம் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையமும் அகில இந்திய திருச்சிராப்பள்ளி வானொலியும் இணைந்து நடத்திய அங்கக வேளாண்மை வானொலி வேளாண் பள்ளியின் நிறைவு விழா நடைபெற்றது. விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்கியது. விழாவில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிலைய இயக்குநர், நிகழ்ச்சி பொறுப்பாளர், வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் துறை அலுவலர்கள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி முனைவர் ஜே திரவியம் அவர்கள் தனது வாழ்த்துறையில் ரசாயன பயன்பாட்டை குறைத்து அங்கக முறையில் உற்பத்தி செய்வது பற்றி குறிப்பிட்டார்.
3: நம்முடைய வேளாண் அறிவியல் மையம் ஆனது கடந்த 2005 துவக்கப்பட்டு அங்கக வேளாண்மை முழுமையாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு வேளாண் அறிவியல் மையம். அதன் மூலமாக பல அனுபவங்களை நம்ம பெற்று பல்வேறு பயிற்சிகள், செயல் விளக்கங்கள், செயல் விளக்க அலகுகள் எல்லாம் அமைத்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த அங்கக வேளாண்மையை விவசாயிகள் மத்தியில பரவலாக்கம் பண்ணிட்டு வர்றோம். இதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இந்த உயிர் உரங்கள், இது நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். 7 இதுக்கு முன்பாக இருந்தது பெரிய அளவில் பாத்தீங்கன்னா இந்த 2015 அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து உயிர் உரங்களை பயன்படுத்தி முருங்கை ஒரு செயல் விளக்கம் பண்ணும் பொழுது முருங்கை மரங்கள் நல்ல பூ பிடித்து காய் பிடித்து உற்பத்தி திறன் சிறப்பாக இருந்தது. இது போல வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் நமக்கு பயிருக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து இன்னைக்கு விளை பொருட்களுக்கு சரியான விலை இல்ல. விவசாயிகள் இன்னைக்கு வந்து சந்தையில போய் நம்ம வந்து பொருளை விற்பனை செய்யும் பொழுது பெரிய சவாலா சந்திக்கிறாங்க. ஆனா அந்த அங்கக வேளாண்மை மூலமாக சான்று பெற்ற பொருட்களாக இருக்கும் போது கண்டிப்பாக விவசாயிகள் என்ன விலை நிர்ணயம் பண்றாங்களோ அந்த விலைக்கு வாங்கக்கூடிய நிலையில மக்கள் வந்து இருக்காங்க. மக்களுடைய விழிப்புணர்வு இருக்கு. ரசாயனங்களுடைய பயன்பாட்டை குறைத்து அங்கக முறையில் தயாரிக்கப்பட்ட விளைபொருட்களுக்கு நல்ல விலை இருக்கு. இன்னைக்கு விவசாயிகள் வியாபாரிகளா ஆகணும்னா கண்டிப்பாக அந்த அங்கக வேளாண்மையின் மூலமாகத்தான் அந்த இது வந்து சாத்தியப்படுத்த

0: முடியுங்கிறது எந்த விதத்திலும் ஐயப்பாடு இல்லாத விஷயம். இந்த சூழலில் நம்ம வந்து அங்கக வேளாண்மை, முறையான பயிர் நிர்வாகம் இதெல்லாம் செய்து நம்ம விவசாயம் மேற்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் விலைகள் மக்களுக்கு ஒரு நல்ல உணவை கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி, இதை நம்ம வருங்கால தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான கடமையா இருக்கு. இன்னும் நம்ம வெவ்வேறு தலைப்புகளில் நம்மளுடைய பண்ணை பள்ளிகளை தொடர்ந்து அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளியுடன் இணைந்து செயல்படுத்துவோம்.
1: அடுத்து திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிலைய இயக்குனர் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள் பேசும்போது, வானொலி கேட்கும் நேரம் வளமான நேரம், தொடர்ந்து கேளுங்கள், வளம் பெருகட்டும் என உழவர்களை வாழ்த்தி பேசினார்.
2: தொடர்ந்து நிறைய தலைப்புகள நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஆனா துல்லியமா ஒரு நிலைத்து நீடித்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துல உருவானதுதான் இந்த ஃபார்ம் ஸ்கூலான வானொலி வேளாண் பள்ளி. திருவண்ணாமலையிலிருந்தும் சேலத்திலிருந்தும் கோயம்புத்தூர்லேருந்து விவசாயிகள் வந்து பதிவு செய்து இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒரு தலைப்பு இது, அங்கக வேளாண்மை அப்படின்றது. இந்த அங்கக வேளாண்மை அப்படின்ற வானொலி வேளாண் பாடத்தில் நீங்கள் கலந்து கொண்டதில் எங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க. இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் அதை வந்து நீங்கள் கடைபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை அடைவதும் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது. எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, திருச்சி வானொலியில் தான் அதுவும் பண்பலையிலேயே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 நிமிட நேரம் நாங்கள் வந்து வேளாண்மை நிகழ்ச்சிகள் தரோம். வேற எந்த பண்பலையும் இந்த அளவுக்கு தரது கிடையாது. அதை நம்ம விவசாயிகள் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்றாங்க. நம்ம பகுதியில மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில இருந்து வராரு, கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க அப்படின்னா, அவங்க நிறைய இப்ப வந்து சமூக ஊடகங்கள்ல நம்ம என்ன நிகழ்ச்சி செய்யறோம் அப்படின்றத ஃபிளையர் போஸ்டர் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கோம். அது ஒரு பெரிய முன்னறிவிப்பா இருக்கு. வானொலி கேட்காதவர்கள் சமூக ஊடகங்களை மொபைல நோண்டிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கண்ணில் படுது, ஆகா இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு இருக்கு, திரவியம் ஐயா பேசுறாரு, நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது வந்து தமிழகம் முழுக்க மட்டும் இல்ல, துபாயில இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள், விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் கேட்கறாங்க, சிங்கப்பூர்ல கேக்குறாங்க, ஏன்னா நியூஸ் ஆனர் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் வழியா கேக்குறாங்க. இது மாதிரி ஒரு பெரிய ஆதரவை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். தம்பி கோபாலகிருஷ்ணன் வந்த பிறகு திருச்சி வானொலி சேனல்னே வாட்ஸ்அப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து ஒரு 2 வாரங்களே கிட்டத்தட்ட 800 உறுப்பினர்கள் அதுல இருக்காங்க. திரவியம் ஐயா பேசுறாங்க அப்படின்றத வந்து 800 பேர் உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை நாங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். பழமையையும் புதுமையையும் இணைத்து திருச்சி வானொலி உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 87 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு வானொலி. ஒரு 87 வயது ஆனாலும் நாங்க இன்னும் ஒரு 8 வயது குழந்தை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை. நன்றி, வணக்கம்.
1: நிறைவாக விவசாயிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு நாட்டுப்பண்ணுடன் அங்கக வேளாண்மை வானொலி வேளாண் பள்ளியின் நிறைவு விழா இனிதே நிறைவு பெற்றது. வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து
3: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 5ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். கர்நாடக மாநில தெற்கு உள்பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தோடைய மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பெய்யக்கூடிய மழை நீரை வைத்து நடப்பு ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ப விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி சிறந்தது. காய்கறி சாகுபடி செய்ய நினைக்கிறவங்க காய்கறி விதைகளை விதைநேர்த்தி செய்துதான் விதைக்கணும். ட்ரைகோடெர்மா எதிர் உயிரி பூஞ்சான மூலமாக விதைநேர்த்தி செய்யலாம். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா எதிர் உயிரி பூஞ்சான மூலமாக விதைநேர்த்தி செய்து விதைக்கும் பொழுது விதை மூலமாக பரவக்கூடிய நோய்களை தவிர்க்க முடியும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து பெரம்பலூரில் நடைபெற உள்ள விவசாய பயிலரங்கம் கண்காட்சி குறித்து எடுத்துரைக்கிறார் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் எஸ் சோமசுந்தரம் அவர்கள்.
4: அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். இப்போது இந்த கரீஃப் பருவத்துல வேளாண் தொழில்நுட்பங்களை பற்றிய ஒரு பயிலரங்கம் மற்றும் கண்காட்சி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த பயிலரங்கத்தில் பல்வேறு வேளாண் துறைகளை சார்ந்த வேளாண் விஞ்ஞானிகள் பருத்தி, மக்காச்சோளம் மற்றும் வெங்காயத்தில் அதிக மகசூல் பெற, அதிக வருவாய் பெற என்னென்ன புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் உங்களிடத்திலே கலந்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த விஞ்ஞானிகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி

0: ஒரு கண்காட்சியை அமைக்க இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அதை பார்த்து புதிய புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். அது மட்டுமல்ல, வயலில் செயல்முறை விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அதனால் சுற்று வட்டார விவசாயிகள் தவறாமல் காலை 10-30 மணி அளவில் இருந்து மாலை 5 மணி வரை அனைத்து தொழில்நுட்பங்களையும் காண பருத்தி ஆராய்ச்சி நிலையம் வேப்பந்தட்டையில் இருந்து அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: அடுத்து கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழாவிற்கு அழைப்பு விடுக்கிறார் சோழ மண்டல இயற்கை உணவு கூட்டமைப்பின் செயலாளர் எட்வின் அவர்கள்.
2: விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சோழமண்டல இயற்கை உழவுகள் கூட்டமைப்பு, உழவுகள் நல அறக்கட்டளை மற்றும் கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா கல்வி குழுமமும் இணைந்து நடத்தும் 3ஆம் ஆண்டு கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த விழாவினை துவக்கி வைத்து தலைமையேற்று நடத்திட வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ரவி அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து தர இசைந்துள்ளார்கள். மேலும் இங்கே இயற்கை வேளாண்மை கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. 174 பாரம்பரிய நெல் வகைகளை இங்கே காட்சிப்படுத்த இருக்கிறோம். வேளாண் பல்கலைக்கழக வல்லுநர்களும் வந்திருந்து தங்களுடைய இயற்கை வேளாண்முடைய கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். ஆகவே விவசாய பெருங்குடி மக்களும் பெரியவர்களும் நண்பர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு சோழமண்டல இயற்கை உழவர்களின் கூட்டமைப்பின் செயலாளர் எட்வின் ஆகிய நான் உங்களுக்கு அன்போடு அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-27 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். நாளை வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதனிடையே தவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை திரும்பும் முன்னர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் ஏதும் தவறாக பேசவில்லை என்றும் பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டுமே தாம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் விமானம் மூலம் சென்னை

0: வந்தடைந்தார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 95.86% குடும்ப அட்டைகளில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும், இதனை 100% நிறைவு செய்யும் நோக்கிலும் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும், குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டல அளவிலான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான மாற்று வழிகளையும் தமது கடிதத்தில் விளக்கமாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நிரந்தரமான மற்றும் சுமூக தீர்வை கர்நாடக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று தான் நம்புவதாகவும் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த ஜூலை 31 தேதி கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நாட்கள் நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது நாளாக தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தூத்துக்குடி தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனத்தில் தயாரான 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சரக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடியில் தனியார் நிறுவனம் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. அந்த ஆலையில் மாதத்திற்கு 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் தனது தளவாட திட்டத்தில் இணைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரநாத் துறைமுகத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கார் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலமாக அனுப்பியது. 25 பெட்டிகளை கொண்ட NMG ரயில் மூலம் இந்த சரக்கு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மின்சார கார்கள் ரயில் மூலமாக அனுப்புவதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: இருவரி செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர்

0: திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவைக்கு அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் ஜே பி சந்திரபாபு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1927. 1947 தமிழ் திரையுலகில் அமராவதி திரைப்படம் மூலம் அறிமுகமானவர். இசைக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, நாடகக்கலை என அனைத்திலும் ஈடுபாடு கொண்ட அற்புத கலைஞர். தனது நடிப்பினாலும் பாடல்களாலும் 50 ஆண்டுகளை கடந்தும் தமிழர்களின் நெஞ்சங்களில் குடியிருப்பவர் ஜே பி சந்திரபாபு. நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி நினைவு தினம் இன்று. ஆண்டு 1971. பல நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் நடித்துள்ள இவர் சிறந்த பாடகருமாவார். 1935 முதல் 1969 வரை கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். அறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் வெளிவந்த வேலைக்காரி திரைப்படம் இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தது. 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த இவரின் கடைசி திரைப்படம் நம் நாடு.

தனது நண்பரான கே ஆர் ராமசாமி பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடும்போது, எனக்கும் அவருக்கும் ஏற்பட்டுள்ள அன்பும் பிணைப்பும் எளிதிலே அருந்துவிடக்கூடிய வைக்கோல் வடமல்ல, எப்போதுமே அருந்துவிடாத எஃகு கம்பி என்று அவரின் நட்பின் ஆழத்தை கூறியுள்ளார். வயலிசை கலைஞர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1898. பழகுவதற்கு இனிமையான இவர் ஆடம்பரமற்றவர். வயலின் வாசிப்பில் சிறந்து விளங்கியவர். பிரபலமான வித்வான்களானாலும் வளர்ந்து வரும் கலைஞரானாலும் கச்சேரியினை வெற்றிகரமாக நிகழ்த்துவதையே நோக்கமாக கொண்டவர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை. தமிழ் வளர்ச்சித்துறை திட்டக்குழு உறுப்பினராகவும் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராகவும் செயலாற்றிய அரசு மணிமேகலை நினைவு நாள் இன்று. ஆண்டு 2001. எழுத்தாளர், பேச்சாளர், சொற்பொழிவாளர், வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில்

பங்கேற்றவர், திரைக்கதை வசனம், பாடல்கள் எழுதியவர் என பல பரிமாணங்கள் கொண்டவர். 54 நூல்களை எழுதியுள்ளார். இவரது முதல் கவிதை 1980 வெளியானது. தமிழக அரசின் ஜான்சிராணி, வேலுநாச்சியார், பாவேந்தர் விருது போன்ற பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் அரசு மணிமேகலை. அரசியல் மெய்யியலாளரும் கார்ல் மார்க்சுடன் இணைந்து கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கியவருமான ஃபிரெட்ரிச் ஏங்கல்ஸின் பிறந்த தினம் இன்று. 1820 மார்க்ஸ், எங்கெல்ஸ் இருவருக்கும் முந்தைய தத்துவ ஞானிகள். இந்த உலகை பற்றி விவரித்துக் கொண்டிருந்த தருணத்தில் இவர்கள் இருவரும் இந்த உலகை மாற்றுவதற்கான தத்துவத்தை படைத்தனர். அமெரிக்க விண்வெளி வீரரும் சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனிதருமான நீல் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த தினம் இன்று. 1930 வான்வெளி பொறியியலாளர், கப்பல்படை விமானி, பல்கலைக்கழக பேராசிரியர் என்று பன்முகத்திறம் கொண்டவர். 1949 முதல் 1952 வரை கடற்படை சேவையாற்றிய போது கொரிய போரில் பங்கேற்று பல சாதனைகளை நிகழ்த்தி பதக்கங்களையும் பாராட்டுக்களையும் பெற்றார். 1968 முதல் அப்பல்லோ 11 விண்வெளி திட்டத்தில் செயல்படும் தளபதியாக பதவியேற்றார். 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 விண்கலத்தில் பயணித்து நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் முதலில் காலடி எடுத்து வைத்து சரித்திரம் படைத்தார். 2012 ஆகஸ்ட் 25 இவரது மறைவிற்கு பின்னர் அமெரிக்க அரசு நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்க விண்வெளி வீரர்களில் மிகச்சிறந்தவர், அவருடைய காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் என அவரை கௌரவப்படுத்தியது.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
2: வாழ்க்கையில தகுதி இருக்கிறவங்களை விட தன்னம்பிக்கை உள்ளவர்களே வெற்றியை காண்கின்றனர். நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் உளி, இலக்கு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இந்த நாள் இனிய நாளாக மலர வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இனி கேட்டு ரசிக்கலாம் காலை மலர்.
3: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு

0: தமிழ் அமுதம் வழங்குபவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
1: தமிழுக்கும் அமிழ்தன்று பேர், இன்ப தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன். தமிழ் அமுது நிகழ்வு வாயிலாக காற்றில் சில கருத்துக்களை விதைக்க கிடைத்த வாய்ப்புக்கு நான் முதலில் நன்றி சொல்லி நாகரிகப்படுகிறேன். நேர்முனை எதிர்முனை இவற்றை இணைப்பதனால் மின்சாரம் கிடைக்கும் என்கிறார்கள். ஆனால் பேனா முனையிலிருந்து பிறக்கிற மின்சாரம் தமிழ். அந்த தமிழில் காலந்தோறும் பல கவிஞர்கள் வந்து தங்கள் கவிதைகளை தந்திருக்கிறார்கள். கவிதைகளை எழுதுகிறவர்கள் கவிஞர்கள் என்றால் கவிஞர்களை எழுதுகிறவர்கள் மகாகவி. அப்படி ஒரு மகாகவியாக மலர்ந்தவர் பாரதி. இன்னும் சொல்ல போனால் அக்ரகாரத்தில் முளைத்த முதல் மீசை, சூடிக்கொள்ள முடியாத சூரிய பூ, பாட்டு பகலவன், கற்பனையின் ஊற்று, கவிதா சாகரம், நெருப்பு துண்டுகளும் பனிக்கட்டிகளும் பரவிய பாத்திரம் என்றெல்லாம் நான் ஒரு கவியரங்கத்தில் பேசிய அந்த பாரதியுடைய வாழ்க்கை முழுவதுமே மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டாக தமிழின் கம்பீரத்தை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். கிமு கிபி என்பது போல பாமு பாப்பி என்று தமிழ் இலக்கியம் பிரிக்கப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். பாரதிக்கு முன்பு பாரதிக்கு பின்பு சொன்னால் பண்டிதர்களுடைய பட்டு வேட்டியில் முடித்து வைக்கப்பட்டிருந்த கவிதைகளையெல்லாம் ஏழை எளிய ஜனங்களின் வேட்டி முடிச்சுகளில் கொண்டு வந்து கட்டி வைத்தவர் பாரதி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கமே தேவைப்படாத அளவுக்கு தன் உணர்ச்சி பழம்பாக பல கவிதைகளை தந்திருக்கிறார். பாரதிக்கு பல மொழிகள் தெரியும். அதனால்தான் அவர் செம்மாந்து சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழ் தெரியும் பாரதிக்கு, ஆங்கிலம் தெரியும், காசிவாசம் இருந்ததால் சமஸ்கிருதம் இந்தி போன்றவையெல்லாம் தெரியும். ஆங்கிலத்தில் ஷெல்லி ஒரு முறை தன் காதலியை பற்றி பேசுகிற போது ஒரு வரி சொன்னார், இந்த இரண்டு கோள்களும் சூரியனும் சந்திர

0: என் காதலியே உன் கண்களைப் போல இருக்கிறது என்று. பாரதி அதை உள்வாங்கிக் கொண்டு ஷெல்லிதாசன் என்கிற புனைப்பெயர் கூட ஒரு பாடலே சொன்னார், சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி வான கருமைகொள்ளோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல் வயிறம் நட்ட நடு நிசையில் திகழும் நட்சத்திரங்கள் அடி என்றார். அவனுடைய உவமைகள் எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியவை. இன்னும் சொல்ல போனால் பாரதி எப்போதுமே தேச விடுதலைக்காக பேசியவன், இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய கவிதைகளால் ஒரு வேள்வி செய்தவன். அவன் மீசையில் கூட வெள்ளையனை பார்க்க விரும்பாததால் தான் 39 வயதுக்குள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான் என்று ஒரு புதுக்கவியன் சிந்திக்கிறானே. அப்படி வாழ்ந்து காட்டியவன் பாரதி. ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் கல்வி புலமை, ஆனாலும் இந்த தேசத்தை தன் திறமையால் ஜெயித்துவிட முடியும் என்று நம்பி பல்வேறு புதிய முயற்சிகளை செய்தவன் பாரதி. இந்தியா பத்திரிகை நடத்தினான், அதில் கார்ட்டூன் கொண்டு வந்தான், கவிதைகளை எளிமையாக்கினான், கதை சொன்னான், சிறுகதை எழுதினான், இன்னும் பல்வேறு வடிவங்களிலெல்லாம் புதுமை செய்தவர் பாரதி. தன்னுடைய படைப்பாற்றல் குறித்து எப்போதுமே ஒரு கர்வமும் கம்பீரமும் இருந்தது. சொல்லப்போனால் அது ஒரு வித்வா கர்வம் என்று கூட நான் கருதுகிறேன். பாரதியும் அவனுடைய மனைவியும் திருவனந்தபுரம் மிருகக்காட்சி சாலைக்கு போகிறார்கள். ஒரு காட்டு ராஜா என்று கருதப்படுகிற சிங்கத்தின் கூண்டுக்குள் போய் பார்க்கிற போது மற்றவர்கள்லாம் பயந்து நிற்கிறார்கள். நம் பாரதி சொன்னார், மிருகராஜா கவிராஜா வந்திருக்கிறேன், எனக்காக ஒரு வணக்கம் செய் என்று சொன்னார். ஆச்சரியம் பாருங்கள், இவன் குரலை கேட்ட அந்த சிங்கம் காலை உயர்த்தி ஒரு வணக்கம் வைத்தது. அப்படி ஒரு அழியாத கவிதைகளை தந்தவன் பாரதி. எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வரிசையே சொல்லியிருக்கிறான். அந்த வரிசையில அவன் சொல்கிறான், வாழிய சந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு என்று பேசியிருக்கிறான். பாரதி புகழ் வளரட்டும்.
1: தமிழமுதம் வழங்கியவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல்

0: தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும் இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்துக் கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி 2 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டிஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றைவிட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்குவங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின்போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின்போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கமளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான இரண்டு

0: டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலும் இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாடவுள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. யேமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கு நேரடியாக சென்று குடிமைப் பொருட்கள் இன்றும் விநியோகிக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர் உதவியாளர் உடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதியுடைய கல்வி தகுதி கணினி அறிவு 42 வயதிற்குள் இருப்போர் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அரியலூர் NIC.in விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு இம்மாதம் 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்தரிக்காய் 70, அவரைக்காய் 66, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் ஒவ்வொன்றும் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 76, பெரிய வெங்காயம் 42, பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 50, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌச்சௌ 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 1 கிலோ 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 1 கிலோ 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 56, சேனை 50, உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய், கேரட் 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 1 கிலோ 190 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 50, எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் 120 ரூபாய், பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 1 கிலோ 280 ரூபாய், ஆரஞ்ச் 170, மாதுளை 240, திராட்சை 140 ரூபாய். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விளைநிலவரம் தெரிந்து கொண்டோம். 7:28 ஆகும் போது கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில். இது காலை மலர்.

0: தாய்மை ஒரு வரம், அது முழுமை அடையறது தாய்ப்பால் கொடுக்கறதுல தாங்க. குழந்தையின் முதல் உணவு தாய்ப்பால். குழந்தையின் பசிய போக்குறது மட்டும் தாய்ப்பால் இல்லங்க, அதுல பல விதமான சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்திகளும் அடங்கி இருக்கு. தாய்ப்பால் குடுக்கறதுனால தாய்மார்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்குதுங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். பிரசவித்த தாய்மார்களுக்கு பல சந்தேகங்கள் எழும். குறிப்பா குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கு, ஒழுங்கா பால் குடிக்கவே மாட்டேங்குது, வெயிட் கரெக்டா தான் ஏறி இருக்கா, இப்படி பல கேள்விகள் தாய்மார்களுக்கு இருக்கும். அவங்களுக்கான பதில் என்ன டாக்டர்?
1: குழந்தைங்க வந்து எப்படின்னா ஹங்கர் கியூஸ் காமிப்பாங்க ஜெனரலி. சோ வாய துறக்கிறது, சைட்ல தலைய திருப்பறது, கைய எடுத்து வாயில சப்புறது, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் முதல்ல அவங்க வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. அழுறதுன்றது ஒரு லேட் கியூ. கியூஸ்னா ஒரு சைன், ரொம்ப எனக்கு பசிக்குது, நான் சொன்னதை கவனிக்கல அப்படின்னு சொல்றதுதான் அழுறது. அழுறதுக்கு முன்னாடியே குழந்தைய ஃபீட் பண்றது ரொம்ப முக்கியம். சோ இனிஷியலா டெலிவரி ஆனதப்போ சில குழந்தைங்க ரொம்ப தூக்கத்துல இருக்கலாம், ரொம்ப ட்ரௌசியா இருக்கலாம். அதனால நம்ம வந்து அந்த மினிமமா ஒரு 2 hours என்ற இது சொல்றோம். எப்பயுமே குழந்தை பிறந்த உடனே இனிஷியலா ஒரு வெயிட் லாஸ் இருக்கலாம். ஒரு 7-10% பேபிக்கு ஒரு வெயிட் லாஸ் இருக்கலாம். ஒரு 5-6 கழிச்சு பேபிக்கு அந்த வெயிட் கெயின் ஆரம்பிக்கும். ஒரு 7-14 days குள்ள அவங்க லூஸ் பண்ண வெயிட்ட அவங்க ரீகெயின் பண்ணி அந்த பிறந்த வெயிட்ட வந்து அவங்க 14th day அட்டைன் பண்ணணும் பர்த் வெயிட். சோ ஒன்ஸ் அதை அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும். வீக்லி இவ்வளவு வெயிட் கெயின்ஸ் அப்படின்னு இருக்கும். நல்லா வெயிட் கெயின் ஆற வரைக்கும் நம்ம குழந்தைங்களை எவ்ரி 2 hours அது மினிமம் தரணும். ஒன்ஸ் பேபிக்கு வந்து நல்லா வெயிட் கெயின் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டாங்கன்னா, உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட வெயிட் கெயின் நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா தாராளமா டிமாண்டா ஃபீட் பண்ணலாம். குழந்தை ஒரு 3 hours தூங்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க எழுப்பி விட்டுட்டு கொடுக்கணும் இல்ல. எப்பெல்லாம் இந்த ஹங்கர் கியூஸ் நான் சொன்னேனோ அந்த கியூஸ் காமிக்கும் போதெல்லாம் அழுகிறதுக்கு முன்னாடியே ஃபீட் பண்ணிடுங்க.
0: அறுவை சிகிச்சை செய்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகுற்ற முறை என்ன டாக்டர்?
1: சிசேரியன் மதர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு இன்சிஷன் சைட்ல பெயின் இருக்கும், அவங்களால எந்திரிச்சு உட்கார்ந்து தரதோ கஷ்டமா இருக்கலாம். சோ அவங்களுக்கு சில பொசிஷன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து கிரேடல் ஹோல்ட். கிரேடல் ஹோல்ட்னா நம்ம ரெகுலரா நம்ம மதர்ஸ் எல்லாம் இப்படி கை மேல குழந்தைய வச்சுக்கிட்டு கொடுப்போமே, அது கிரேடல் ஹோல்ட். அதுலயே ஒரு ஸ்லைட்லி மாடிஃபைடு வெர்ஷன் தான் கிராஸ் கிரேடல் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து ஃபுட்பால் ஹோல்ட். சோ ஃபுட்பால் ஹோல்டுனா குழந்தை வந்து சைட்ல இருந்து வரும். சோ நம்ம இப்போ ஹேண்ட் பேக் கிளட்ச் எல்லாம் எப்படி ஹோல்ட் பண்ணிப்போம், அந்த ஃபுட்பால் மாதிரி, அந்த கிளட்ச் மாதிரி. சோ குழந்தை சைட்ல இருந்து வரும். சோ சைட்ல இருந்து வர்றது ஃபுட்பால் ஹோல்ட் சொல்லுவோம். இன்னொன்னு வந்து என்னன்னா ஒரு கழிச்சு படுத்து சைட் லையிங் பிரஸ்ட் ஃபீடிங், படுத்துட்டே கொடுக்கறது. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் இருக்கு. நார்மல் டெலிவரி ஆன மதர்ஸ்க்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஏன்னா அவங்க ஸ்டிச் சைட்ஸ் பெயின் அதெல்லாம் இருக்கலாம். சோ அவங்களுக்கும் இந்த சைட் லையிங் பொசிஷன் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிகவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிரஸ்ட் ஃபீடிங்கும் அவங்க பண்ண சுலபமா இருக்கும். சோ சைட் லைங் பொசிஷன் கண்டிப்பா சேஃபான பொசிஷன். எல்லாருக்குமே காமனான ஒரு டவுட் எல்லாரும் மதர்ஸும் என்கிட்ட கேக்குறது, படுத்துட்டே பால் கொடுக்கலாமா? கண்டிப்பா தரலாம். எப்படி தரணும்னா மதர் ஒரு கழிச்சு படுத்திருக்கணும், குழந்தை உங்க பக்கத்துல படுத்திருக்கும் போது ஒரு கழிச்சு படுத்திருக்கணும், குழந்தையோட தலை வந்து உங்க மார்பு லெவல்ல இருக்கணும், மூக்கு வந்து நிப்பிள் லெவல்ல இருக்கணும். சோ நீங்க ஃபீட் பண்ணும் போது நீங்களும் ஒரு கழிச்சு படுத்திருப்பீங்க, குழந்தையும் ஒரு கழிச்சு படுத்திருக்கணும். நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது முழிச்சு குழந்தை ஃபீட் எடுக்குதா எல்லாம் பார்த்துட்டு, குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் குழந்தைய லிஃப்ட் பண்ணி முழிச்சிருந்தா அந்த ஏப்பம் விட்டுட்டு பர்ப் பண்ணிட்டு நீங்க தூங்க வைக்கலாம். இல்ல தூங்கிடுச்சுன்னா குழந்தைய தூக்கி நேரா படுக்க வைக்கணும், முதுகு பின்னாடி வச்சுட்டு வானத்தை பார்த்த மாதிரி படுக்க வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே சைட்ல படுத்துட்டு அப்படியே தூங்கிடக்கூடாது. அதனாலதான் சைட் லைன் அப்படியே உருண்டு குழந்தைய குப்புறவோ இல்ல ஒரு கழிச்சோ தூங்க வைக்க கூடாது. சோ நேரா பார்த்து படுக்க வச்சிடணும். சோ சைட் லைங் பொசிஷனும் சேஃபான பொசிஷன் தான்.
0: பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏதேனும் உணவு கட்டுப்பாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா இணைஞ்சிருங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவங்களுடைய நாளைய மருத்துவ நேரத்துல.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்கே எவனும் இவ்வளவு அழகா ஒரு

7:44 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு இது காலை மலர். சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளி பண்பலை இணைந்து நடத்தும் எல்லினோ காலங்களில் எருமைகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை என்ற தலைப்பில் வானொலி பண்ணை பள்ளி இம்மாதம் முதல் 13 வார வானொலி வகுப்பு மற்றும் 1 நாள் பயிற்சி பட்டறை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ₹590. இதுகுறித்த விவரங்கள் பெற 0427 இந்த இணைப்பு எண்ணோடு 241-04-08 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். எண் மீண்டும் ஒருமுறை 0427 இந்த இணைப்பு எண்ணோடு 241-04-08 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பெரம்பலூர் மாவட்டம் பருத்தி ஆராய்ச்சி நிலையம் நடத்தும் விவசாயிகள் பயிலரங்கம் மற்றும் கண்காட்சி இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விவசாயிகளுக்கு அனுமதி இலவசம். இதுகுறித்த தகவல்கள் பெற 95-97-13-17-85 அல்லது 97-51-34-07-87 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். 22 கிராம் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,199 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 234.90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதேபோல பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை நிலவரம். 1 லிட்டர் பெட்ரோல் 108.20 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 100.05 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையில் ஓரிரு இடங்களிலும் இடைமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதேபோல் தெற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகள், தெற்கு அந்தமான் கடலின் சில பகுதிகளிலும், அரபிக்கடல், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள்ல அடுத்ததா இதே ரேகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க மொபைல எடுத்து 9038546102 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த புது பாடல் இடம்பெற்ற படம் மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. இதே ரேகம் இன்னைக்கு காலையில 8 மணிக்கு உங்களுக்காக. இதுவரை பயனுள்ள தகவல்களோடு இனிய இசையை தந்தது காலை மலர்.

பணம் போதும், விலையுள்ள பொருட்களை நேசிக்க. நல்ல மனம் வேண்டும், விலையில்லா உயிர்களை நேசிக்க என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். நேர்களே 938-546-102-1 என்ற கர்சவின் மூலமா உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடலை கேளுங்க, இந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. முதல் பாடல அண்ணாத்த படத்துல இருந்து கேட்டுக்கிறாங்க, கும்பகோணம் பட்டாளம், ரமேஷ் ஜெயந்தி.

ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததான் அமரன் படத்திலிருந்து பாடலை கேட்டுக்கிறாங்க. மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி, செந்தனிர்புரம் ஆல்பர்ட் பாத்திமா, வாரியங்காவல் கொளஞ்சிநாதன் கதிரவன்.

ராகம் கேட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளியின் முதல் அலிவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நேர்களே, நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச புத்த புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சவனுக்கு உங்களோட பேரு, உங்களுடைய ஊரு, உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படிங்கறத எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்ததா, என்னங்க சார் உங்க சட்டம் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க. உறையூர்ல இருந்து யாஸ்மின்.

நேர்களை நமது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இன்று காலை மணி 10 முதல் தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதின் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம்.

இதே ராகம் கேட்டுட்டு திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா கடாரம் கொண்டான் படத்துல இருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. லால்குடியில இருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டி ஸ்னிகாரிகா இவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா வாழ்வின் பிற்பாதையில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா விவாதிக்கலாம். வாங்க நேர்களே, 246-102-1 அறிமுக நேர்களுக்காக 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிணைப்புகள் 0-4-3-1 நேரலையில வந்து நேரத்தை செலவிட முடியாதவங்க 938-546-102-1 என்ற கட்சுவின் மூலமா உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா.

இன்னைக்கு இதே ராகம் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் கட்சவியன் மூலமா அவங்களோட விருப்ப பாடலை கேட்டிருந்தாங்க. அடுத்ததா முதல் நீ முடிவும் நீ படத்திலிருந்து பாடல் வருது. இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் இது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீலட்சுமி வராகம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஆபோகிராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:21 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். அடுத்து நின்னே நம்மிதினையா மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்து உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை தற்போது நேயர்களுக்கு வழங்குகிறோம். நேயர்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்திற்கு அழைத்துச் செல்கிறோம்.

பாதி பெருக்கை வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளத்தை ஏற்படுத்தி மேற்கொண்டு இடையூறுகளை நீக்க வல்லவனே செயலை செய்வானாக. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான

0: 2026 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர்,
1: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகிய எங்கள் கொள்கை தலைவர்களுக்கு வணக்கம் செலுத்தி, ஆட்சி அதிகார நிர்வாக நிலைகளில் எங்களை வழிநடத்தும் மக்கள் நலன் சார்ந்த மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவரான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை கொண்ட பெருமை வாய்ந்த இந்த பேரவையின் முன் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தனக்கு
2: 27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தனக்கு எல்லாம் கொடுத்த தன் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தன் உயிராக நேசிக்கும் மக்களுக்காக, தன்னை உயிராக நேசிக்கும் மக்களுக்காக பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக இந்த பேரவையில் அமைந்திருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை வழிநடத்தி ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிந்தித்து அயராது பாடுபடும் மக்கள் விரும்பும் தலைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்மறை தந்த தலைவன் தலைமகன் திருவள்ளுவரின் காலத்தை வென்று வாக்கினை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து எனது உரையை தொடங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஆனால் செய்யும் செயல்களின் அடிப்படையில்தான் அவரவர் சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றனர். பிறப்பால் அனைவரும் சமம் என்று மேலான சமத்துவ கோட்பாட்டுடன் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களிலே ஏராளமான சாதனைகளை செய்து ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக, உயிராக, உறவாக, உணர்வாக வாழும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ள நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, தன் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு சரித்திர நிகழ்வினை, மாபெரும் மக்கள் புரட்சியினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மை உடைய அரசு ஆகிய மேலான கோட்பாடுகளுடன் தொடங்கியுள்ள இந்த ஆட்சியானது கடந்த 3 மாதங்களில் இவற்றை சொன்னதை மட்டுமின்றி செய்தும் காட்டியுள்ளது. இது மட்டுமல்ல, உண்மையான சமூக நீதி மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை ஒரு கொள்கையாக கொண்ட ஆட்சி இது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உணர தொடங்கியுள்ளனர். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது, விவசாய பெருமக்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெற்ற கடனை தள்ளுபடி செய்தது, குறுவை சிறப்பு தொகுப்பை வழங்கியது, பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்கியது, தமிழ்நாட்டு வேர் ஊன்றி இருந்த போதை கலாச்சாரத்தினை ஒழிக்க மாவட்டம் தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கியது, கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக அமைந்திருந்து 717 சில்லறை விற்பனை மதுபான கடைகளை மூடியது, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தலான செப்டம்பர் திங்கள் 15 நாள் முதல் செயல்படுத்த உள்ளது.

என நமது அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த குறுகிய காலத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களும் மக்களின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் பல முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி என்பது ஒரு கட்சியின் தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த மக்களின் தமிழக மக்களின் வெற்றி அது. மக்களுக்கான பல நல திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கத்தில் நமது அரசு அறம், பொருள் மற்றும் இன்பத்தை நோக்கமாக வைத்து 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஆவணத்தின் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திட்டங்களை அடுத்து வருகின்ற முதலாம், மூன்றாம் மற்றும் ஐந்தாம் ஆண்டுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தி அவற்றுக்கான செயல் வடிவம் கொடுத்து வருகிறது. தேசிய அளவில் பல சமூக பொருளாதார குறிவீடுகளை முன்னணியில் விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வரும் நிலையில், தமிழ்நாட்டை வறுமை இல்லாத அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் சமூக நீதியினை நிலைநாட்டும் மாநிலமாகவும் 2036 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொலைநோக்க பார்வையை முன்னெடுத்து செல்லும் வகையில் அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முன் உரிமைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை உண்மையான தொலைநோக்கு திட்டங்களை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து காட்டும். தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதை நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட்ட நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளோம். மேலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது. மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தேர்வு செய்யப்பட்ட நமது அரசானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் அதே வேளையில் மாநிலத்தை இந்த நிதி நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. முதலாவதாக பொது டெண்டர்களில் கான்ட்ராக்டரிடம் கேட்கப்படும் தேவையற்ற சான்றிதழ்கள் மாண்டேட்டரி சப்மிஷன் அந்த டெண்டர்கள் போட்டியில்லாதவாறு மாற்றியுள்ளன. இதை கலைத்து நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படை தன்மை கொண்டு வந்துள்ளது. இரண்டாவதாக பல அரசு துறைகளில் அந்த துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் மட்டுமே டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்று இருந்த நிலையை மாற்றி எந்த ஒரு துறையிலும் பதிவு செய்துள்ள கான்ட்ராக்டர்ஸ் தகுதி இருந்தால் பிறர் துறைகளிலும் டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்ற நிலையை அரசு கொண்டு வந்துள்ளது. மூன்றாவதாக இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் புதிய மற்றும் வளர்ந்து வரும் கான்ட்ராக்டர்ஸுக்கு அரசின் டெண்டர்ஸ் எளிதில் கிடைக்க வழிவகுக்கும். அதே நேரத்தில் டெண்டர்ஸில் ஏற்படும் ஆரோக்கியமான போட்டியின் காரணமாக அரசின் வீண் செலவுகள் குறையும். இந்த முன்முயற்சிகளின் பலன்கள் அனைத்தும் அரசிற்கு கிடைக்க பெற தொடங்கிவிட்டன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன் டெண்டர்களின் மதிப்பீடுகளில் ஒரு பெரும் பகுதி சில தனி நபர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் சென்றதை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஒப்பற்ற சாதனையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். மேலும் பல அடுக்கு மற்றும் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்ட அனுமதியை பெற

அரசியிடம் வர வேண்டும் என்ற நிலையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றியுள்ளார். இந்த அனுமதியை அதிகரிப்பு பகிர்ந்து அளிப்பின் மூலம் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் நிலையிலேயே பெற்றுக்கொள்ள ஆணையிட்டுள்ளார். இதன் மூலம் திட்ட அனுமதியை பெறுவதற்கு நிலவி வந்த ஊழலை முற்றிலும் அகற்றியுள்ளார். மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு பொது டெண்டர்ஸ் மற்றும் திட்ட அனுமதிகளில் நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மை உடைய நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ள நமது அரசு நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான முன்முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. இவற்றின் ஒரு பகுதியாக மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடியாக தொடர்புற்ற ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு, பதிவுத்துறையில் நேரடி தொடர்பு ஃபேஸ்லெஸ் பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கைகள், கண்காணிப்பு, முழுமையான என்டு என் கம்ப்யூட்டரைசேஷன், தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல முன்னெடுப்புகள் அரசு எடுத்து வருகிறது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பல வெற்றி திட்டங்களை செயல்படுத்த முடியும். பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து செல்லக்கூடிய வருவாய் வளர்ச்சி அடையவும் வருவாய் ஆதாரங்களை பெருக்கி சஸ்டெயினபிலிட்டியை பராமரிக்கவும் மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வதற்காக ஒன்றிய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு மோன்டெக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டுக் குழு ரெவன்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அரசு அண்மையில் அமைத்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் நிதி சுயேட்சை பலப்படுத்தி அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை கடமைகளை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்களை உருவாக்குவதை அரசின் நோக்கமாகும். பள்ளி கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே ஒருவருக்கு அழியா இல்லாத சிறந்த செல்வமாகும், அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். கல்வி கற்றலில் சிறந்த விளங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றுகளையும் உதவித்தொகையும் வழங்கி கௌரவிப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவரது தலைமையிலான அரசு 43 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளை நிர்வகித்து வருகிறது. இந்த பள்ளிகளில் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது என்பது மாணவர்களின் தரமான கல்வி பெறுவதற்கு அவர்களின் நலனுக்கு அவசியமாகும். தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் குழந்தைகளின் தாய் மாமன் ஆகிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தும் அரசு இது. தமிழ்நாட்டு குழந்தைகள் தரமான கல்வியில் போலவே தரமான கல்வி கூடங்களும் அவசியம் என்பது இந்த தாய் மாமன் அவரது அரசும் உணர்ந்து இருக்கிறது.

மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள், 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 300 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் மாடர்ன் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸை பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளின் கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்ஸ் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேகமாக மாறி வரும் உலகளாவிய மற்றும் தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ப பள்ளி கல்வியின் பாடத்திட்டத்திற்கு அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறைக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயமாகும். இத்துடன் பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கணினித்திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் குளோபல் சிட்டிசன்ஷிப் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு துடிப்பான மற்றும் முற்போக்கான பாடத்திட்டம் எதிர்காலத்திற்கு ஏற்ற தலைமுறையை உருவாக்கும் அவசியமாகிறது. தமிழ்நாட்டை கற்றல் வெளிப்பாடுகளில் முதன்மையாக மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தில் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்கும் இந்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொன்னவர் என்றென்றும் அதை சொல்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு என்று சொன்னவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும் நமது இலக்கானது பள்ளிகளில் இருந்தே தொடங்குவது மிகவும் அவசியமானதாகும். இளமையில் கல் என்ற ஔவையாரின் சொல்லுக்கு ஏற்ப போதைப் பொருள் மற்றும் அவற்றின் தவறான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையும் கல்வியும் இளம் தலைமுறையின் மனங்களில் ஆழாக பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கான முன்னெடுப்பின் கீழ் பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 1-0-5-8-1 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நோக்கத்திற்காக பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்தெடுக்கும் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.

அதன் வெளிப்பாடு இந்த மேம்படுத்தப்பட்ட செயல் திட்டம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உயர்கல்வி. தமிழ்நாடு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்று பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினைத்தாள் கசிவு ஆகியவை எதிர்கால தலைமுறையினை உயர்கல்வி வாய்ப்பினை பெரிதும் பாதிக்கின்றன. எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது ஒரு அவசியமான தகவல் தொழில்நுட்பம் சாதனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உணர்ந்த நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற நாளோடியரின் காலத்தில் அழியாத ஞானத்தை வழிகாட்டியாக கொண்டு போதிய வசதி இல்லாத வாழ்க்கை சூழலையே எந்த ஒரு மாணவரின் கற்றலும் தடைப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது நமது தலையாய கடமையாகும். மாநிலம் முழுவதும் மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் என்ற நிறுவகம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்றை நமது அரசு அமைக்கும். TN சுடர் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்ற முதன்மை திட்டத்தின் கீழ் முக்கிய கல்வி மையங்களில் 1 லட்ச நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். சுமார் 3,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக மாநில அரசின் 20% கட்டுமான மானியம் அடுத்த 2 நிதி ஆண்டுகளில் 640 கோடி ரூபாய் வழங்கப்படும். இந்த திட்டம் பரவலாக உள்ள தங்குமிடங்கள் ஒருங்கிணைத்து உயர்தர வசதிகள் கொண்ட கேம்பஸ்களாக மாற்றி அமைக்கும். இதில் முழுமையாக குளிர்வூட்டப்பட்ட டிஜிட்டல் கற்றல் மையங்கள், 24 மணி நேரம் பாதுகாப்பு சுகாதாரமான சமையல் அறைகள் மற்றும் முழுமையான சமூக சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையிலான தானியங்கி ஒதுக்கீடு முறை ஆகியவை இடம்பெறும். வரும் ஆண்டுகளில் பல்வேறு சமூகங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் TN சுந்தர் திட்டம் ஒன்று சேர்க்கும். 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு. பெட்ரோலியம் பொருட்களின் மீதான தேவைகளை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கவும் ஒரு நடவடிக்கையாகவும் வாகன மெக்கானிக்ஸ் மற்றும் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மின்சார வாகனங்களையும் பழுதுபார்ப்பதற்கு வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் குறித்து பயிற்சி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் உட்பட மொத்தம் 22,500 நபர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயனடைவர். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு இளைஞர்கள் உலகளாவில் உருவாகி வரும் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதை சாத்தியமாக்கும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திரவழி கற்றுதல் AI & ML என்ற புதிய தொழில் பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். இத்தொழில் பிரிவு ஆண்டுக்கு 10 தொழில் பயிற்சி நிலையங்கள் வீதம் 5 ஆண்டுகளில் மொத்தம் 50 தொழில் பயிற்சி நிலையங்களில் அறிமுகம் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம்

ஐந்து ஆண்டுகளில் 24,000 மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்புகளை பெற வழிவகை செய்யப்படும். மேலும் 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநில அரசின் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலம் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகள் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வு ஆணையம், ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வாணையம் ஆகியவற்றால் நடத்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் விரிவாக்கப்படுத்தப்படும். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்களின் மூலம் SSC, RRB, IBPS போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகள் நடத்த 3.38 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலைவாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, 1 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கு தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்கப்படும். இந்த பணியிட பயிற்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு தொழில் கல்வி தகுதி பெற்றவர்களும் மாத உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் முன்னுரிமை வழங்கப்படும். இத்திட்டத்தின் செயல்படுத்துவதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். IIT மெட்ராஸ் உள்ளிட்ட நாட்டின் முன் அணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனின் நோக்கம் சார்ந்த உலக தரத்திலான நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 2031 ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனிதவளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. AI ரோபோட்டிக்ஸ் மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உலக மாற்றி அமைத்து வரும் சூழலில் இந்த தொலைநோக்க பார்வையை செயல்படுத்தும் விதமாக செயற்கை AI ரோபோட்டிக்ஸ் வெப் டூல்ஸ் குறித்து அறிவுக்கான தமிழ்நாட்டு பள்ளி திட்டம் தமிழ்நாடு ஸ்பார்க் எக்ஸ்டெண்டட் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தற்போது உள்ள 5,000 அரசு பள்ளிகளிலிருந்து கூடுதலாக 2,600 பள்ளிகளுக்கு 2026-27 ஆண்டில் எக்ஸ்டென்ட் செய்யப்படும். புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட 3 நிலைகளை கொண்ட கட்டமைப்பின் கீழ் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த அடிப்படை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும். 9வது மற்றும் 10வது வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும், 11வது மற்றும் 12வது வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விரும்பும் பாடங்களுக்கும் வழங்கப்படும். இந்த இக்குறிக்கோள் சார்ந்த முயற்சியானது மாணவர்கள் புதியனவற்றை படைக்கவும் தலைமைத்துவ பண்பையும் வளர்த்துக் கொள்ளவும் குளோபல் நாலேஜ் எக்கனாமியில் தமிழ்நாட்டை நிலை பலப்படுத்தவும் நேரடியாக உதவும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு சமூக தீமைகளுக்கு எதிராக நமது வலுவான ஷீல்டாக ஒரு துடிப்பான விளையாட்டு பண்பாட்டு
பண்பாடு திகழ்கிறது.

உடற்தகுதி ஊக்கப்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரில் பங்கேற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் தோளோடு தோல் நின்று 3 கிலோமீட்டர் ஓடி இந்த நோக்கத்தை மிக ஆற்றலுடன் வெளிப்படுத்தினார்கள். ஸ்போர்ட்ஸை எடு

அனைத்து இளைஞரின் ஆற்றல் விளையாட்டு, சமூக சேவை மற்றும் நல்வாழ்வு போன்ற ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் திசையில் நமது அரசு அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லும். அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்களை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி காக்கும் பண்பாட்டை வளர்த்துதல் ஆகிய இருமுனை அணுகுமுறையின் மூலம்தான் உண்மையான விளையாட்டு வளர்ச்சியை அடைய முடியும். விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். இது மாணவர்களின் உடற்தகுதி, சிந்தனை திறன் வளர்ச்சி, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதுடன் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனை படக்கூடிய திறமை கொண்டவர்களை கண்டறிவதற்கு வழிவகுக்கும். மேலும் விளையாட்டு பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நெய்பர்ஹுட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், சிறிய உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படும். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில் விளையாடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் ஒழுக்கமிக்க தலைமுறையை நாம் உருவாக்குவோம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக நீதி. சொல் அல்ல முக்கியம், செயல் செயல் செயலே முக்கியம் என்று முழங்கியவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதனை சமூக நீதித்துறையின் செயல்பாட்டில் காட்டி வருகிறார். புகழ்பெற்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மொத்த திட்ட செலவில் மூலதன மானியம், வட்டி மானியம் பெற ஏதுவாக நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்கோடிகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடையே ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் மூலதன மானியம் மற்றும் கடன் வழங்கப்பட்டு அத்தொழிலில் முனைவோருக்கு ஆதரவு அளித்து அவர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் செல்ஃப் சஃபிஷியன்டை உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின

பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அமைத்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அவர்களின் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என நோக்கத்தில் அயோத்தி தாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இத்திட்டம் முழுமையாக கவனம் செலுத்தும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உட்கட்டமை வசதிகள் மேம்படுத்தப்படும். ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய் பழங்குடியினருக்கு, துணை திட்டத்தின் கீழ் 2,079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் நலன். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சமூக நீதி என்று சொல்லி ஏமாற்றுவர் அல்ல நம் தலைவர். சமூக நீதியை உணர்வு பூர்வமான ஏற்றவர். அதனால்தான் அவரின் தலைமையிலான நமது அரசு

என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இத்திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியுள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு மதிப்பீடுகளில் 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்கள் கண்ணியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான முதுமை மற்றும் விரைவான சமூக பாதுகாப்பை உறுதி செய்து முதியோருக்கு உகந்த சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மூத்த குடிமக்களுக்கான அனைத்து அவசியமான வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் இல்லங்கள், தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் மாவட்டந்தோறும் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். 1ஆம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திலும் 40 பயனாளிகள் இடம்பெறுவர். இத்திட்டத்திற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் லைப்ரரிஸ், யோகா, தியான வகுப்புகள் மற்றும் இன்டோர் விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் உருவாக்கப்படும். மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். எதிர்கால தலைமுறையினை நம் வீட்டு குழந்தைகளின் வாழ்வு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பும் உள்ளம் கொண்டவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகளை

விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அக்குழந்தைகளை தினமும் தினமும் வரும் அங்கன்வாடி மையங்களில் அவர்களுக்கான ஆரம்ப கால பராமரிப்பு மற்றும் சேவையை நல்ல முறையில் வழங்கிடவும் வகையிலும் மையத்திற்கு வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்திடவும் வகையிலும் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், மின்சார இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உள்ளடக்கிய 500 அங்கன்வாடி மையம் கட்டடங்கள் நடப்பாண்டில் கட்டப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு திருநர்கள் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSDC மூலம் பல்வேறு தொழில்களின் திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மானியத்துடன் இணைந்து வங்கிக் கடன் வசதியும் வழங்கப்படும். நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை சுயதொழில் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற ஊக்குவிக்கப்படுவார்கள். சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்கியிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த திருத்த வருவ செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, தாய் மற்றும் குழந்தை நல பராமரிப்பு தமிழ்நாட்டின் பொது சுகாதார அமைப்பின் முக்கிய தூணாக விளங்குகிறது. அண்மையில் எடுத்த நேஷனல் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சர்வேயின்படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் 1,000 பிறப்புகளுக்கு 11 உள்ளது. இது தேசிய அளவில் மிக குறைந்த விதங்களில் ஒன்றாகும். அரசு தொடர்ந்து பொது சுகாதாரத்துறையில் செயல்படுகிற திட்டங்களால் மட்டுமே இது சாத்தியமானது. இதற்கு சான்றாக மாநிலத்தின் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. இவற்றில் 53% மேற்பட்ட பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன.

அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அரசு தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆளும் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் தாய் மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும். ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் 1 மருத்துவர், 1 செவிலியர், 1 பிசியோதெரபிஸ்ட் பணியில் இருப்பர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் இவர்கள் நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்வர். நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளும் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்களில் பிரெக்னன்ட் உமன் அவருடைய மகப்பேர் நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பலன் பெறலாம். இந்த மையங்களில் பிரெக்னன்ட் உமன்ஸ் கட்டணம் இல்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனைகள் வகையிலான டெலிமெடிசன் சிஸ்டம் உருவாக்கப்படும். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை கொண்ட 5 மையங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றுடன் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனை அளவிலான 200 கிளைகள் வெப்சைட் மூலம் தொடர்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் இம்மையங்கள் மற்றும் கிளைகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 1000 மையங்கள் ஏற்படுத்தப்படும். டெலிமெடிசன் நெட்வொர்க்ஸை உருவாக்க திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பாக இந்த அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை வகையிலான அமைப்புகள் உருவாக்கும். புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனை மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் உயர் சிகிச்சை மருத்துவமனையாகவும் மாற்றப்படும். நோயாளிகளின் முதல் தொடர்பு மையமாக 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும். இந்நிறுவனங்களில் புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ளவும் இதற்கான DPR தயாரிப்பதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்காக அவசியமான மருந்துகள் தடை இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்வது மிகவும் அவசியமாகும். பரிசோதனைகள் மற்றும் ஆரம்பகால நோய் கண்டறிதல் அதிகரித்துள்ளதால் உயர் இரத்தம் அழுத்தம், டயபெட்டிக்ஸ் மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் கூடுதல் மருந்து தேவை பூர்த்தி செய்யும் தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் மெடிசன்ஸ் நிதி ஒதுக்கீடு இந்த அரசு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 100 கோடி ரூபாய் உயர்த்துகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கூட்டுறவு உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் அவர்களின் மீதான கடன் சுமையை குறைத்திடும் வகையில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வங்கி கடனை தள்ளுபடி செய்யும் திட்டத்தினை நமது அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் பயிர்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி செய்த பிறகு இவ்விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்கடன் தள்ளுபடி செய்தும் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாயிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த பயிர்கடன் தள்ளுபடி

அரசின்படி தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எந்த நேரமும் விவசாயிகளுடன் இருக்கும் அரசாகவே நமது மாண்புமிகு முதலமைச்சர்களின் தலைமையிலான அரசு இருக்கும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண்மை, உழவர் நலன், பருவநிலை மாற்றங்களால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பெய்யாததால் மேட்டூர் அணையின் போதிய அளவு நீர் இல்லாமல் இதனால் பாசனத்திற்காக வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை. இந்த நிலையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெல் உற்பத்தி குறையாமல் இருப்பதை உறுதி செய்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் மொத்தம் 134 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். இதில் நெல் இயந்திர நடவ, நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தி மானியம், நெல் விதை, லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் மிக்சர்ஸ் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளுக்கு வழங்கும் மின் மானியத்திற்கு இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு, கிராமப்புற மேம்பாட்டு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேளாண் பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக கால்நடை பராமரிப்புத்துறை விளங்குகிறது. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மற்றும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 30,000 தகுதியுள்ள நபர்கள் பயனடைவர். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை மருத்துவமனைகளுக்கு தேவையான 41 கட்டடங்கள் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். கால்நடைகளின் மருத்துவ சிகிச்சை தேவையான பூர்த்தி செய்ய 25 கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை பல்நோக்கு மருத்துவமனைகளாகவும், 210 வெட்டினரி டிஸ்பென்சரிஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகவும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். மேலும் 143 புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். எதிர்பாராத இறப்பு, நோய்கள் அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்களால் கால்நடைகள் இழப்பதை விவசாயிகளுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடைகளை பராமரிப்பதற்கான செலவில் தரமான ஃபாடஸ் தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு ஃபாடஸ் சீட் பேங்க் மற்றும் குடவுன்ஸை 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாநிலத்தில் அமைக்கும். மேலும் கிரீன் ஃபாடஸ் சாகுபடியினை ஊக்குவிக்கவும் நறுக்கிய தீவன பயன்பாட்டினை மேம்படுத்தவும் சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நடையாய் நடக்கும் வாய் உள்ள மனிதர்களை மறந்துவிடும் ஆட்சியை போல் இல்லாமல் வாயிலா ஜீவன்களை கால்நடைகள் மீதும் அன்பும் கவனமும் செலுத்தும் அரசுதான் இந்த மனசாட்சி உள்ள மக்களாட்சி அரசு. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவன் நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களுக்காக மீன்பிடிப்பு குறைவு மற்றும் தடைகால நிவாரணம், மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மீனவர்களுக்கு தேவையான நிலை

உட்கட்டப்பினை உருவாக்கும் விதமாக மீன்பிடி துறைமுகங்கள், லேண்டிங் சென்டர்ஸ், மீன் பண்ணைகள், மீன்பிடி கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு கிரயான்ஸ், அலை தடுப்பு சுவர்கள் என அனைத்து வகையிலும் இந்த தொழில் மேம்பட்ட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் பயனடையும். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நமது பாரம்பரிய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் நவீன பதப்படுத்தும் வசதிகள் கொண்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்கும் மீனவர்களுக்கு வட்டி மானியம் வடிவில் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான நடப்பாண்டில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பால் வளம். தமிழ்நாடு பால் உற்பத்தியிலும் பால் கொள்முதல் செய்வதிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும் ஊரக பகுதியில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும் மாடுகள். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால் வளம், மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி. 2036 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினை 1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதை நமது அரசின் குறிக்கோளாக இண்டஸ்ட்ரீஸ் அமைய உகந்த சூழலை உருவாக்கி நம் மாநில இளைஞர்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கத்தக்க நிலையை ஏற்படுத்துவதற்கான மூலம் இந்த லட்சிய இலக்கினை அடைய அரசு முன்னெடுப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்றவுடன் 17,790 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை ஊக்குவித்து தொழில் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் நோக்கில் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் MMLP டிரைபோர்ட்ஸ் மிக முக்கியமான இடங்களிலும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகள் அவற்றுடன் தொடர்புடைய துணை தொழிற்சாலைகள் அமைக்கவும் இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும். மேலும் தமிழ்நாட்டில் புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த அரசு ஆராயும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன் அணி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழ்நாடு தன் நிலையை மேலும் மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ஒரு புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். இக்கொள்கையை புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான வளர்ச்சி ஊக்குவிப்பதோடு எழுச்சி பெற்று வரும் புதிய தொழில் துறைகளையும் ஆதரித்து நிலையான வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்படும். மேலும் மாநிலத்தின் உற்பத்தி மற்றும் விநியோக தகுதிகளை பட்டியலிட்டு முதலீட்டாளர்கள் லோக்கல் எக்கோசிஸ்டமை ஆழமாய் புரிந்து கொள்ள உதவும். ஒரு காம்ப்ரென்சிவ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக தமிழ்நாடு தொழில் திறன் விவரப்பட்டியல் அரசு உருவாக்கும். தமிழ்நாட்டின் போட்டித் திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் வழிகாட்டி 3.0 எனும் புதிய முதலீட்டு சேவையை அமைப்பை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலீட்டு செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்கள், அனுமதிகள், சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் விரைவாக கிடைக்கும். வழிகாட்டி 3.0 அமைப்பின் முக்கிய அங்கமாக தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 மேம்படுத்தப்பட்டு வடிவில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டு திட்டங்களுக்கும் தேவையான அரசு அனுமதிகள், அப்ரூவல்ஸ், தடையில்லாத சான்றிதழ்கள் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரே இடத்தில் பெறலாம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதும் முதலீட்டு செய்வதும் மேலும் எளிதாக்கி புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சி

வளர்ச்சியை வேகப்படுத்தும் வழி ஏற்படும். நம் மாநிலத்தோடு தங்களது நீண்டகால தொடர்புகளை கொண்ட குளோபல் தமிழ் சொசைட்டி திறமை முதலீடு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் அபார வளம் கொண்டுள்ளது. இந்த நல்லுணர்வு பயனுள்ள முதலீடுகளை மாற்றும் நோக்கில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் வழிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். இது குளோபல் தமிழ் சொசைட்டி தமிழ்நாட்டில் முதலீடுகளை எளிதாக்கி ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான மற்றும் சீரான வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் மாவட்ட வாரியான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களின் துறை சார்ந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு தொழில் முன்னேற்றம் நிறுவனத்தால் சிப்காட் புதிய தொழில் பூங்காக்கள் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புடன் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும். இதன் மூலம் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேர்பட்டினத்தில் அமைந்துள்ள விண்வெளி ஏவுதளத்தின் ஆகச்சிறந்த புவியியல் மற்றும் உத்தி சார்ந்த முக்கியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டு மண்டலம் அமையும். இந்த மண்டலத்தில் தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள் இணையற்ற உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து மாநில அரசு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டியை நிறுவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் டெக் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவாகம் உருவாக்கப்படும். இந்நகரில் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், செமிகண்டக்டர்ஸ் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லேப், மல்டி டொமைன் இனோவேஷன் இன்குபேட்டர் மற்றும் நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெறும். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள், அதிநவீன அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குவாண்டம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், என்டர்பிரைஸ் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அரசின் செயற்கை நுண்ணறிவு முன்முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இயங்குவதற்கான ஒரு தனித்த சூழல் அமைப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு நகரம் அமையும். இங்கு மேம்பட்ட கணினி தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு, சிறப்பு வசதிகள், திறன்மிகு பணியாளர் உட்கட்டமைப்பு மற்றும் கொலாபரேட்டிவ் இனோவேஷன் என்விரான்மென்ட்டாக இருக்கும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறைக்கு 4414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட 43,47,000 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் தேசிய அளவில் தமிழ்நாடு 3 இடத்தில் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியம் பல திட்டங்களில் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 225 கோடி ரூபாய் மூலதன மானியங்கள் திட்டத்தின் கீழ் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்டீல் புரொடக்ஷன் ஊக்குவிக்கும் ஸ்டீல் ரோலிங் மில்ஸ்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிக்கவும் கிரீன் ஸ்டீல் புரொடக்ஷன் இனிஷியேட்டிவ் அடுத்த 5 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர். இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தளங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இனோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமல்

தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளி துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோருக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், MSMEs மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளி துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழிகாட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமவழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணி நூல் மற்றும் கதர் துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தல்தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றிதான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு ஏஐ மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் இ சேவை மையங்கள், அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் இ சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது
275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில்

பயன்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் எனும் அரசின் தொலைநோக்க பார்வையின் இலக்கை அடைவதில் எரிசக்தி துறை பங்களிப்பு அவசியமாகும். தமிழ்நாட்டிற்கு 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடி நிலை 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டல செஸ் அனல் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடிபிஎஸ் விரைவாக்க திட்டம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளிமலை பம்ப்ட் ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஸ்பீடாக்கப்படும். அதிகபட்ச மின் தேவையை மேனேஜ் செய்வதில் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் பெஸ் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் முதலீடுகளை எளிதாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் பெஸ் மையமாக மாற்றும் வகையில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்படுத்தி தனது எரிசக்தி உத்தியை செயல்படுத்துவதில் அரசு முனைப்பாக உள்ளது. பிரைம் மினிஸ்டர் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் இணைந்து புதிய வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இது அவர்களின் மின்சார கட்டணங்களை பெருமளவு குறைப்பதுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் பசுமை மற்றும் நிகழ்வை சாத்தியப்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 2035-36 ஆண்டுக்குள் அதிகபட்ச மின் தேவையின் அளவு 37000 மெகாவாட்டாக கடக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலீடுகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டமாக கோயம்புத்தூர் அரியலூர் 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4000 கோடி ரூபாய் செலவில் பிபிபி முறையில் செயல்படுத்தப்படும். மேலும் சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக உயர் அழுத்த மின் பகிர்மனை திறன் 1390 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தென் மாண்டலத்திலிருந்து பசுமை எரிசக்தியை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ம் கட்டம் மற்றும் 1640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மன திட்டங்கள் செயல்பாட்டு அரசு வேகப்படுத்தும். 11760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய 6884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3ம் கட்டத்தை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவையான நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். மின் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையில் 1543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி அரசு மேற்கொள்ளும். மேலும் 2000 கோடி ரூபாய் செலவில் 40000 பழைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படிப்படியாக மாற்றப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் பிபிபி முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாங்கலுக்கான 20000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுக்கு மாடி குடியிருப்போர் நல சங்கங்களில் மூலம் குடியிருப்புகளில் அமைக்கப்படும் மின் வாகன நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை
100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1545

கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1,189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய மூன்றாம் முழு திட்டத்தை தேர்ட் மாஸ்டர் பிளான் 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டமானது நீண்டகால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடமாக செயல்படும். மேலும் இந்த முழு திட்டம் குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட பெருநகர் திட்டமிடல் கட்டமைப்புகளுடன் கம்பேர் செய்யப்பட்டு தரம் மதிப்பிடப்படும். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் சிஎம்டிஏ, டிடிசிபி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே சிஎம்டிஏ, டிடிசிபி அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் திட்ட அனுமதியானது குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு கிடைக்கும். இதனை செயல்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துரித நகர்மயமாக்கல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு அடிப்படை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுதல், பயனாளிகள் சுயமாக வீடுகள் கட்டும் முறையின் கீழ் தனி வீடுகள் கட்டுதல், வாழ்வாதாரம் மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டப்பணிகள் கீழ் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ள 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் முடியும். மேலும் 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு கண்ணியமான, பாதுகாப்பான மற்றும் தரமான குடியிருப்பு வசதியை பெறுவதை இந்த அரசு மேலான குறிக்கோளில் ஒன்றாகும். இதன் முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் முதற்கட்டமாக சென்னை பெருநகர் பகுதியில் மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் என்ற முன்னோடி திட்டம் அறிமுகமாகும். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 100,000 வீடுகள் கட்டப்படும். இந்த லட்சிய திட்டத்தின் மூலம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்டின் மூலம் 3,500 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழங்கப்படும். இந்த கூட்டமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையுடன் டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இளைஞர்களும் தங்களது வருமானத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான குடியிருப்புகளை எளிதில் பெற நிலை உருவாக்கப்படும். இந்த முன்னோடி முயற்சி சென்னை பெருநகரத்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும், தரமான வாழ்க்கை தரத்தையும், பாதுகாப்பான குடியிருப்பு வசதியும் வழங்கும் பெருநகராக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைக்கு 8,852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, மாநிலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி பயணத்தில்

அத்தியாயம் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து தொடங்கும். நகர்ப்புற உட்கட்டமைப்பில் உள்ள கேப்ஸை பூர்த்தி செய்து நமது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஒவ்வொரு குடிமக்களும் பயன்பெறும் வகையில் சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், நிலத்தடி கழிவுநீர் வடிகால் அமைப்பு, இன்டகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நகர் சாலைகள், நகர்ப்புற போக்குவரத்து, பசுமை பரப்பு விரிவாக்கம், நகர்ப்புற நீர்நிலைகளின் பாதுகாப்பு, சமூக உட்கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மின் ஆளுமை மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் நகர்ப்புற பொது சுகாதார மேம்பாட்டு இயக்கம் ஆகியவற்றை ஒரே கூரையின் கீழ் இணைக்கும் ஒருங்கிணைத்த இயக்கமான முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தினை அறிவிப்பதில் நான் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன். 2031 ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும், எவ்வாறு உணரப்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இத்திட்டம் புதிதாக வடிவமைக்கிறது. இதன் மூலம் நகர்ப்புற ஆளுமையில் இந்தியாவின் முன்னணி முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு நிலைநிறுத்தப்படும். இந்த இயக்கத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டுக்கு 2117 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி 91 லட்சம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிப்பதையும் நகரின் வாழ்வாதாரத்தை தரத்தை மேம்படுத்தும் உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதையும் உறுதி செய்து சேவையாற்றி வருகிறது. நகர்ப்புற போக்குவரத்து மேம்படுத்தும் நோக்கில் சென்னை காவல்துறை மற்றும் பெருநகர் போக்குவரத்து கழகமுடன் இணைந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை இறுதிக்கட்ட செயல்வாக்கத்தில் உள்ளது. மேலும் நடந்து செல்வதற்கான பெடஸ்ட்ரியன்ஸ் கட்டமைப்பு வசதி, அனைவருக்கும் சமமாக அணுகக்கூடிய வசதி மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அமைக்கப்படும். மேலும் அம்பத்தூர் மற்றும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளின் சாலைகள் சரி செய்யப்படும். சென்னையின் பசுமை பரப்பு மேம்படுத்தி மக்களை மையமாக கொண்ட பொது இடங்கள் உருவாக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய வழித்தடங்கள், நடைபாதைகள் அழகுபடுத்தப்பட்டு பசுமையாக்கப்படும். சென்னை ஒரு நிலையான மற்றும் பேரிடர் காலங்களில் விரைந்து மீளும் தன்மை உள்ள நகரமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் சுற்றியுள்ள பகுதியில் பசுமை உள்கட்டமைப்புக்கான மேம்படுத்தும் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு பாதிப்பை தடுப்பதற்கு முக்கிய நீர்வழி தடங்கள் கொள்ளை அழிவு அதிகரிக்கும் பொருட்டு ஃபிளட் சுவர்களின் உயரம் உயர்த்தப்பட்டு சங்கிலி இணைப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் என்விரான்மெண்ட் ரிசோர்சஸ் பாதுகாப்படுவதுடன் நிலையான சமூக பயன்பாட்டு இடங்கள் உருவாக்கப்படும். சென்னையில் உள்ள அனைத்து முக்கிய குடிநீர் ஆதாரங்களையும் ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் நிலையங்களுடன் இணைந்து ரிங் மெயின் பைப்லைன் சிஸ்டம் ஒர்க் திட்டம் 3108 கோடி ரூபாய் மதிப்பீடில் நடைபெற்று வருகிறது. 2030-31 ஆண்டுக்குள் நிறைவடையும் வகையில் நடைபெறும் வரும் இத்திட்டப் பணிகள் முடிவடைந்த பின்னர் சென்னை மாநகரம் முழுவதும் சமமான மற்றும் தடையற்ற குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு சிறந்த நகரும் தன் மக்களுக்கு அளிக்கும் மிக அடிப்படையான உறுதிமொழி இதுவே: தூய்மையான குடிநீர், விதிவிலக்கில்லாமல் ஒவ்வொரு நாளும் மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் வீதிகளும் மேம்படுத்தப்படும். சரியான சாலை இணைப்பு, நடைபாதைகள், மிதிவண்டிகளுக்கான தனி பாதைகள், கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இணைப்புகள், மேம்பட்ட சாலைகள் சந்திப்புகள், பள்ளிகள் பாதுகாப்பு செல்வதற்கான பாதைகள் மற்றும் நவீன எல்இடி தெருவிளக்குகள் ஆகவே அமைக்கப்பட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸ் நவீன நகர்ப்புற ஸ்ட்ரீட்ஸாக உருவாக்கப்படும். நம்மில் பலர் பிறந்து வளர்ந்தது, நம்மை அரவணைத்தது, நம்மோட ஒரு பகுதியாக இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க நமது சென்னை மாநகரம். ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய நதிகளான அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி மாறி ஆண்ட அரசுகள் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும்
ஆறுகளின் தன்மையில்

பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான நகரங்களான ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இன்சா, மெசபோட்டோமியா ஆகியவை பெரு நதிகளின் அருகிலே வளர்ந்தன. கூவம் மற்றும் அடையார் ஆறுகள் இதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும். சியோல் நகரத்தின் செங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின் கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளாவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும் குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும் அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நெடுஞ்சாலைகள் சாலை உட்கட்டமைப்பு மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமையாகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள் தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சாலை சவாலாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக

பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலையில் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகள் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்களில் வாகன தொகுப்பை நவீனமயமாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இந்த நோக்கத்தில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் கீழ் மின்சார பேருந்துகள் இந்த அரசு இயக்க உள்ளது. நடப்பு நிதியாண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1,000 புதிய மின்சாரம் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான மின்சாரம் மற்றும் இயந்திரவியல் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து கழகங்கள் மானியமாக 7,675 கோடி ரூபாய், வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் 2,650 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் கொண்ட ஃபேஸ் 2 பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி பொறுவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும் வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட ஃபேஸ் 2 முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்வரும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்திய அரசின் தீவிர பரிசீலனை கீழ் உள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்காசத்திரம் வரை, மேலே குறிப்பிட்டுள்ள கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவையை அனைத்து நடவடிக்கைகளும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திரா வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய இரண்டு அரசுகளுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. நீர்வளம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்களிப்பையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் நமது அரசு தொடர்ந்து பாதுகாக்கும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உட்பட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும். மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல், அன்னைமலை ஆறு மற்றும் நல்லாறு ஆணைய திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வலியுறுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளும். முந்தைய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் உயிர் மூச்சாக இருக்கின்ற போதிலும் இத்திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தாத நிலையில் அது வேளாண் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. எனவே இத்திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்து உள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய்

நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணை ஆறு செய்யாறு, பெண்ணை ஆறு பாலாறு மற்றும் தாமிரபரணி வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதிக்கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில்மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்விட் வேஸ்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும் பாசனைக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும் பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையோரங்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பொருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்த்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன்ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்த்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலுங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக ஜிபிஎஸ் வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1,762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக வளர்ச்சி ரூரல் டெவலப்மெண்ட்
டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி

அமைப்புகள் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையும் முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டுள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாழும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு. கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுவான நிதி இல்லாமை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயை உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சித்துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு, தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றுக்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்து அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸ்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம், கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதிநிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டு உள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5,057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12,642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின் செயல்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது.
மேலும் கிராம வேலை உறுதி மற்றும்

வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலை வாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள். தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்ட் முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்கை வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டம். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழ்மை நிலையில் வாழும் சமூகத்தினருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவசியமான பொருட்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு எக்ஸ்டெண்ட் செய்து செயல்படுத்தும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதியாண்டில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அவசியமான பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பேக்கேஜ்ட் கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இந்த முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக எக்ஸ்டென்ட் செய்யப்படும். உணவு மானியத்திற்காக இந்த அரசு 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதை இந்த அரசு இலக்காக கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 0 டாலரன்ஸ் 0 சகிப்புத்தன்மை என்ற உறுதியான கொள்கையை முதன்மையாக கொண்டு செயல்படுத்துவதற்கு அரசு உறுதியாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தின்படி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசரகால நடவடிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேவையான காவலர்கள், கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள், பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தேவைகளுக்கான 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. போதைப் பொருள் கட்டணத்தை தடுக்க சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதுடன் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாநிலத்தின் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1 அலகு வீதம் 37 யூனிட்ஸ், நகர்ப்புறங்களில் 28 யூனிட்ஸ் சேர்த்து மொத்தம் 65 போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மீடியேஷன் ஆஃப் நார்கட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ்டிங் அமைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களின் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாடு தொடர்பாக நிதி சார்ந்த புலன் விசாரணை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் முடக்குவதல்,
முடக்குதல் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள்

இந்த யூனிட்ஸ் மேற்கொண்டு வருகிறது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அரசு ஒரு மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். இந்த நிதிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடவும் அதிலிருந்து மீண்டும் வரவும் உதவி தேவைப்படும் நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த நிதி முதன்மையாக பயன்படுத்தப்படும். ஒரு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையை இந்த அரசால் வகுக்கப்படும். இந்த கொள்கையானது ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல், போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், விபத்து நிவாரண திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மேலும் 2026-27 நிதியாண்டில் பல்வேறு சாலை பாதுகாப்பதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை பாதுகாப்பு நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கும், குற்றங்களை கட்டுப்படுத்துவதை திறம்பட கையாளவும் காவல்துறையினருக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் அவசியமாகும். இந்த நோக்கில் மாவட்டங்களில் காவல்துறைக்கான ரெசிடென்ஷியல் கேம்பஸை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 5000 காவலர் குடும்பங்கள் பயனடையும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆட்சி நிர்வாகத்து வலுப்படுத்துதல், முடிவுகள் வேகப்படுத்தும், வெளிப்படையாகவும் அசைக்க முடியாத நேர்மையுடன் எடுக்கப்படும் போதுதான் நிர்வாகம் சிறந்த நிலையை எட்டும். கடந்த 3 மாதங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான, ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். அரசை அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு முன்னேற்ற மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். சேவை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நமது அரசு பணியாளர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி அதன் மூலம் தடையில்லாத அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியும். முதலாவதாக, அதிகாரங்கள் சப்ஆர்டினேட் அலுவலர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதன் மூலம் தேவையற்ற சென்ட்ரலைசேஷனை அகற்ற முடியும். இதன் மூலம் ஒரு காலத்தில் ஊழலுக்கு வழிவகுந்து தடைகளை நீக்கி குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் மற்றும் இடையூறுகள் இல்லாமல் பெறுவதை நாம் உறுதி செய்கிறோம். இரண்டாவதாக, ஆன்லைன் ஒர்க் அசைன்மெண்ட் எளிமைப்படுத்தப்படுகின்றன. பொறுப்புணர்வு உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு துணையுடன் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்டு செயல்படும். இதன் கோப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணித்து நியமற்ற நிறுவனங்களின் குறைக்கும். இறுதியாக, தொழில்நுட்பம் நமது பணியாளர்களுக்கு பெரிய உதவியாக அமையும். செயற்கை நுண்ணறிவு, ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ மற்றும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பணியாளர்களின் டிராஃப்ட் தயாரித்தல், விதைகளை தகுத்தல், ஆவணப்படுத்துதல் போன்ற வழக்கமான பணிகளுக்கு தானியங்கி உதவி பெறுவார்கள். இதனால் வழக்கமான பணிகள் செய்வதற்கான நேரத்தினை சேமித்து அதனை நமது அலுவலர்கள் தங்களது திறனை வளர்த்து கொள்ளவும் உயர் ஆளுமை முடிவுகளை எடுப்பதிலும் கவனம் செலுத்த முடியும். நமது இலக்கு எளிமையானது, ஊழலற்ற, வெளிப்படையான, தூய்மையான மற்றும் மிகவும் திறமையான நிர்வாகம். இதில் தொழில்நுட்பம் அரசு பணியாளர்களுக்கு சேவை வழங்குகிறது. அதன் மூலம் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு ஆன்லைனில் வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த நேரத்தில் சேவைகளை வழங்குகின்றனர். அரசு சேவை அளிப்பதை மாற்றி அமைப்பதற்கும் நிர்வாகம் பணி பகிர்வினை எளிமைப்படுத்துவதற்கும் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் ஒரு ஆளுமை செயலர்கள் சீர்திருக்கும் குழு அமைக்கப்படும். மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் கல்விசார் நிபுணர்கள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து இக்குழு ஆட்சி பணி செயல்முறைகளை மறுசீரமைக்கும். தேவையற்ற விதைகளை பின்பற்றுதல் போன்றவை தன்மையுடன் நிரப்பம் பொருட்டு நேரத்தில்
நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்ப

அற்பம் பொருட்டு அனைத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலம் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும். மேலும் ஒருங்கிணைத்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் மூலம் மேலாண்மை திட்டம் மூலம் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் வடிவமைக்கப்பட்டு இயற்றப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் அலுவலர்களுக்கு மீட்பு நிவாரணம் மற்றும் துரித நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கும் வகையில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக திரட்டப்பட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வெப் போர்ட்டல் வாயிலாக பேரிடர் மீட்புக்கான ரிவால்விங் ஃபண்ட் உருவாக்கப்படும். இதனால் டிசாஸ்டர்கள் திறம்பட கையாள்படுவதுடன் விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழைப்பொழிவு குறைவாக பெய்துள்ளது. சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட வறட்சி நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் குடிநீர் ஆதாரங்கள் பலப்படுத்தவும் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஃபாடர்கள் தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைப்பதும் அவசியமான ஒன்றாகும். கொண்டு சூப்பர் எல்னினோ காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கான 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு. நேர்மையான டிரான்ஸ்பரன்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி GST நிர்வாகத்தை வழங்குதல் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவோரை மாநிலத்தின் வளர்ச்சியில் உண்மையான பங்களிப்பாளராக கருதி அவர்கள் வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்கும் வகையில் வணிக வரிகள் துறை சேவை சார்ந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் நேரில் சந்திக்க தேவையில்லாத ஃபேஸ்லெஸ் அணுகுமுறையை நோக்கி செல்லும். அதே வேளையில் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் ஆர்ச்சிவ்ஸாக பதிவுத்துறை ஆற்றும் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு ஆவணங்களை தடை இல்லாமல் எளிமையாகவும் பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செய்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் இனோவேஷன் முன்னிறுத்தி சொத்து பதிவு எளிதாக்கவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நிலம் வாங்கும் பொதுமக்கள் மோசடி பதிவுகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாகும். இதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முன்னணி மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் வரும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் ரூல்ஸ் ஏற்றப்படும். மேலும் எங்கிருந்தும் பதிவு இந்த அரசின் முக்கிய இலக்காக அமையும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்தபடி ஆவணங்களை பதிவு செய்ய இயலும். இம்மூவபிள் ப்ராபர்ட்டி டிரான்சாக்ஷன்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பட்ட மின் ஆளுமைக்கு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி முற்றிலும் காகித இல்லாமல் மற்றும் நேரடி வருகை ஏற்ற பதிவு முறை படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ். மாநிலத்தின் சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை தடுக்கும் மற்றும் அரசுக்கு வந்து சேர வேண்டிய வருவாய்கள் எவ்வித கசவுகள் இன்றி அரசின் ட்ரெஷரியில் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளும். இந்த அரசு பதிவேற்ற கடந்த 3 மாதங்களில் சட்டவிரோத கனிமண கடத்தலில் ஈடுபட்ட 1307 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1161 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையின் மூலம்
431 குவாரிஸ் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் 155 குவாரிகளில் விதி மீறல்கள் கண்டறி

செய்யப்பட்டு அந்த குவாரிஸ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள கிரஷிங் யூனிட்ஸ் மற்றும் குடவுன்ஸை ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ள மேலும் எல்லா பகுதிகளிலும் சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தின் கனிமவள மேலாண்மை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனிமங்களின் உற்பத்தி மற்றும் நகர்வை ரியல் டைமில் கண்காணிக்கவும் ஒரு முழுமையான கனிம மேலாண்மை அமைப்பு அமைக்கப்படும். திறமையான கனிமவள நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பம் சார்ந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆன மற்றும் ஒருங்கிணைந்த இந்த கட்டமைப்பு மாநிலத்தின் கனிமவள சஸ்டெயினபிலிட்டி உடன் பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுத்து வருவாய் பெருக்குவதையும் உறுதி செய்யும். மேலும் கண்காணிப்பு வலுப்படுத்தி சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகள் தடுக்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான அவேர்னஸ் கேம்பெயின் மற்றும் அமலாக்க பிரிவுகள் அமைக்கப்படும். மேற்கொண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிரானைட்ஸ் தொழிற்சாலை வளர்க்கும் நோக்கில் கிரானைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் அமைக்கப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கை நடப்பாண்டில் தயாரிக்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 438 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு ஊழியர்கள் நலன். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனர்ஸ் மனைவி உட்பட மற்றும் குடும்ப பென்ஷனர்ஸுக்காக 1-7-2026 முதல் 30-6-2031 வரை 5 ஆண்டு காலத்துக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரிய மற்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான ஊழியர்களுக்கான கிரவுட்ஃபண்ட் உதவித்தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2992 மருத்துவ சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மூலம் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் நலனில் எப்பொழுதும் துணை நிற்கும் நமது அரசு இந்த காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பென்ஷன் மற்றும் இணைய பென்ஷர் பெனிஃபிட்டஸ்க்கு 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நீதி நிர்வாகம் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டுவதிலும் மக்களுக்கு நீதியின் வேகமாக கிடைக்க செய்வதிலும் அவசியமான ஒன்றாகும். மக்கள் அன்றாடம் அணுகும் கோர்ட்ஸ் நீதிமன்றங்களுக்கு நவீன உட்கட்டமைப்பு வழங்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ள நமது அரசு சென்னை பிராட்வேயில் 1375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 கோர்ட்ஸ் உடன் இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸை அமைக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்கும். இந்த இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அமைக்க தேவையான முன் நடவடிக்கைகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு 2486 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுலா டூரிசம். தமிழ்நாட்டின் செழுமையான பாரம்பரியம், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் பல்வேறு இயற்கை காட்சிகள் சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் மக்கள் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கியமான காரணமான சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதை உள்ளூர் வாசிகள் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதோடு நமது கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து மாநிலம் எங்கும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. சுற்றுலா உட்கட்டமைப்பு விரிவுபடுத்துவதற்கான நம்பகமான நீண்ட கால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை இந்த அரசு உருவாக்கும். இந்த சட்டப்பூர்வ நிதி உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு நடப்பு சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்படும். இது நிதி ஆதாரங்களை தடையின்றி திரட்டவும், தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கவும், மாநிலம் முழுவதும் எதிர்கால சுற்றுலா திட்டங்களுக்கு நிலையான நிதி அளிப்பை
உறுதி செய்ய

வழிவகுக்கும். நம் உயர்த்த தொலைநோக்க பார்வையின் கீழ் மாமல்லபுரத்தை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக அரசு முழுமையாக மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் 200 கோடி ரூபாய் மானியம் பெறுவதற்காக ஒன்றிய அரசு டீடைல் பிளான் அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் உலகதரம் வாய்ந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தி போக்குவரத்து வசதிகளை அதிகரித்து உலக சுற்றுலா வரைபடத்தில் தமிழ்நாட்டை இடத்தை வலுப்படுத்தும். தமிழ்நாட்டில் நதி சுற்றுலா ஊக்குவிக்கும் வகையில் 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது காவிரி நதியில் ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம் வரையிலும் வைகை ரிவரில் மதுரையில் மற்றும் தாமிரபரணி ரிவரில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் காணப்படும் உணவு மற்றும் கலை பண்பாட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் மாநிலத்தின் உணவு சுற்றுலா வழித்தடங்கள் வெளிக்கொண்டுவர திட்டத்தை உணவு மற்றும் கலை திருவிழாக இந்த அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடில் செயல்படுத்தும். சமூக நலன் மற்றும் ஆன்மீக சுற்றுலாவின் ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மூத்த குடிமக்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுவர். குளிர்சாதன பயணம், வசதியான தங்குமிடம் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் ஆன்மீக பயணிகள் வசதிக்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓய்வு இல்லங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்கும் இடத்துக்கான ஆண்டவரின் அருளை பெற முடியும். சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூமெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கும் சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸை உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகவே உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பதற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு. தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறந்த முறையில் செயல்படும் 200 கலைக்குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி. தமிழின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் நமது அரசு உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. செம்மொழியான தமிழ் மொழியின் இலக்கியத்தின் மீது இளம் வயதிலே ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லவும், 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையான அரசு வழங்கும். மேலும் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவித்தொகை அரசு உயர்த்து வருவதுடன் தமிழ் மொழி தியாகிகளின் ஒப்பற்ற பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் அரசு தொடர்ந்து நடத்தும். கண்ணியமிகு காயதி மிலத் அவர்களின் வரலாற்றை பெருமையும் போற்றும் வகையில்
தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றியை கொண்டாடும் வகையிலும் ஒரு புதிய விருந்து ஆண்டு

தோறும் திருவள்ளுவர் திருநாள் அன்று காயிலித் மிலத் அவர்களின் நினைவாக வழங்கப்படும். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குதல், அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மொழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு செயல்படுத்துதல் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கு என எக்ஸ்க்ளூசிவ் ஏஐ மாடல் உருவாக்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்படும். உலக புகழ்பெற்ற தொல்லியல் தளங்களையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு மரபையும் நாகரிகத்தையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது. புத்தக அறிவுடன் கலை அறிவும் வேண்டும் என நோக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவக்கலை, அழுகன்குளம், அறிக்கைமேடு, சாலுவன் குப்பம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் போன்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய தலங்கள் பார்வையிடுவதை அவசியமாகும். இது அனுபவம் சார்ந்த கற்றலை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் தொன்மையான வரலாறு, நாகரிகம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்து அவர்களது புரிதலையும் வலுப்படுத்தும். இந்த நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கு தொல்லியல் தலங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக இந்த அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்து சமய அறநிலையம். இந்த அரசு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து விழா நடத்திடும். 250 திருக்குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கும் திட்டமிட்டு உள்ளது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் திருக்கோயில்களில் அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியல் அறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தவும் திட்டமிட்டு உள்ளது. திருக்கோயிலில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டை முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முக்கிய குறுகிய காலத்தில் வேகமாக 9205 திருக்கோயில்களுக்கு அருங்காவலர் அறிவிப்பு வெளியிட்டு அருங்காவலர்களை நியமனம் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. 418 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்களை சீரமைத்து பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வரும் இந்த அரசு திருக்கோயிலின் அசையும் மற்றும் அசையாய் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்த திருத்த வருவாய் செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரையிலான எனது உரையில் இந்த அரசின் முக்கிய திட்டங்களை நான் எடுத்து கூறியுள்ளேன். நிறைவாக இந்த அரசு மாநில நிதிநிலை குறித்து கடந்த மாதம் 16 ஜூன் 2026 அன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையும் மோசமில் ஏற்பட்ட கசிவுகள் காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களால் மாநில அரசும் அதன் வழி நிறுவனங்களும், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வழி நிறுவனங்களும், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மற்றும் மாநில போக்குவரத்து நிறுவனங்களும் மிக அதிக அளவில் கடன் பெற்றதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியும் தெளிவாக உண்மையாகவும் வெளியே கொண்டு வந்தது. வருவாய் எந்த அளவு ஈடு செய்யும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மாநிலம் கடன் பெற்று வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கியம் விளங்கும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்காக கடன் பெறுவதில் தவறில்லை என்றாலும் அந்த கடன்களை ஈடு செய்யக்கூடிய ரிசோர்ஸுகளை திரட்டும் முயற்சிகளும் அதனுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த எளிய உண்மையை முந்தைய அரசு உணர தவறியது. வருவாய் ஈட்டும் துறைகளில் பெரிய அளவிலான வருவாய் இழப்பு முந்தைய அரசு கண்டுகொள்ளவில்லை. மேலும் அரசின் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கணிசமான பங்கை நேர்மையற்ற புரோக்கர்ஸ் சுரண்டி செல்லும் வழிவை செய்தது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் வருவாய் மற்றும் செலவினம் ஆகிய இரு பங்குகளிலும் ஏற்பட்ட கசிவுகளை அடைக்க நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இதன் மூலம் வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம்
ஆயிரத்தி

கோடி ரூபாய் வருவாய் உருவாக்க மாநில அரசு முடித்துள்ளது. மேலும் அரசின் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்படும் வேஸ்ட் செலவினங்கள் குறைவதன் காரணமாக செலவினத்திலும் பெரிய அளவில் சேமிப்பு உருவாக்கும் என எதிர்பார்க்கிறோம். வெள்ளை அறிக்கையை நான் வெளியிட்ட போது கூறியது இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு தலைமையிலான கீழ் இயங்கும் இந்த அரசு மாணவர்களுக்கான இலவச கல்வி மற்றும் உதவித்தொகைகள், தொழில் முனைவோருக்கு தொழில் மற்றும் உற்பத்தியை தொடங்குவதற்கு வழங்கப்படும் மானியங்கள், பொது விநியோக திட்ட மானியங்கள், ஏழைகளுக்கான இலவச வீட்டு வசதி போன்ற நலத்திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, மாறாக நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இயக்கும் மனித மற்றும் சமூக மூலதனத்தில் செயல்பாடும் முதலீடுகள் என்று நம்புகிறது. உண்மையில் கடந்த 30 ஆண்டுகளாக அமலில் உள்ள பொது நலத்திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதுடன் அவற்றை மேலும் எக்ஸ்டென்ட் செய்யும் திட்டமிட்டுள்ளது. எனினும் மனிதவள மேம்பாட்டிற்கு செய்யப்படும் முதலீடுகள், உள்கட்டமைப்பில் செயல்படும் முதலீடுகளும் இடையே கச்சிதமான சமநிலை அவசியம். இவை அனைத்திற்கும் போதிய நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இது குறித்து அரசு தொடர்ச்சியாக முயற்சி எடுக்காவிட்டால் நலத்திட்டங்களை எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்வது இயலாத ஒன்றாகிவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கு இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் விளைவாக 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் நம்மால் அடைய முடியும். மேலும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் திரு மோன்டிக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் ஒரு உயர்ந்த வருவாய் மேம்பாட்டு குழுவை நாங்கள் அமைத்துள்ளோம். மாநிலத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக வழங்கும் சேவைகளின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் செலவினத்தை சீரமைத்து குறித்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் அத்திட்ட பயனாளிகள் மீதான நேர்மையான தாக்கத்தை மதிப்பீட்டு மறு ஆய்வு செய்வது குறித்தும் அரசின் திட்டங்கள் தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும் உண்மையிலேயே பயன்பெறுவதை உறுதி செய்வது குறித்தும் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இது போன்ற ஒரு உயர்நிலை செலவின சீர்திருத்த குழுவை நாங்கள் அமைக்க உள்ளோம். இந்த குழு செலவை குறைப்பதோடு மட்டும் நின்றுவிடாது, மாறாக அதை சரி செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கு சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் நல்ல நேர்முறையான விலகுகளை பயன்களையும் தர நலத்திட்டங்கள் எக்ஸ்டென்ட் செய்வதும் இதில் அடங்கும் என்பதை இங்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். மாநிலத்தின் நிதிநிலை இல்லாமல் உள்ளது. கடன் சுமையால் நிரம்பியும் குறைந்தபட்சம் வருவாயுடனும் கசியும் ஓட்டைகளுடன் கூடிய ட்ரெஷர் செஸ்ட் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. எனினும் நிதி நிர்வாகத்தை மீண்டும் பிசிக்கல் கன்சால்டேஷன் பாதைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் அரசியல் களத்தில் நமது முந்தைய அனைத்து முயற்சிகளும் நாங்கள் வெற்றி கொண்டுள்ளோம். இந்த முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். சமச்சீரான அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கான நிதி ஒருங்கிணைப்புடன் கூடிய நல்லாட்சியை கொண்டு மாநிலத்தை தமிழ்நாட்டு உயர்த்தும் விளங்கும் நமது 5 ஆண்டு பதவி காலத்தை மட்டும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களில் மட்டும் கவனம் செலுத்திய முந்தைய அரசை போல் இல்லாமல் நிலையான கொள்கைகள் மற்றும் தூய்மையான திறமையான நல்லாட்சி வழங்குவதன் மூலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று நமது அரசு நம்புகிறது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் SOTR இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் IB 2026-27 ஆம் ஆண்டு 2,29,579 கோடி ரூபாய் கணிப்புடன் ஒப்பிடுகையில் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 2,26,740 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் வணிக வரிகள் 1,56,176 கோடி ரூபாயும் முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு
35,109 கோடி ரூபாயும், மோட்டார் வாகன வரி

14,861 கோடி ரூபாயும் மாநில கலால் வரி 14,164 கோடி ரூபாயும் அடங்கும். முந்தைய ஓவர் எஸ்டிமேஷன் மாநிலத்தின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இணங்க கணிப்புகள் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சரியான அளவில் கணிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆம் ஆண்டிலான திருத்த மதிப்பீடு விட 2026-27 ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2025-26 ஆம் ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இருந்து 26,265 கோடி ரூபாயுடன் கம்பேர் செய்கையில் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 ஆம் 27,704 கோடி ரூபாயாக இருந்தது. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2026-27 ஆம் 27,835 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் 2,54,572 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளன. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 ஆம் மொத்த வருவாய்கள் 72.73% ஆகும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஐபிஇ 2026-27 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக ஒன்றிய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3,461 கோடி ரூபாயும் 2026-27 ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 32,922 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய வரிகளில் மாநிலத்தின் பங்கு திருத்த மதிப்பீடுகள் 2025-26 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இதன் தொகை திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2026-27 தக்க வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2025-26 ஆம் ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாகவும் 2026-27 ஆம் ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,44,575 கோடி ரூபாயாகவும் கணிக்கப்பட்ட மொத்த வருவாய் வரவுகள் 2026-27 ஆம் ஆண்டுக்கு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,50,027 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட 5,450 கோடி ரூபாய் உயர்வு. செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடி ரூபாயை உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன. 2026-27 ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மூலதன செலவினம்

0: திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 56,985 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மொத்த மூலதன ஒதுக்கீடு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 66,060 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தது. வருவாய் வரவுகள் மிகப்படுத்தி காட்டியிருந்தாலும் வருவாய் செலவினத்தை குறைவாக மதிப்பு இட்டதன் மூலம் இது குறைந்து மதிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 121,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 121,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டம் 2003 நிர்ணயிக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவ கடன் பொறுப்புகள் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டிருந்த 1,99,458 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,98,768 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவை பொறுப்புகளில் மாநிலத்தின் பொதுக்கடன் மற்றும் பொது கணக்கு பொறுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக பெறப்பட்ட 9,523 கோடி ரூபாயும் இந்த நிலுவை பொறுப்புகளில் அடங்கியுள்ளது. இத்திட்டம் ஒன்றிய அரசு திட்டமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் உரிய கணக்கு சரிகாட்டல்கள் மேற்கொள்ளப்படும் போது நிலப்பொறுப்புகள் 9,523 கோடி ரூபாய் குறையும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி நிலுவை பொறுப்புகளின் விகிதம் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மதிப்பிட்டிருந்த 27.03% ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 27.01% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரி வசூலில் ஏற்படும் கசிவுகள் அடைத்து வசூல் திறனை மேம்படுத்தி வருவாய் பெருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியை அதிகரிக்க உறுதியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்கும். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய உதவி மானியத்தை உரிய அளவில் பெற நமது அரசு முயற்சி செய்யும். இந்நடவடிக்கைகள் மூலம் வரும் ஆண்டுகளில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மூலதன செலவினம் அதிகரித்து விரும்பத்தக்க வளர்ச்சி எட்டப்படும். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளர்த்தியும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கடுமையாக உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மு ஆ சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் தமது விலைமதிப்பெற்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் அப்ரூவலை பெற்றுத்தருமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெழுக தமிழ்நாடு.
1: பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை

0: 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்து உரையாற்றினார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேர் நெஞ்சங்களுக்கு என்றும் மிக நெருக்க

0: நேர் நெஞ்சங்களுக்கு என்றும் மிக நெருக்கமாய் திகழும் பல வண்ணத்தில் புதிதாய் தினமும் மலரும் உங்கள் திருச்சி வானொலி.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
4: ஒலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: குறள் அமுதம்
7: தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் 7வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: சூழல் பாதுகாப்புல காடுகள், விலங்குகள், மரங்கள் அப்படின்னு எல்லாமே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அந்த வனங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வர்றோம். அது காடோ அல்லது விலங்கோ, எல்லாமே புவியோட சூழலை சமன்படுத்ததான் உதவுது. ஆனா இன்னைக்கு பல இயற்கை வளங்கள் முற்றிலுமா அழிக்கப்பட்டு விட்டது. அதுல சிலவற்றோட சுவடுகள் கூட இல்லாம போயிருச்சு. அப்படி முற்றிலும் அழிந்து போன ஓர் இனம் அப்படின்னா டோடோ அப்படிங்கிற பறவை இனத்தை சொல்லலாம். ஆப்பிரிக்காவுக்கு அருகே இருக்கக்கூடிய மொரீசியஸ் தீவுலதான் இந்த டோடோ பறவைகள் வாழ்ந்ததா சொல்றாங்க. டோடோ அப்படின்னு சொன்னா அற்பமான அப்படிங்கிற பொருள். இந்த டோடோ பறவை இனங்கள் பறக்க முடியாது. 1 மீட்டர் உயரம் கொண்டது. பார்க்க வான்கோழியை விட பெருசா, கால் ரொம்ப குட்டையா இருக்கும். இதோட சிறகுகள் வளர்ச்சி இல்லாம பார்க்கவே ரொம்ப அழகில்லாம இருக்கும். இந்த பறவை இனங்கள் மனிதர்களால விரும்பப்படவில்லை, பாதுகாக்கப்படவும் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு மொரீசியஸ் தீவோட சூழல் பாதுகாப்பு சின்னமா மாறி போய்விட்டது இந்த டோடோ பறவை. அது மட்டுமல்ல, காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கொள்ளாத மனிதர்களை டோடோன்னு சொல்றாங்க மொரீசியஸ் தீவு மக்கள். ஒவ்வொன்னா அழிச்சிட்டு அத பாதுகாப்பு சின்னமாகவும் நினைவிடமாகவும் வச்சு என்ன பயன்? இயற்கை வளமான காடுகள், செடி, கொடி, அருவி, மரம், விலங்குகள், பறவைகள் இவைதான் மனிதனை புவியில் சந்தோஷமாக வாழ வைக்கும். அவற்றை பாதுகாப்பது நம் கடமைதானே. சிந்திப்போம், செயல்படுவோம்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். நேர்களை இன்னும் சில

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2,514 தொடக்கப் பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
1: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வியாண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன

0: திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
0: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
1: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும் இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 1,93,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019 இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்திய

0: அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்தார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ போ பேயையும் வென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

காவிய கானங்களின் அணிவகுப்பாய் வைகை கரையின் நாதச்சுவடுகளாய் தெற்கு கலாச்சாரை சுவை மாறாமல் முத்தமிழ் சங்க புலவர் பாடிய சங்கீத தேன் மழையாய் திருச்சிராப்பள்ளி 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இதயம் தொடும் இன்னிசை கோலமாய் இதுவோ ஆரம்பமாகிறது மதுர கீதம். மதுரகீதத்தின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் லால்குடி லட்சுமி நாராயணபுரம் எம் துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களின் விருப்ப பாடல் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திற்காக.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மதுரை கீதத்தோடு. மதுரை கீதத்தில் அடுத்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி, உலகநாதபுரம் கல்லுக்குழியிலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. புகுந்த வீடு திரைப்படத்திற்காக

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தூது சொல்லும் காற்று போல நம்மை ஏதோ ஒரு பழைய காலத்திற்கு அழைத்துச் செல்லும் மாயக்குரல் அந்த தேனிசையாய் இப்போது இது மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்தி பிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், தேவி பிரியா இவர்களின் விருப்ப பாடல் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திற்காக.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் உடன் மதுரை கீதத்தில். காலங்கள் கடந்தும் இன்றும் நம் இதயத்தில் வாழும் பொன்னான நினைவுகள், அந்த நினைவுகளை மீட்டெடுக்க இதோ அடுத்த இசை தூரிகை வர்ணம் பூச தயாராக இருக்கிறது. அந்த இசைக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்ப பாடல் சித்தி திரைப்படத்திற்காக.
1: சந்திப்பாமா,

மதுரகீதத்தில் அடுத்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மென்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ் இவர்களின் விருப்ப பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக.

நேரம் 1:23 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். மதர கீதத்தின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, ஹேமமித்ரா, தீபிகா, தீட்சிதா இவர்களின் விருப்ப பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசீலா குரல்களில்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

1:28 இணைந்திருக்கும் காவிய காணங்களின் சங்கமாய் இது மதுரகீதம். மதுரகீதத்தின் அடுத்த பாடல் விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்ப பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷிலா குரல்களில்.

0: 9:35 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரகீதம். மக்களின் மனதை வென்ற மலரான குரல்களின் சங்கமம் நமது மதுரகீதத்தின் அடுத்ததாக ஒலிக்கப் போகும் அந்த பாடல்.
1: மெல்லின மாம்
2: யரல வழல
1: இடையின மாம்
2: இடையின மாம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா.
1: ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: அறிவியல் சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரகீதம் நிகழ்ச்சியோடு. மதுரகீதத்தின் நிறைவு பாடல்

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5% உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்ரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். தமிழக அரசின் டெண்டரில் தற்போது வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவரும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
1: 2036 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படை தன்மை கொண்டு வந்துள்ளது. இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன.
0: தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். முதல்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பை உறுதி செய்ய 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்த 300 கோடி ரூபாய். பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொது நூலகங்களை மின்னணுமயமாக்க 10 கோடி ரூபாய். கல்லூரி மாணாக்கருக்கு வெற்றி மடிகணினி வழங்க 2,000 கோடி ரூபாய். மாணாக்கருக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்க 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அவர் கூறினார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும். சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 ரூபாயாக அதிகரி

0: மதிப்பு, விளையாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாய், வேளாண் துறைக்கு 14984 கோடி ரூபாய், மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3200 கோடி ரூபாய், பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க 50% மானிய நிதியுதவி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அரசு வழங்கும் மானியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும், சிறுபான்மையினருக்கான உதவும் சங்கங்கள் கூடுதலாக அமைக்கப்படும், பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும், நகர்ப்புறம் கிராமப்புறங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும், பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும், ஆதித்திராவிடர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்து சமயத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மூத்த குடிமக்களின் புனித பயணம் திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும், ஒகேனக்கல், காவிரி, மதுரை, வைகை, பாபநாசம், தாமிரபரணியில் நதி சுற்றுலா உருவாக்கப்படும், அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படும், அரசின் நலத்திட்ட பயனாளிகள் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக பொறுப்பை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டுத் திட்டம் தொடங்கப்படும், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதியுதவி வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். வரும் செப்டம்பர் 15 முதல் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகம், வீட்டு அலகு தொகை 5 லட்சமாக உயர்த்தப்படும், அரசின் சேவைகள் குறித்த காலத்தில் பெறும் சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும், மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு, மனித வனவிலங்கு மோதலை தடுக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும், மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர், வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் தாவேகா வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தொடர்பான வாக்குறுதிகள் இல்லை என்று தெரிவித்தார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவ சப்பர பவனி இன்றிரவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஆலோசனைக் கூட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார்.
1: ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பால் சுரக்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா முதல்ல வர சீம்பால்னு சொல்றாங்க, மொத்தாளுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியே. அதுல உள்ள அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து

0: குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அதனால அது ஒரு 10 சொட்டு வந்தாலுமே போதும், அதை கொடுத்தா போதும்,
1: நீங்க எல்லாமே சாப்பிடலாம், எந்தவித தடைகளுமே கிடையாது, தாய்ப்பாலை மட்டுமே எப்பயுமே கொடுத்துருங்க.
2: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை காணப்பட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக எடுத்துரைத்தார். தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இஷாராணி பருவா முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரூனாக் சௌஹான் தென்கொரியாவின் ஜின் ஜியோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஒரு மணி 56 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: for the next 2 days. In Korea Masters Badminton Tournament, three Indian shuttlers, Isharani Barua, Tanvi Sharma and Sriyanshi Valishetty, have entered the second round of the women's singles of the Korea Open in Asan. Isharani Barua defeated South Korea's Lee Soo-hee in the round of 32, while Tanvi defeated An Ki-won of China. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says people's lives in Jammu and Kashmir and Ladakh transformed after abrogation of Article 370. RBI projects the GDP growth at 6.7%. This financial year says economic growth continues to be supported by resilient demand. Proceedings of both Houses of Parliament continue to witness disruption over several issues. Supreme Court says authorities must exercise restraint while responding to young protesters. Students protest against alleged irregularities in the JPSC and JSSC examinations intensifies in Ranchi. Red warning issued for extremely heavy rainfall over Assam and Meghalaya. And in badminton, three Indian shuttlers enter the second round of the women's singles of the Korea Open in Assam. And with that, we end the midday news.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 2:15. இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று வீட்டு தோட்டம் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி திருவானை கோவில் ஆர் சின்னதுரை அவர்கள். உடலுக்கு பயிற்சி, மனதுக்கு சந்தோஷம், மனநிறைவான காய்கறிகள், இப்படி எல்லாம் கிடைக்க வேண்டுமானால் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது வீட்டு தோட்ட காய்கறி சாகுபடி. வீட்டு தோட்டத்தில் காய்கறிகள் மட்டும் சாகுபடி செய்தால் போதுமானதா என்றால் கிடையாது என்றே சொல்லலாம். காரணம், நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் வாரத்திற்கு 2 முறையேனும் கீரை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆம், வீட்டு தோட்டத்தில் காய்கறி சாகுபடியை எப்படி செய்ய வேண்டும், அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கின்றன, வீட்டு தோட்டத்தில் காய்கறி சாகுபடி குறித்த பல்வேறு அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். யார் அவர்? பல கேள்விகளுடன் இணைகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: வணக்கம் ஐயா, உங்க ஊரு பேர் சொல்லுங்க.
4: திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் சின்னதுரை.
3: அதாவது ஒரு நகரப்பகுதியில் வந்து விவசாயம் செய்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. திருவானைக்காவெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. நகரத்தோட மையப்பகுதி மாதிரியான ஒரு இடம், கோயில் இருக்குது. திருச்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தா நிறைய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் இருக்கிறனால நிறைய பேர் வந்துட்டு போகிற இடங்களில், முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் வாய்ப்பு இல்லை. இதே வந்து நம்ம ஒரு நகரத்தில் இருக்கிறோம்னா ஒரு நல்ல காய்கறி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க எல்லாரோட எண்ணத்துலையும் இருக்குது. ஆனால் எல்லாருமே அதை செய்கிறோமா, உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய கேள்விதான். நமக்கு தோணுது ஒரு நல்ல காய் இருக்கணும், அதுல வந்து எதுவும் இந்த பூச்சிக்கொல்லியோ இந்த மாதிரி உரமோ எதுவும் போடாம சாப்பிடணும். பொதுவாகவே சொல்லுவாங்க உரமோ பூச்சிக்கொல்லியோ போடாம நம்மளே வீட்டில் ஒரு 2 காய்கறி வளர்த்தோம்னா அந்த காய்கறியோட சுவையே வேற மாதிரி இருக்கும். அது இப்பெல்லாம் சமையல்ல சுவை வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு வச்சுக்கீங்களா, அதை பத்தி பேசணும்னா நிறைய வீட்டில் பெரிய தகராறு ஆயிரும். இருந்தாலும் அந்த மாதிரியான நல்ல காய்கறி போட்டோம்னாலே சுவை வந்து ஆட்டோமேட்டிக்கா கூடும். சிம்பிளா ஒரு சாம்பார் வச்சா கூட 2 கத்திரிக்காய் போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்டோட தான் இருக்கும், அருமையா இருக்கும். குறிப்பாக இந்த கீரைகள்லாம் சாப்பிட்டோம்னா கீரைகள் வந்து சும்மா வதக்கி சாப்பிட்டா கூட ஒரு 2 வெங்காயத்தை போட்டோம்னா கூட ரொம்ப நல்லா அருமையாக அழகாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது அதை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது, ஆனால் நிறைய பேர் செய்கிறதே இல்லை. ஆனால் அதை செஞ்சுட்டு இருக்க உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் பார்க்கும்போது வீட்டு தோட்டம் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நல்லதுங்க, என்னென்னலாம் அதில் நல்லதாக நீங்கள் நினைக்கிறீங்க?
4: மகிழ்ச்சி ஐயா, முதல்ல சொல்ல போனோம்னா நீங்கள் சுவையை மட்டும் சொன்னீங்க எனக்கு, நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்த்தோம்னா மிக மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியம். மனசுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்கும். அந்த தோட்டத்தில் நம்ம வேலை செய்யும் பொழுது மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி இருக்கும். அதோட கூடுதலாக நம்மளுடைய பண்ணையில் ஒளிபரப்பு எஃப்எம் எல்லாம் கேட்டுக்கிட்டு வேலை செஞ்சோம்னு வச்சிங்கன்னா இன்னமும் அது ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த பசுமையான சூழல், அந்த தோட்டத்தில் விதைச்சிட்டு முளைச்சி வரக்கூடிய அந்த தருணம், இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். நம்ம வானொலியை பொறுத்தவரைக்கும் அறிவிப்பில் நிறைய நிகழ்ச்சியை நம்ம டெய்லி கேட்டுக்கலாம். தோட்ட வேலையை பார்க்கும்போது பேப்பர் போய் படிக்க முடியாது, ஆனால் இங்கே வந்து செய்திகளை நீங்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால வானொலியும் அதில் சேர்ந்து இருக்கும்பொழுது அந்த தோட்டத்துக்கு ஒரு மனநிறைவை தரும். ஒன்று இப்போ நான் வரும்பொழுது பார்த்தேன், மாநகராட்சியில் சிட்டிக்குள்ளார ஒரு டிரைவர் ஸ்டேரிங்கை திருப்புற மாதிரி ஒரு வீல் வச்ச மாதிரி கையை இங்கிட்டு

0: பரட்டுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கருவி ஒன்று இருக்கு
1: அங்கங்க அந்த பூங்காவங்க எல்லாம் வச்சிருக்காங்க.
0: இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொக்லின் வண்டியில் உட்காந்துக்கிட்டு இடுப்போட திருப்புற மாதிரி அந்த சீட் அமைப்பு இருக்கும், அது மாதிரி இயந்திரம் இருக்குது, உடற்பயிற்சி செய்யக்கூடிய இயந்திரம்லாம் இருக்கு. இது எல்லாமே இந்த தோட்டத்துக்குள்ள இருக்குங்க. நம்ம வீட்டு தோட்டம் போடும் பொழுது உடற்பயிற்சி அதில் வந்துடுது, மனநிறைவு வந்துடுது, ஆரோக்கியமா உணவு கிடைச்சிருது. இது மாதிரி ஒரு நாலு விதமான அம்சங்கள் அதில் இருக்கனால கண்டிப்பா தினசரி நம்ம வந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நம்ம வந்து காலையோ அல்லது மாலையோ நம்ம தொடர்ச்சியாக அந்த விவசாயத்தை பண்ணும் பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கதான் நினைக்காங்க.
1: அதாவது உடற்பயிற்சியும் ஆச்சு, மனப்பயிற்சியும் ஆச்சு, வீட்டுக்கு காய்கறியும் ஆச்சு, ஒரே கல்லில் மூணு மாங்காய் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களோட வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அமைச்சிருக்கீங்க, அதில் என்னென்ன பயிர்கள்லாம் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. எவ்வளோ பெரிய இடத்துல மாடியில் வச்சிருக்கீங்களா, எங்கே வச்சிருக்கீங்க நீங்கள்?
0: 10 சென்ட் ஒதுக்கியிருக்கோங்க, வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வச்சிருக்கோம். அதில் ஒரு 10 சென்ட் நம்ம வந்து ஒதுக்கியிருக்கோம். அதில் வந்து எப்படின்னா நமக்கு வந்து வேலியை ஒட்டி சில அமைப்புலாம் செஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் ஒரு தைல மரம் ஒரு 2 மரம் வச்சுருக்கேன். அந்த மரத்தை வச்சோம்னா நமக்கு காய்கறி தோட்டத்துக்கு தேவையான பந்தல் அமைக்கிறதுக்கு தேவையான குச்சிகள் வந்து அதில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு திருப்பி நம்ம அதில் 10 குச்சி எடுத்துடலாம்.
1: சரி,
0: இது தொடர்ச்சியாக வைக்கும்போது பந்தல் அமைப்புக்கு உண்டான வேலைக்கு உண்டான தேவையை வந்து அது பூர்த்தி பண்ணிடும். அப்புறம் குளித்தட்டில் வந்து நாற்று நம்ம வந்து விட்டோம்னா நல்லது. அது என்னன்னா ஒரு 21 நாள் அந்த குளித்தட்டிலேயே நாற்று விதைச்சிருவோம். விதைச்சிட்டு ஒரு 4 நாளில் வந்து குளித்தட்டில் விதைய போட்டுட்டு 4 நாள் மூடாக்கு போட்டுட்டோம்னா அது ஃபார்ம் ஹீட் ஆகும். ஹீட் ஆனது பிற்பாடு அந்த உள்ளுக்குள்ள விதை வந்து மலைப்பு திறன் வந்துடும்.
1: சரிங்க.
0: அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து எடுத்து பரவலா ஒரு 15 நாள் நம்ம நிழல் வகை கிரீன் நெட்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வச்சிட்டோம்னு சொன்னா அது எடுத்த உடனே வெப்பத்தை விரும்பாது, அது கொஞ்சம் சுண்டிரும்.
1: சரிங்க.
0: அதனால அந்த நிழல் வகை அந்த குடியில வச்சிட்டோம்னு சொன்னா அது ஒரு 20 நாள் கழிச்சு 21 நாள் கழிச்சு நம்ம வந்து ஃபீல்ட்ல கொண்டு நட்டுக்கலாம்.
1: சரிங்க.
0: இதுல என்ன ஒரு பெனிஃபிட் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இந்த 21 நாளைக்கு நம்மளோட உழைப்பு வந்து சிறிது அளவு பரப்பளவுலயே முடிஞ்சிடும். ஒரு 2 பூவாளி இருந்ததுன்னா போதும், அதுலயே தண்ணி அடிச்சு விட்டுக்கலாம். அப்ப சின்ன பரப்புல நம்ம வந்து ஒரு இங்கு பெற்ற மாதிரி வச்சு அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு சௌரியம். அதே மாதிரி 21 நாள் டைம் இருக்கனால நம்ம வந்து குளித்தட்டில் விதைய ஊன்ன பிறகு உடனே அன்றையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்னன்னா பூச்சி வரட்டி தயார் பண்றது, பஞ்சகவியம் தயார் பண்றது, அப்புறமேட்டு மீன் அமிலம் தயார் பண்றது, இந்த மாதிரி ஒரு 3 ஐட்டத்தை நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். இது அணியில் என்னன்னா இந்த 21 நாள் நம்ம வந்து ஃபீல்டில் கொண்டு எடுத்த உடனே நம்ம விதைய கொண்டு ஃபீல்டில் கொண்டு ஊனிட்டோம்னு சொன்னா தண்ணி விடுவோம், உடனே வந்து களை மண்டிடும்.
1: சரி, களை மண்டாத இதெல்லாம் செஞ்சோம்னா
0: ஆமா குளித்தட்டில் பராமரிக்க 21 நாள் நீங்க வந்து இந்த பசுமை குடியிலே வச்சுக்கிறோம். அந்த 21 நாள் இடைவெளியில நம்ம தோட்டத்துக்கு பராமரிப்பு உண்டான வேலையில நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா இதுல என்னன்னா இந்த களை பண்றது நமக்கு முதல் களை வந்து எடுத்த உடனே ஒரு தண்ணி விட்டுட்டோம்னா உடனே அடுத்த போனா நாள் களை ஆரம்பிச்சிடும். ஒரு 21 நாள் பாத்தீங்கன்னா முதல் களை வந்து வளர்ந்துடும். அந்த களையை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு சௌரியமான ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது அதுக்கு வந்து உரம் கொடுக்கறது, குளித்தட்டுக்கு மலைப்பு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு டிஏபி கரைசல் அடிக்கும், அது சின்ன பரப்பளவு நம்ம அடிச்சிருவோம். அதிகமான உழைப்பு அதுல குறைவு, அதிகமான பரப்பளவு வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல ஒரு சௌரியங்கள் இருக்கு. இதனால நான் குளித்தட்டு மெத்தட நான் விரும்பி அதை செஞ்சுதான் அதுல இருந்து நான் எடுத்து விதையை ஊனிக்கிறேன்.
1: சரிங்க. குளித்தட்டு முறையில இந்த நாற்றங்கள் உருவாக்குறது வந்து எல்லாராலையும் செய்ய முடியுங்களா?
0: கண்டிப்பா செய்யலாம். ஒரு 4 பேர் 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு 5 சென்ட் இருந்தாலே தாராளமா போதும்.
1: சரி, நீங்க என்னென்ன இதெல்லாம் குளித்தட்டு நாற்றங்கள்ல உற்பத்தி பண்றீங்க, இப்ப என்னென்ன வகையான காய்கறிகள் உங்கள்ட்ட இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: நிம்மத விதை போட போறேன், அமாவாசைக்கு போடுறோம்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கணக்குல நம்ம தொடர்ச்சியா காய்கறி வேணுங்கிறப்போ 10 நாளைக்கு ஒரு முறை விதைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கணும்.
1: சரிங்க. அந்த 10 நாள் இடைவெளி அப்படிங்கிறது என்ன அடிப்படைங்க? அது
0: இப்ப காய்கறி விதை ஒரு 45 நாள் 90 நாள் வந்து ஒரு வெண்டை முடிஞ்சிடும், முள்ளங்கி 45-50 நாள் முடிஞ்சிடும், கொடிய சம்பந்தமான காய்கறிகள் வந்து அது ஒரு 3 மாசம் 2 மாசம் முடிஞ்சிடும். அப்ப நம்ம இடையில வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த விதை போட்டு ஃபில் பண்ணிட்டு ஒரு 3 ட்ரே 4 ட்ரே கையில வச்சுக்கிட்டோம்னா
1: சரிங்க,
0: அதுல விதை வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கிட்டோம்னா திரும்ப திரும்ப எடுத்து ஊனிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு சௌரியமா இருக்குங்க. தொடர்ச்சியா காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு ஏதுவான சூழ்நிலை அமையும்.
1: சரி, அதுவும் நீங்க சொன்னப்பல இப்ப இந்த ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது காய்கறிகளுக்குன்னு பொருத்தமான ஒரு காலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா இப்பதான் நான் முத முதறையா அந்த மாதிரியான ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? எதோட ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லுவீங்க? ஒரே நேரத்துல எல்லாம் ஆரம்பிக்க முடியாது அவங்களால, ஏன்னா புதுசா இப்பதான் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன காய்கறிகளோட ஆரம்பிக்கலாம்? குறைந்தபட்சம் இப்போ நீங்கள் சொல்கிறாப்புல 10 சென்ட் எல்லாம் இல்லை, வீட்டு மாடி தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்க என்ன செய்யலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: தோட்டக்கலை துறையில் வந்து நமக்கு இந்த பையெல்லாம் கொடுக்குறாங்க, சின்ன சின்ன கருவிகள்லாம் இருக்குது,
1: குரோ பேக்லாம் கூட கொடுக்குறாங்க,
0: எல்லாம் கொடுக்குறாங்க. அதில் விதையிட்டு செய்யலாம். அதுலேயும் நம்ம வந்து இந்த குளித்தட்டு முறையை வந்து பயன்படுத்தினா நமக்கு வந்து நீர்ச்சிக்கனம் கிடைக்கும், உழைப்பு கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி மெத்தில் செய்யும் பொழுது மாடியில் வைக்கும் பொழுது கெடுத்தவொடனே அப்படியே மாடியில் வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த வெப்ப தாக்குதல்னால சில பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டாவது மாடி வந்து தண்ணி ஈரங்காத்திக்கிட்டே இருக்கும்.
1: சரிங்க.
0: அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இல்லாமல் செங்கல் வச்சோம், ஒரு ஆங்கில் மாதிரி இரும்பு ஆங்கில் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த கேரி பேக் வந்து

0: க்ரோ பேக் வச்சு நம்ம செஞ்சோம்னு சொன்னால்
1: ம்
0: நல்லா இருக்குங்க. அனைத்து விதமான பயிருமே கிட்டத்தட்ட நெருக்கி பண்ணலாம்.
1: ம் இப்போது குறிப்பாக நமக்கு வந்து இந்த கீரை வகைகள், என்ன மாதிரியான கீரைகள்லாம் நம்மளால் வளர்க்க முடியுங்க? இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா என்னென்ன கீரைகள்லாம் வளர்க்கலாங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு கீரை எடுத்துக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். நிறைய பேர் வெந்தய கீரைலாம் கூட சாப்பிட்றாங்க, இந்த சுகர் மாதிரி இருக்கிறவங்கலாம் சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. அது மாதிரி என்னென்ன கீரைகள்லாம் போட்டால் நல்லாயிருக்குங்க?
0: எல்லா கீரையுமே பண்ணலாங்க. நமக்கு வந்து ஒரு க்ரோ பேக்கில் ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படின்னு ஒரு அளவுக்கு நம்ம வச்சுட்டோம்னா அது ஒரு கட்டு தேர்ந்துடும். அப்படிங்கிறப்ப புளிச்சக்கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை பண்ணிக்கலாம், புதினா பண்ணிக்கலாம். புதினாலாம் கட்டிங் போட்டாலே போதும், கட்டிங் உள்ளதே எடுத்து வச்சோம்னு சொன்னாலே அதே வந்துடும். பதிய மாதிரி போட்டாலே போதும், கிட்டத்தட்ட அது அறுக்கறக்கு ஒரு 3 வருஷம் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணலாம் புதினாவை. ஆனால் வந்து ஒரு 20 நாளைக்கு வந்துருப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கட் பண்ணுற அந்த குச்சியை திரும்ப நட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம். வெந்தய கீரைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. அதை வச்சுட்டோம்னு சொன்னால் அது வந்து
1: காமன் நேரம் ஊற வைக்கணும்,
0: அதுக்கு மேலே ஊற வைக்க கூடாது. விதை போட்டோம்னா 3 நாளாக வந்துடும், அது ஒரு 10-15 நாள் நம்ம எடுத்துடலாம்.
1: சரி,
0: இப்போ இந்த அரைக்கீரை புளிச்சக்கெல்லாம் 1 மாதம் அப்படி டைம் எடுத்துக்கும். வெந்தயக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம எடுத்துக்கலாம். கொத்தமல்லி அதே மாதிரி தான், கொத்தமல்லி வந்து நம்ம விதைக்கு வர மாதிரி அது ஒரு 90 நாள் ஆகும்.
1: சரி,
0: மற்றனா 40 நாள் 50 நாள் நம்ம வந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி போடும்பொழுது அதை வந்து உடச்சி போடணும்,
1: செப்பல் மாதிரி இருக்கிறத வச்சு ஏதாவது தேய்ச்சி போடுவாங்க,
0: அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சி ரெண்டா உடையணும். அவ்வளோதான், 12 மணி ஊற வச்சோம்னா கொஞ்சம் முளைப்பு திறன் சீக்கிரமாக வரும்.
1: சரி, தேய்ச்சிட்டு அப்புறம் ஊற வைக்கணுமா அதை?
0: ஆமாங்க, ரெண்டா உடச்சிட்டு ஒரு 12 மணி ஊற வச்சோம்னா நல்லது. அப்படியே போடோம்னா தண்ணி அதோடைய முளைப்பு திறன் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
1: சரிங்க,
0: அந்த மாதிரி செய்யலாங்க.
1: இப்போ ரெண்டாவது, இந்த கருவேப்பில தான் இருக்கிறதுல அதிகமா பூச்சிக்கொல்லி மருந்து இது போடுறதா ஒரு எண்ணம் இருக்கு. வீட்டிலேயே ஒரு கருவேப்பில மரம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும், அதை வச்சு பராமரிக்க முடியுமா? நீங்க ஏதாவது மாதிரி வச்சிருக்கீங்களா உங்கள்ட்ட?
0: கருவேப்பிலாம் தாராளம் நல்லா வருங்க. மெயினா பூச்சி வர்றதுக்கு காரணமேங்க, இப்போ நம்ம ஒரு தெருவுக்கு போறோம், ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல ஸ்வீட் போட்டு இருப்பாங்க, ஸ்வீட் வாசம் நமக்கு அடிக்கும். ஒரு மட்டன் குழம்பு வச்சிருப்பாங்க ஒரு தெருவில், ஒரு வீட்டில் மட்டன் குழம்பு வாடடிக்கும். அந்த வாசத்தை வச்சு நம்ம வந்து இந்த வீட்டில் இந்த குழம்பு இருக்கு, இந்த வீட்டில் இந்த ஸ்வீட் செய்யறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அந்த கடையில் இந்த மாதிரி ஒரு பேக்கரி ஐட்டம் பண்றாங்க அப்படின்னு தோணும் இல்லையா, மனசுல வந்து அந்த பூச்சிகளுக்கு ஒரு எண்ணம், இது மாதிரி இந்த வாசம் அடிக்குது அப்படின்னு அந்த வாசத்தை வந்து இந்த செடிகள்ல இருக்கு அப்படின்ட்டு தேடி வரும். பொதுவாகவே அந்த பூச்சிகள் வந்து அது ஒரு விஷயத்தை பார்க்குது எப்படின்னா, இளம் தலைகளுக்கு அடியில் தான் முட்டையை வைக்குது. அந்த முட்டை பொறிச்ச உடனே சாப்பிட்டா இருக்கிற அந்த இளம் தலைகளை வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த புழுக்கள் வந்து பண்ணுது. அப்போ அந்த இடத்துல அந்த இளம் தலைகள் மேலே அந்த செடிகள் மேலே நம்ம ஒரு மாற்று ஒரு விஷயத்தை, அதாவது அதுக்கு சம்மந்தம் இல்லாத அது வாசனை எடுத்துக்காத அளவுக்கு ஒரு எருக்கஞ்செடி, புங்கை, சோத்துக்கத்தால இந்த மாதிரி ஒரு 5 விதமான செடிகளை எடுத்து நம்ம வந்து சாராக வச்சு அந்த சாரை வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வச்சு ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கணும். 5 செடியிலையும் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 4 நாள் நல்லா அம்மியில் வச்சு நசுக்கி அதை வந்து தண்ணியில் ஊற போட்டோம்னா அதை கோமியமோ அது தண்ணியிலே ஊற போட்டுக்கலாம். ஊற போட்டு அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அந்த இயற்கையாக உள்ள ஒரு செடியோடைய நறுமணம் வந்து மாறி போகும். அப்போ வந்து இந்த சுவை அதுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ அந்த இதில் வராது, அது பூச்சி விரட்டி அப்போ உள்ளுக்குள்ள வராது. இது அன்னியில நம்ம என்ன செய்யறோம், அந்த ஓரத்துல நம்ம மாடியில ஆகட்டும் இல்ல கீழே நம்ம தரைதளத்துல பண்ணாலும் கூட தோட்டத்துல பண்ணாலும் சுத்திலும் வந்து அதுக்கு ஒரு உணவு கொடுக்குற மாதிரி சுத்தோட சுத்த நம்ம வந்து ஒரு கொட்டமுத்து கெட்டது செய்யற பூச்சி வந்து இன்னொரு நல்ல செய்யற பூச்சி நமக்கு இருக்கும். மஞ்சள் கலர் பூவை பார்க்கும்பொழுது நல்ல செய்யற பூச்சி வந்துடும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சம்மங்கி
1: நம்மளே வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு
0: பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும்.
1: சம்மங்கி அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் வேற என்ன போடுவீங்க?
0: சூரியகாந்தி, துருக்கன் தாமந்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாமந்தி, அது மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்குங்க.
1: சரிங்க, உங்களுக்கு எவ்வளவு காய்கறிகள் வருது இப்ப உங்க வீட்டுக்கு தாண்டி வேற யாருக்காவது கொடுக்குற அளவுக்கு அதுல காய் வருதா?
0: கண்டிப்பா வரும். வரும்போது நம்ம ஒரு நண்பரை போய் பார்க்க போறோம், நம்ம ஒரு கடையில வாங்கி கொண்டு ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு நம்ம
1: ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறீங்க.
0: வீட்டில் விளைஞ்ச பொருளை மனநிறைவோட நம்மளா பார்த்து மருந்து இல்லாமல் அந்த செடியை உற்பத்தி பண்ணி காய உற்பத்தி பண்ணி கொடுக்க போது அது ஒரு மனநிறைவே சந்தோஷமே.
1: பர்சனலைஸ்டு கிஃப்ட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு கிஃப்டை வந்து நீங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்க முடியும். அதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை வந்து நீங்க உங்களுக்கு பரிசீலிக்கிறீங்க, அந்த நிறைவு வந்து தனித்துவமானது தான். அதே மாதிரி எல்லாருக்கும் நிறைவான எண்ணம் வேணும், ஒரு நல்ல ஆரோக்கியமான பரிசை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது அடுத்தவங்களுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி அது மாதிரி செய்யணும்னா அவங்க செய்ய வேண்டியது வீட்டில் தோட்டம். வீட்டில் தோட்டம் போடுவது அப்படிங்கிறது நம்ம எண்ணத்தில் தான் இருக்கு. சரியான எண்ணத்தை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற இடத்த வச்சே நம்ம ஏதாவது உற்பத்தி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் அதை முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட தொடர்பு பண்ணணும்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாங்க?
0: என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 94-42-70-64-13.
1: சரிங்க,
0: 94-42-70-64-13.
1: நன்றிங்கய்யா, உங்களை சந்திச்சதில் மிக்க சந்தோஷம். நல்லா அற்புதமான நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. ஆரோக்கியமான ஒரு உணவை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் சிறப்பாக இந்த மாதிரியான இன்னும் நல்ல ஒரு தோட்டங்கள் அமைத்து உங்களுக்கும் சரி கூட இருக்க நண்பர்களுக்கும் சரி தொடர்ந்து இதே மாதிரியான பரிசு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி பங்கேற்றதுக்கு.

0: மகிழ்ச்சி ஐயா, நன்றி.
1: இப்பெல்லாம் சந்தையிலோ அல்லது ஏதேனும் ஒரு சில இடங்களில் காய்கறி வாங்கும் பொழுதோ நமது மனம் ஒரு கேள்வி கேட்கிறது, இது உண்மையாகவே தரமாக விளைவிக்கப்பட்டதுதானா என்று. இந்த கேள்விக்கான பதில் நம்மிடம் பிறக்க வேண்டுமானால் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது வீட்டு தோட்ட காய்கறி சாகுபடி. ஆம், காய்கறி சாகுபடி குறித்த பல்வேறு அனுபவ கருத்துக்களை இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி திருவானைக்கோவில் ஆர் சின்னதுரை அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் கிராம சமுதாயம்.
1: ராசாத்தி, ராசாத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: பார்த்தா தெரியலையா, வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன்.
1: அது எனக்கு தெரியாதாக்கும். ஆமா, அந்த மாரிக்கண்ணு குழந்தை பெற்றிருக்காளே, போய் பார்த்தியா?
2: போய் பார்த்தேன். அதுக்கு என்ன, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுத்திருக்கா.
1: பச்சை உடம்புக்காரி, சரி இருக்கட்டும். பிள்ளைக்கு தாய்ப்பாலாம் கொடுத்தாளா, கொடுக்குறாளா கேட்டியா?
2: போய் பார்த்துட்டு தான் வந்தேன். உடம்பு நல்லா இல்லைங்கிறா, பால் சுரக்கலைங்கிறா. இப்படி இருக்கும்போது எங்கேருந்து தாய்ப்பால்லாம் கொடுப்பாவ? புட்டி பால் கொடுக்க போறாளாம்.
1: ராசாத்தி, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா பிறந்த உடனே சுரக்கிற அந்த சீம்பாலை கண்டிப்பாக பிள்ளைக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளை சப்ப சப்ப தான் பால் ஊறுமா, இது எல்லா டாக்டரும் சொல்லியிருக்காங்க. அதனால அவளை கொஞ்சம் சிரமம் பார்க்காம பிள்ளைக்கு கஷ்டப்பட்டாவது தாய்ப்பாலை கொடுக்க சொல்லு. இந்த 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையிலும் ரேடியோவை கேட்க சொல்லு. அவளுக்கு வேண்டிய அத்தனை விஷயமும் அதில் கிடைக்கும். இந்த கிராமத்தில் அதை இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம பிள்ளை ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். மொதல் 6 மாசத்துக்கு தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரணும்னா இந்த தாய்ப்பாலே போதும். அதுக்காக தான் அன்னைக்கெல்லாம் சொல்லி வச்சாங்க, அமிர்தம் இந்த தாய்ப்பால் அப்படின்னு. புரியுதா? அவ காதில் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வை, நான் கிளம்புறேன், வரட்டா?
2: சரி சரி, நானும் மாரிக்கணுக்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிவிடுறேன். இதை கேட்டாச்சும் அவ திருந்தட்டும்.
0: காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் வளரலாம், ஆனா என்னென்னைக்கும் சில நினைவுகளும் சில பொருட்களும் நம்ம மனசுல தனி இடம் பிடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட பழமையான பொருட்கள்ல புதுமைய கண்டறிஞ்சு மறக்கப்பட்ட பொக்கிஷங்களை மீண்டும் நினைவூட்டுற கலை நுட்பத்தை மிக சிறப்பா செய்யறவர் தான் திருவரங்கம் தீபிகா வேல்முருகன். அப்படி அவங்க என்ன செய்யறாங்க?
1: வணக்கமா.
3: வணக்கங்க.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: உடன் திங்ஸ் எல்லாம் ஹோம் டெக்கர் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. கோலம், ட்ரெடிஷ்னலான உடன் ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு வேர்ல்டு வைட் எல்லா பக்கமே நாம அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க. மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எல்லா வீடுமே ரொம்ப மாடர்னைஸ் ஆயிருச்சு. பழைய ட்ரெடிஷன்ல இருக்கிற பொருட்களை வந்து வீட்டுல நம்மளோட டச் வந்து கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கறது. ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, கோலம்மா பரவாயில்லையே இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பழைய ட்ரெடிஷனை ஞாபகப்படுத்துற மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணதுங்க.
1: சரி, இப்ப தீபிகா வந்து என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எல்லாம் உங்களுடைய ஹாபிஸ்?
3: நான் வந்து கோயம்புத்தூருங்க. அம்மா வந்து ருக்மணி, அப்பா பேர் மருதாச்சலம்ங்க. காட் மேரிட் ஹியர் டு திருச்சி ஸ்ரீரங்கம்ங்க. நான் வந்து பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் முடிச்சிருக்கேங்க. ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹாபி, ஒரு பேஷன் டேர்ன்ட் இன் டு அ பிசினஸ் அந்த மாதிரி தான் சொல்லணுங்க. நம்ம நார்மலா வீட்டுக்கு பண்றது பண்ணும்போது அது வந்து ஆன் த ஃபுளோல அது ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா மாறி இருக்குங்க.
1: ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு எப்படி உட்டன் ஒர்க்குக்கு நீங்க வந்தீங்க?
3: ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து இந்த டிஷர்ட்ஸ்க்கு டிசைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் எல்லா குட்டீஸ் இதெல்லாம் இருக்கும்போது, சரி அந்த டைம்ல வீட்டை கொஞ்சம் டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுல பழைய அந்த மரப்பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கிடைச்சிதுங்க எனக்கு. அது வச்சுட்டு சரி அதுல ஏதாவது நம்மளோட கிரியேட்டிவிட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரைஞ்சு நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணேங்க. அப்ப போஸ்ட் பண்ணும்போது அப்புறம் ஒரு சில கஸ்டமர்ஸ் நல்லா

0: நல்லா இருக்கு, எங்களுக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் எங்க பக்கத்துலயே வந்து எனக்கு ஒரு கார்பெண்டர் நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. கார்பெண்டரோட இதோட நான் அப்புறம் மேற்கொண்டு அப்புறம் அப்படியே ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிச்சேங்க. அப்புறம் ஆர்டர்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சுது. மக்களுக்கும் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இப்போ நம்ம பண்ணுறதுங்கிறத விட மக்கள் கஸ்டமர்ஸ் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் நல்லா ஃபாரின் கண்ட்ரிலேருந்துமே எல்லாருமே வாங்குறாங்க. மெயினாக யூஎஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வீடு இப்படி இருக்குது, நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க.
1: இப்ப பழமையான வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சில பொருட்களை வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம், அதுக்குள்ள விளக்குகள், அலமாரிகள் இருக்கிறது, ஊஞ்சல் இருக்கிறது, அதுக்கப்புறம் கோலம், மாட விளக்குகள் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து செட் பண்றீங்களா?
0: இதேதாங்க, நீங்க சொல்றது எல்லாமே தான் நம்ம பண்ணிட்டு

0: ஏதாவது நீங்க வந்து செட் பண்றீங்களா?
1: இதே தாங்க, நீங்க சொல்றது எல்லாமே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாட விளக்கு, பல்லாங்குழி, ஊஞ்சல், கார்விங் பண்ண மாதிரி தூண்கள், அப்புறம் மனப்பலகைகள், பூஜை மண்டபம், எல்லாமே வந்து நம்ம உட்டன்ல நல்ல உட் எடுத்து நம்மளே சோர்ஸ் பண்றோம். நம்மளோட பெயிண்டர்ஸே வச்சு நல்லா இது பண்ணிட்டு அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் நான் வந்து கோலம் பெயிண்டிங் போட்டு கொடுத்துறேங்க. கோலம் பெயிண்டிங் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம அவ்வளோ தெளிவா நீட்டா கோலம் பெயிண்டிங் போடும்போது அது இன்னும் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க.
0: வரவேற்பு கொடுக்க கூடியது கோலம் மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பெண்கள் அதிகமா விரும்புவது வந்து ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்ம போடுற வியரிங் ஆர்டிகல்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, என்னோடது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். அந்த இதை படிச்சிருக்கீங்க. ஒருவேளை அந்த தொழில போகாம ஒரு சில காரணங்களுக்காக இதுல வந்தீங்களா, அல்லது இது உங்களுக்குள்ளேயே இருந்ததா?
1: எனக்குள்ளேயே இருந்தது தாங்க. ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் அந்த பழைய பொருட்கள், பழைய ட்ரெடிஷன் சாரி, இந்த பழைய பித்தளை பொருட்கள், ஆன்டிக்ஸ், அதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க எனக்கு. வீட்லயுமே பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே இந்த டெக்கர் எல்லாமே பழைய ஆன்டிக் திங்ஸ் தான் வீடு ஃபுல்லாவே டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அம்ச்சியோடது இந்த பித்தளை பொருள் அதெல்லாம் பழசெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அது என்னமோ ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. என்னோட சாரி விட அம்மா சாரி, அம்ச்சி சாரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பழைய பெரிய பார்டர் வச்ச காஞ்சிபுரம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே அது பிடிக்குதுங்க. இப்ப நம்ம கோலம் போட்டு ஒண்ணு போடுறோம் அப்படின்னா பரவாயில்லையே இது பழைய ட்ரெடிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஒரு இது இருக்குங்க,
0: இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: கல்லூரியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க காஸ்டியூம் டிசைனிங்லயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணதுங்க. அப்ப வந்து காஸ்டியூம் டிசைனிங் வந்து எவ்வளவு தூரம் நான் கிரியேட்டிவா கொண்டு வர முடியுமோ அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருந்தேன்.
0: எந்த கல்லூரியில படிச்சீங்க?
1: கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் படிச்சேங்க. அப்ப வந்து கம்ப்ளீட்டா நீங்க சொல்ற மாதிரி கிரியேட்டிவா, ஏன்னா அப்ப காலேஜ்ல வந்து நம்ம அட்டன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கிரியேட்டிவா தான் பண்ணணும். அது எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணிருந்தேங்க.
0: இப்ப 3 வருட காலம் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை இருந்திருக்கும் இல்லையா, நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி நீங்க வந்து எதிர்கொண்ட செமினார்ஸ் இருந்திருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். இதுலலாம் வந்து உங்களுக்குன்னு நீங்க தனித்துவமா கொடுத்த அடையாளங்கள் என்னென்னவா இருந்தது?
1: கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் தாங்க. சைல்ட்ஹுட்ல இருந்தே வந்து பெயிண்டிங் அண்ட் டிராயிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுதான் அப்படியே காஸ்டியூம் டிசைனிங்லயும் போனங்க. அப்ப வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் அந்த செமினார்ஸ்ல இது பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் பண்ணேங்க. எல்லாரும் காஸ்டியூம் பண்றது மாதிரி இல்லாம நான் பண்ண இந்தியாவை பேசிஸா எடுத்து 4 காஸ்டியூம் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோட்டஸ் மாதிரியே ஒரு ட்ரெஸ் பண்ணேன், நம்ம நேஷனல் ஃபிளவர் லோட்டஸ், நேஷனல் அனிமல் டைகர் வச்சு அந்த மெட்டீரியல்ல ட்ரெஸ் பீகாக்குங்க. அப்புறம் இந்தியாவோட நார்த் அண்ட் சவுத் ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணேன். பாட்டம்ல பரதநாட்டியமோட ட்ரெஸ் டிசைன் வர மாதிரியும் டாப்ல வந்து நார்த் இந்தியன் கல்ச்சர் கொண்டு வர மாதிரி ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணுங்க. அது கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, எல்லாருமே பிரைஸ் பண்ணாங்க, நல்லா வந்துச்சுங்க. சோ அந்த மாதிரி கிரியேட்டிவா தான் மோஸ்ட்லி எல்லாமே பண்றதுங்க. அது ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு இது இருந்தங்காட்டிக்கு கொஞ்சம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க.
0: மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும் இல்லையா?
1: காஸ்டியூம் டிசைனிங் படிக்கும் போது வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ் நெக்ஸ்ட் பை ஸ்டேஜ் வருங்க. என்ன பண்ணுவேன்னா நான் எனக்கே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்குவேன். மேம் வந்து என்னென்ன ட்ரெஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் என்னோட இதுக்கே ஸ்டிச் பண்ணிட்டு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளே ஸ்டிச் பண்ணி போடுறது அப்படிங்கும் போது மேக்ஸி ட்ரெஸ் ஷர்ட் சொன்னா கூட நான் என்னோட மெஷர்மெண்ட்கே ஸ்டிச் பண்ணுவேன்.
0: உங்களுக்கு தையலும் தெரியும்,
1: தெரியுங்க, நல்லாவே தெரியுங்க.
0: ஃபேஷன் டிசைனிங்றது வந்து ஒரு கற்பனை உலகம். அந்த கற்பனை உலகத்துல நீங்க என்னென்னலாம் டிசைன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு எந்த மாதிரி வந்து நம்ம வடிவமைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசித்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா யோசிச்ச ஒரு வடிவம் இருக்கும் இல்லையா, அந்த வடிவத்தை எப்படி நீங்க வந்து கொண்டு வந்தீங்க உள்ள?
1: எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சிங் தான் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி ஸ்கெட்ச் பண்ணணும். ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணணும், அவங்களோட உடல் அமைப்பு எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கெட்சிங் பண்ணணும். அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிசைனிங் பண்ணுவோம். அதுலதான் வந்து எக்ஸாக்டா லோட்டஸே இருக்கிற மாதிரியே மெட்டீரியல் எல்லாம் சர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணாங்க.
0: பல்வேறு துறைகள் இருக்கப்ப ஃபேஷன் டிசைனிங்க்குன்னு உங்களுடைய ஆர்வமா இல்ல வேற யாராவது சொல்லி எடுத்தீங்களா?
1: ஃபேஷன் டிசைனிங் எதர்ச்சியா வந்தது தான். ஆக்சுவலி என்னோட பிளான் படிக்கிறது வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்ங்க. ஆரம்பத்துல இருந்தே பெயிண்டிங் அண்ட் டிராயிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. ஃபைன் ஆர்ட்ஸ் தான் படிக்கலாம்னு இருந்தேன். அப்ப சென்னை போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, கோயம்புத்தூர்ல காலேஜ் இல்லைங்க ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு. சோ அப்ப வந்து சரி அம்மா அப்பா அம்மா எல்லாம் வேண்டான்னு சொன்னாங்காட்டிக்கு சரி ஓகே இது சார்ந்தே காஸ்டியூம் டிசைனிங் இருக்குன்னு சொன்ன முடி காஸ்டியூம் டிசைனிங் எடுத்துட்டேங்க.
0: இன்னைக்கு காஸ்டியூம் டிசைனுக்குமே வந்து நல்ல வரவேற்பு இருக்குதான். இப்ப உட்டன் ஒர்க்ல இறங்கிட்டீங்க, அந்த கற்பனை திறன் எல்லாம் இப்ப உட்டன் ஒர்க் கொண்டு வரப்ப முதல்ல நீங்க ஆரம்பிச்ச உட்டன் ஒர்க் என்ன, அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருந்தது. விலை நிர்ணயம் எப்படி பண்ணீங்க?
1: கோயம்புத்தூர் இல்லீங்க, குழந்தைங்களுக்கு காத்து வர்றதுக்கோசரம் உட்ல வந்து செஞ்சு ரெண்டு தொட்டலுக்கு நடுவுல ஒண்ணு வைப்பாங்க. அது வந்து அம்மா வந்து எங்கிட்ட காமிச்சாங்க, இதுதான் உங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல வச்சிருந்துச்சு அப்படின்னா. நல்லா அது பாக்குறக்கே அழகா இருந்துச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொஞ்சம் ரீபினிஷ் பண்ணிட்டு அதுல கோலம் பெயிண்டிங் எல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு

0: போட்டிருந்தேங்க. அப்போ தான் வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் வந்துச்சுங்க. அது ரெண்டு மூணு திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பித்தாங்க, செய்ய ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 700, 1000 அந்த ரேஞ்சில், 750 அந்த மாதிரி தாங்க, 1000 அந்த ரேஞ்சுக்கு.
1: விலையே வந்து ஜாஸ்தியாக தானே இருக்கும்.
0: இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 500 பெயிண்ட் அது இதெல்லாம் சேர்த்து அவ்வளவுதான் வந்துச்சுங்க. அப்ப வந்து இனிஷியலா அப்படி ஸ்டார்ட் பண்ணது தாங்க. அது அப்படியே போக போக ஒரு பலகை மாதிரி வச்சு பண்றது, மனப்பலகை, அப்புறம் விளக்கு மாடம் வச்சுங்க. அது வந்து இந்த ட்ரெடிஷ்னலா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மாடம் வந்து கொஞ்சம் நல்லாவே
1: மக்கள்கிட்ட போய்
0: ஆமாங்க. விளக்கு மாடத்திலயே வந்து பித்தளை மணி வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பப்ப தோன்ற ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி, இதுதான் இலக்கு அப்படிங்கறது இல்லீங்க, அப்படியே நம்ம ஆன் த ஃப்ளோல போறது தாங்க. அது கொஞ்சம் நல்லாவே ரீச் இருந்துச்சுங்க.
1: இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்தாலும் மக்கள் அதை பயன்பாட்டுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரிவ்யூ வந்து எப்படி இருந்தது?
0: நல்லா இருக்குங்க. ஒரே பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் மட்டும்தாங்க, இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்போ ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா அவங்க இன்னொருத்தங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க சொல்லி வாங்குறது, அப்படிதான் வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் நிறையா வருதுங்க.
1: இப்போ மர பலகைகள்லாம் தேர்வு செய்யணும் இல்லையா, இதெல்லாம் யார் தேர்வு செய்வா?
0: ஃபர்ஸ்ட் எனக்கு அவ்வளோ மரம் பத்தி எல்லாம் தெரியாதுங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க இங்க தோப்புலயே தேக்கு மரம் எல்லாம் மரம் எல்லாமே வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த மரத்தோட நாலேஜ் எல்லாம் அவர் தான் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
1: அவர் என்ன பண்றாருங்க?
0: ஸ்ரீரங்கம்ல லாட்ஜ் ஹோம் ஸ்டே எல்லாம் வச்சிருக்காங்க. அவர் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட்டுங்க எனக்கு. ஆரம்பத்துல இருந்தே வந்து டே ஒன்ல இருந்தே வந்து சின்னதா ஒரு ஒண்ணு பண்ணி அனுப்புறோம் அப்படின்னாலும் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சப்போர்ட். அதே மாதிரி அம்மா அப்பா அக்கா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க இந்த பிசினஸ் கொண்டு போறதுக்கு. இப்ப வந்து ஒரு 10 கொரியர் 15 கொரியர் இருக்கு. கொரியர் வேன் வந்து எடுத்துட்டு போவாங்க. முதல்ல ஒரு கொரியர் ரெண்டு கொரியர் தானுங்க, என்ன ஆர்டரே வரல இந்த டைம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும், பண்றது பண்ணு அது பாட்டுக்கு வரும் அந்த மாதிரி சப்போர்ட்டிவா.
1: மரத்தை தேர்வு செய்யறது அவர் தேர்வு செஞ்சு கொடுத்துருவாரு.
0: ஆமா, அந்த நாலேஜ் கொடுத்துருவாருங்க. அப்புறம் நான் தான் பண்ணணும், டைரக்டா அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க. இப்படி இருக்கும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நாலேஜ் அவ்வளவுதாங்க.
1: இப்ப மரங்கள்லாம் எங்க போய் வாங்கிட்டு வருவீங்க?
0: திருச்சி தாங்க. தேக்கு மரங்கள்லாம் மட்டும் காரைக்குடியில எடுத்து ஊஞ்சலுக்கு தூணுக்குங்க. அப்புறம் ஒரு சிலவங்க வந்து அவங்களாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு பண்றது வந்து எங்களுக்கு இந்த மரத்துலதான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே கஸ்டமைஸ்டுங்க, ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மேட் ஆன் ஆர்டர் தாங்க.
1: இப்ப ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எத்தனை நாட்கள்ல நீங்க அவங்களுக்கு பொருளை தருவீங்க?
0: 45 நாள் ஆகுங்க. நம்ம அவங்க சொல்லி எப்படி அவங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லா டீடைல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 45 டேஸ்ங்க.
1: இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஊஞ்சல் ஆர்டர் பண்றாங்க அப்படின்றப்ப அதனுடைய டிசைன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க இல்லையா?
0: ஆமாங்க.
1: எந்த மாதிரியான டிசைன்ஸ், அது எந்த வுட்ல போட்டா வந்து லாங் லைஃப் இருக்கும், அதற்குரிய அந்த பாலிஷ் பண்றது, அதற்குரிய வார்னிஷ் அடிக்கிறது, இதெல்லாமே வந்து யார் எடுத்துக்குவா எல்லா பொறுப்புகளையுமே?
0: ஆர்டர் எடுக்கிறது, கஸ்டமர்கிட்ட பேசுறது எல்லாமே நான் தாங்க. எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து வீட்டுலதான், நம்ம ஹோம் பேஸ்ட் பிசினஸ் தாங்க, வீட்லயே ஒரு யூனிட் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஆர்டர் எடுத்துக்குவேங்க, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து கார்பெண்டர் இருக்காங்க செஞ்சு கொடுத்துறதுக்கு. அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி பண்றதுக்கு பெயிண்டர்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணுவேன். எப்படி டிசைன் வேணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெச் மாதிரி போட்டு அனுப்பிச்சிருவாங்க. எல்லாமே போன் கான்டாக்ட்ஸ் தான் வைங்களா, டைரக்டா வர ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் கைப்பட வரைஞ்சு அனுப்பிச்சுட்டு அதுல அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வேணுமான்னு பார்த்து பண்ணிட்டு அப்புறம் நாங்க திருப்பி வந்து ஊஞ்சல் செய்ய ஆரம்பிச்சுட்டு பாலிஷிங் என்ன கலர் என்ன மாதிரி வேணும் அது முடிச்சுட்டு அதுக்கு மேல அவங்களுக்கு ஏதாவது கோலம் பெயிண்டிங்கா இல்ல வேற ஏதாவது வேணும்னா அதையும் போட்டு கொடுத்துட்டு ஃபைனலா பேக்கிங்க்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்தியாக்குள்ளனா நாங்களே பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஃபாரின் அனுப்புறோம் அப்படின்னா சென்னை அனுப்பி சென்னையில இருந்து அவங்க வந்து நல்லா சேஃபா பேக் பண்ணி
1: அனுப்பிடுவாங்க.
0: ஆமாங்க.
1: இப்ப உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க?
0: ஒரு 5 பேர் செய்யறாங்க.
1: இப்போ ஒரு ஆர்டர் உங்களுக்கு வருதுன்னா இதற்குரிய மூலதனத்தை நீங்க தான் ஃபர்ஸ்ட் போடணும்.
0: ஆமாங்க, நான் தான் போடணும்.
1: இந்த மூலதனம் போடுறோம் அப்படின்றப்ப கையில வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்றது வந்து இயலாத ஒரு காரியம் தான். சில நேரங்கள்ல ஆர்டர் வந்துருது, இப்ப மூலதனம் போட்டு நீங்க பண்றீங்க, ஒருவேளை எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல இல்ல வந்து நான் எதிர்பார்த்த அளவு வரல அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட நம்ம அட்வான்ஸ் வாங்கிக்குவாங்க. ஆர்டர் இன்னைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம புக்கிங்கே கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆஃப்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கும். ஆனா எல்லாருமே வாங்கிடுறாங்க, ரொம்ப புடிச்சுதான் நம்ம கிட்ட குடுக்கறாங்க, அதனால ஸ்பெசிபிக்கா வாங்கிடுறாங்க கண்டிப்பாங்க.
1: அந்த மாதிரி சங்கடங்கள் வந்தது இல்ல
0: இது வரைக்கும், வந்தது இல்லீங்க.
1: சரிங்க.

0: கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில நாம பாரம்பரிய கலை பொருட்கள் தயாரிக்கும் திருவரங்கம் தீபிகா வேல்முருகன் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம்.
1: ஏதோ ஒரு தொழில் இன்னைக்கு வந்து பெண்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனராக இருந்தாலும் உட் ஒர்க் பண்ணி அதில் நீங்கள் வந்து சாதிச்சுட்டு வரீங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த 2K கிட்ஸை வந்து 90 கிட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமந்தான். அவங்களை எப்படி நம்ம வந்து வழிநடத்தி கொண்டு போகிறது?
2: பழமைங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது இதுதாங்க. நான் எங்க போனாலுமே பழைய பொருட்கள் ஏதாவது தெரியுதா அப்படின்னு வரும்போதே பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு பழைய பிராஸ் ஒரு பாட் ஒன்று வச்சிருந்தாங்க. என் கண்ணில் அது பட்டுச்சு. எங்கேயுமே வந்து அந்த பழைய இது கொஞ்சம் பார்ப்பேங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், பழைய காலத்துல இப்ப இதுலதான் ரசம் வைப்பாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்கும். பித்தளை பொருட்கள் தான், பித்தளை வெங்கலம் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிட்ஸுக்குமே அதை பழக்கிறது. கோலமே வந்து பையனோ பொண்ணோ குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த கோலத்துல வர சிக்கல்கள் அதெல்லாம் எப்படி போடுறது, மைன்யூட்டா போடுறது பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது தாங்க. பார்த்து உன்னிப்பா போட்டு கொடுக்கறது சின்ன குழந்தையிலே நம்ம சொல்லி கொடுக்கலாம்.
1: கோலம் பெண்கள் சம்பந்தப்பட்டதுதான் நம்ம சொல்றோம். அதுலயே வந்து மார்கழி மாதத்து கோலங்கள் வந்து தனி சிறப்பு வாய்ந்தது. எந்த மாதிரியான கோலங்கள் எந்த அளவுல நீங்க வந்து சட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்க, மேக்சிமம் எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த கோலத்தோட இதை முடிக்கிறீங்க?
2: கோலம் ரொம்ப பிடிச்சது தாங்க. அதுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் வந்து அம்மா தான். பக்கத்துல அதே மாதிரி வச்சு வச்சு போட்டுட்டு இருப்பேன். அம்மா சூப்பரா கோலம் எல்லாம் போடுவாங்க, நெலிக்கோலம் எல்லாமே. சோ அதுதான் வந்து எனக்கு அது இன்ஸ்பிரேஷனா வந்து நம்ம போட்டதுங்க. நாங்க போடுறது வந்து அளவு பொறுத்து தாங்க. நம்மளோட அளவு இப்ப வந்து ஒரு 20 அடி மணப்பலகை இருக்கு அப்படின்னா 21 புள்ளி அந்த மாதிரி அளவு வச்சுதான் வந்து கரெக்டா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி ப்ராப்பரா தான் போட முடியுங்க. அப்பதான் அதோட அளவுகள் கரெக்டா வரும். நம்ம வாசல்ல போடுறது நார்மலா போட்டுடலாம். பெயிண்டிங் பண்ணும் போது வந்து எக்ஸாக்டா மார்க் பண்ணி
1: போடுவாங்க. ஆமாங்க. கோலம் நீங்க போடுறீங்களா, இப்ப வந்து 10x10 சொல்லுவாங்க, 10x20, 20x30 இந்த சைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இப்ப ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து பூஜை அறையில இருக்கிறது 10x10 போதும், சின்னதா இருந்தா கூட போதும், ஒரு 4x6 அந்த மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு. குறைந்த அளவுல செய்த கோல பாக்ஸ் எவ்வளவு இருக்கு, அதிக அளவுல நீங்க பண்ணது எவ்வளவு?
2: எப்படி கேக்குறாங்களோ அப்படி பண்ணிருவோம். சின்னதா வந்து ஒரு 8 இன்ச் வந்து ஒரு 1200 வருதுன்னு வைங்க, அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். அதுவே வந்து 4 அடியில ஒரு பலகை 16,000 வருங்க. 4 அடிக்கு பெருசா அது வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ். நாம பெரிய ஆர்டர் பண்றோம்னு சொல்லிட்டு சின்னதையும் நாங்க விட மாட்டோங்க. ஒரு சின்ன பலகை ஒரு 1000 ரூபீஸ் கேக்குறாங்கன்னா கூட அதையும் ஒரு ஸ்பெசிபிக்கா ஆர்டர் எடுத்து எழுதி அதையும் நாங்க ப்ராப்பரா தான்
1: பண்ணுவோம். ஆமாங்க. இப்ப வந்து கோலம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து உட்டன் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா மாட விளக்குகள் தயாரிக்கிறது, ஊஞ்சல் தயாரிக்கிறது, நீங்க பல்லாங்குழிகள் வந்து மக்கள் இப்ப வந்து ஓரளவுக்கு பின்னோக்கி இருந்ததை முன்னோக்கி கொண்டு வந்துட்டுதான் இருக்காங்க. பாத்தீங்கன்னா தாயக்கட்டைகள் வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுது. அதாவது நம்ம மறந்து போன விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ரீப்ளேஸ் ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல மண்பானையில சமைக்க ஆரம்பிச்சோம், மீண்டும் மண்பானை வந்திருக்கு. கல் சட்டி பயன்படுத்த ஆரம்பிச்சோம், கல் சட்டி மீண்டும் உருவாகுது. இப்ப மண்பானை தண்ணீர் இதெல்லாம் வந்திருக்கு. பழைய சோறு எல்லாம் ஒரு காலத்துல சாப்பிட்டப்ப என்ன பண்ணாங்க, பழைய சோறா இல்லைனாங்க. இன்னைக்கு அதே பழைய சோறு 120 ரூபாய் எல்லாமே வர்றாங்க. இந்த மாதிரி மறந்து போன கலாச்சாரங்கள் நம்மகிட்ட வருது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உங்க மனசுக்குள்ளே இந்த பொருட்களை வந்து நம்ம வச்சு ஏதாவது ஒரு விற்பனை அகம் தொடங்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் வந்ததா?
2: ஃபர்ஸ்ட் வந்து அம்சி வீடு தான் சொல்லுவேன். அம்மாவோட அம்மாங்க அம்சி வந்து நிறைய வச்சிருப்பாங்க.
1: எந்த ஊர்ல இருந்துக்காங்க?
2: அவினாசிங்க, திருப்பூர் அவினாசிங்க. அங்க வீடுங்களும் அந்த மாதிரிதான், பழைய வீடு, தூண் எல்லாம் வச்ச வீடு, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அங்க இருந்து அப்படியே இன்ஸ்பிரேஷன் வந்ததுதான். அம்சியோட சாரி, அம்மாவோடது, அம்மாவோட குடம், காப்பர் குடம், அந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்டுல டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சது வந்து அது ரொம்ப புடிச்சு போச்சுங்க. அப்புறம் இங்கேயும் ஹஸ்பண்ட் சைட்லயும் வந்து தோப்பு, அங்கேயும் வந்து உடன் பொருட்கள் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. நான் இப்பவுமே வந்து நான் என்னோட டேபிள் நான் வரையறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஐயாவுடைய டேபிள் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த காலத்துல அவர் ஃபுல்லாவே மரப்பொருட்கள் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாக்க பாக்க ரொம்ப புடிச்சு போச்சுங்க.
1: விற்பனை அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி வெளியூர்களுக்கும் அனுப்புறேன், வெளிநாடுகளுக்கும் அனுப்புறீங்க. இந்த வெளிநாட்டு மக்கள் உங்கள்ட்ட எதை அதிகமா விரும்பி வாங்குறாங்க, எந்த மாதிரி பொருட்களை அவங்க அதிகமா விற்பனைக்கு கொண்டு போறீங்க?
2: பூஜா யூனிட்ஸ், பூஜா மண்டபம். அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம வீடுதான் ஃபாரின்ல இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளயாவது நம்மளோட ஊரை எப்படியாவது கொண்டு வந்துடலாமா, திரும்பி பார்த்தா நம்ம ஊர் ஃபீல் இருக்கணும் அப்படிங்கறது அவங்களோட இதுங்க. அவங்க இடத்த போட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க. நான் வந்து அந்த இடத்தோட மெஷர்மெண்ட்டும் வாங்கிக்குவேங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு அனுப்பிச்சுடுவோம். அப்புறம் அவங்களோட டிசைன்ஸும் கொஞ்சம் இருக்கும், ரெண்டையும் கிளப் பண்ணி எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அவங்களோட இடத்துக்கு ஆப்டா என்ன டிசைன் செட் ஆகுமோ, டோர் வேணுமா டோர் வேண்டாமா எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிடுறதுங்க. ஃபாரின்க்கு அனுப்புறங்காட்டிக்கு நம்ம வந்து இங்க அனுப்புற மாதிரி அனுப்ப முடியாது.

0: ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட கம்மி பண்றதுக்கு டிஸ்மேண்டில் டைப் கழட்டி மாட்டுற மாதிரி என்ன பண்ண முடியும், அதெல்லாமே நான் கால்குலேட் பண்ணி கொடுத்து பூஜா யூனிட் அவங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஊஞ்சல் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. மணப்பலகை, செவுத்துல மாட்டுற மாட விளக்கு, எல்லாமே வாங்குறாங்க.
1: இந்த இடத்துல இப்போ ஒரு பூஜை மாடம் அமைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க பண்ணுவீங்க? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கு இருக்கிறது இருந்தா போதும், இல்ல 4 அடுக்கு, அதுக்கு மேல எனக்கு வந்து கலசம் இருக்கணும், ஒரு கோயில் எப்படி இருக்கணுமோ அந்த மாடல் இருக்கணும் அப்படின்னு வாங்கல. எப்படி அமைப்பீங்க? எந்த மாதிரியான தனித்துவத்தை நீங்க கையாள்வீங்க அதுல?
0: நம்மளோட நீட் பொறுத்து தான். இப்போ பூஜா யூனிட் நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து டோர் வேணுமா, இல்ல பார்த்தோன்னே சாமி தெரியற மாதிரி இருக்கணும்னா ஒரு ரெண்டு அழகான தூண் மாதிரி வச்சுக்கலாம். பின்னாடி மேல வந்து ஒரு சின்ன கோபுரம் மாதிரி அழகா கொடுத்துட்டு கலசம் வச்சுட்டீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸா உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்துடும். உள்ளுக்குள்ள சாமி படங்கள் மாட்டி வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு ரெண்டு படிகள் வச்சுட்டீங்கன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு, நீட்டா வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு படி வச்சுட்டீங்கன்னா விளக்கு வச்சு நீங்க வைக்கிறதுக்கு நீட்டா இருக்கும்.
1: இப்ப சில இடத்துல நான் பாத்திருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி அமைப்பு இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி 3 படிகள் இருக்கும், ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்குகள் இருக்கும், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கு வைக்கிற மாதிரி, அதுக்கு மேல அந்த சின்ன சின்ன சுவாமி படங்கள் வந்து அதுலயே பொறிச்சு இருப்பாங்க, அதுலயே அந்த பெல் எல்லாம் மாட்டி இருந்து மேல வந்து கலசங்கள் வச்சிருப்பாங்க 3, 5 அந்த மாதிரி, அதுலயும் சிறு சிறு வேலைப்பாடுகள் இருக்கும், காவல் தெய்வங்கள் இருக்கிற மாதிரி சின்ன உருவங்கள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? மரத்தாலான உருவங்கள் இருக்கும் இல்லையா,
0: அதுவும் பண்றாங்க. கார்விங் ஒர்க்கும் பண்றோம். விநாயகர், முருகர்,
1: அதான்
0: கேக்குறேன், எல்லாமே பண்ணிடுறோம். எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. அதே வந்து வரைஞ்சு கேட்டாங்கனாலும் நான் வரைஞ்சும் கொடுத்துருவேங்க.
1: மரத்தாலான உருவங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்றப்ப அதுக்குரிய யார் பண்ணுவாங்க?
0: அதுக்கு கார்பெண்டர் இருக்காங்க,
1: அவங்களே செஞ்சு
0: அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நான் பண்ணி கொடுக்கறது வந்து நேம் போர்டுன்னு சொல்லுவாங்க, வீட்டு முன்னாடி வைக்கிற, நான் அது வந்து ஹேண்ட் பெயிண்டட்ல அவங்க என்ன சாமி கேக்குறாங்க அது அப்படியே வரைஞ்சு அது பண்ணி கொடுத்துறாங்க. உடன் ஒர்க் பண்ணாலும் என்னோட பெயிண்டிங் ஒர்க்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் கொடுக்குறேங்க.
1: இதுவரை எந்தெந்த நாடுகளுக்கு உங்க பொருட்கள் வந்து போயிருக்கு?
0: அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, உகாண்டா, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான்,
1: எல்லா இடத்துக்குமே போயிடுச்சு.
0: ஆமாங்க.
1: முதல் முதல்ல உங்களுடைய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு செல்றப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது?
0: ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. பரவாயில்ல, விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணோடனே ரொம்ப கேர்ஃபுல்லா இப்படி பண்ணணும், ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்றோம். அதுல சில இதெல்லாம் இருக்குங்க. இப்ப மரப்பொருட்கள் வந்து ஃபாரின்க்கு அனுப்புறோம்னா ஃபியூமிகேஷன் சர்டிபிகேட்னு ஒண்ணு வாங்கணுங்க. மரம் வந்து உளுத்து போகாம இருக்கிறதுக்கு அதுக்கான சர்டிபிகேட் ஒண்ணு வாங்கணும். அதை வந்து மரத்தை டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் கொரியர் சார்ஜ். இப்ப என்னன்னா பொருட்கள் நம்ம கிட்ட வாங்கிடுறாங்க, அதை விட டபுள் மடங்கு தான் அவங்களோட கொரியர் காஸ்ட் ஆகுதுங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கொரியர் காஸ்ட் 1,50,000 வந்துருதுங்க. ஆனாலுமே வாங்குறாங்க நம்ம கிட்ட. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ரேட் வந்து நம்ம இங்க குடுக்கறத விட கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க.
1: ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா யாருகிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் ஆகும், எந்த மாதிரி வகையான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து பண்ணணும், இதற்குரிய விவரங்களை வந்து நேயர்களுக்கு சொல்றது.
0: நம்ம பண்றது வந்து ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் தாங்க. சோ நான் வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல, சுய தொழில் பண்றவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து அது நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து, காஸ்ட் எல்லாம் வராதுங்க. நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம், நம்ம என்ன பண்றோம், என்ன விதமான தொழில் பண்றோங்கறதெல்லாம் பண்ணி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்.
1: ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குரிய அப்ரூவ் வரும் இல்லையா? அப்ரூவ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பொருட்கள் வந்து வெளியில போகும். இப்ப நீங்க முதன் முதல்ல ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இருந்தீங்க, அதை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. இப்ப வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய சர்டிபிகேஷன் நீங்க வாங்கணும், அதை யாருகிட்ட வாங்குனீங்க, அதை எப்படி நீங்க வந்து டெலிவர் பண்ணீங்க?
0: வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான சர்டிபிகேட் வந்து நம்மளுக்கு அந்த கொரியர் சர்வீஸ் இருக்காங்களா அவங்களே வாங்கி கொடுத்துறாங்க. நம்மளோட உட் வந்து அனுப்பிச்சுட்டு அவங்களே வந்து அந்த இதெல்லாம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துறாங்க. அது ஈஸியா தான் இருக்குங்க. சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம அனுப்பிச்சுக்கலாங்க.
1: இதுக்கு வந்து வங்கி உதவி ஏதாவது நாடுனீங்களா?
0: இல்லீங்க,
1: இதுவரையிலும் இல்ல. இத ஒரு பெரிய மார்க்கெட்டிங் லெவல்ல கொண்டு போகணும், ஒரு பிசினஸ் உமனா மாறணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகள் எதுவும் எடுத்திருக்கீங்களா?
0: இப்ப எனக்கு என்னன்னா டைம் வந்துங்க. இப்ப நம்ம கொலுப்படிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. அதெல்லாம் பண்ணும் போது வந்து இப்ப நவராத்திரி சீசன் எல்லாம் வரும்போது நிறைய ஆர்டர்ஸ் வருங்க. கார்பெண்டர் பண்றாங்க, மத்ததுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. வரையறது வந்து நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்ப நான் வந்து இன்னுமே 2 ஆள் போட்டு இன்னும் வரையறது ஜாஸ்தி பண்ணலாம். எனக்கு வந்து சரி நம்ம பண்றோம், நம்ம அனுப்பிச்சுக்கிற திருப்தி வந்து அது டோட்டலா ரொம்ப பிசினஸ் மாதிரி ஆயிரும். இது பண்றோம், நம்மளோட மன திருப்திக்காக பண்றோம். நானா வரைஞ்சு அனுப்புனா எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ங்க. அதனால பிசினஸ் வந்து ஆன் த ஃப்ளோல போறதுதான். இன்னும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எனக்கு ஃபேமிலி குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க, சோ எல்லாத்துக்கான நேரமும் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. ஊருக்கு கோயம்புத்தூர் போகணுங்க, அம்மா அப்பா இருக்காங்க, ஃபேமிலிக்கான டைம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு ஃபேமிலிக்கான டைமையும் ஸ்பெண்ட் பண்ணணும்.
1: அதாவது எனக்கு வந்து வருமானம் அப்படின்றது பெருசு இல்லை, என்னுடைய மன திருப்திக்காக நான் அந்த தொழிலை செய்யறேன், அதே நாலு பேருக்கு நன்மை உள்ளதா செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. இந்த வாழ்க்கை எனக்கு போதுமானது, நிறைவா இருக்குது.

0: ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க தீபிகா. வருங்காலத்துல இதை வந்து ஒரு தொழிற்சாலை அளவுக்கு கொண்டு போயிட்டு பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த வாய்ப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா?
1: கண்டிப்பாங்க, நான் அதுக்கான பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஊரை விட ஃபாரின்ல இருந்து கொஞ்சம் இந்த கோலம் கிளாஸஸோ இல்ல அதெல்லாம் எங்க கிட்ஸுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு வந்து நேரம் வந்து கம்மியா இருக்கங்காட்டிக்கு பாத்துட்டு இருக்கேன். ஆனா அதை எனக்கு ஒரு வாய்ப்பு யோசிச்சுட்டு தான் இருக்கேங்க. கண்டிப்பா அமையும்னு நினைக்கிறேன். அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் அதை சொல்லணும். நம்பர் வந்து 9087239106.
0: 90 87 23 91 06 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய அழகான பொருட்களையும் நீங்க வாங்கலாம். அல்லது கோலம் இதுவும் உங்களுக்கு தேவைன்னா அவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து பரிந்துரை செய்து அழகா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இன்னைக்கு மறந்து போன விஷயங்கள் மீட்டெடுக்கப்படுது அப்படின்னா ஒரு சில நல்ல உள்ளங்கள் நம்ம கூட இருந்துகிட்டு தான் இருக்காங்க. பழசு என்னைக்கும் பழசு தாங்க, புதுசு என்னைக்கு புதுசு தான் அப்படின்ற மாதிரி பழசுக்கு மவுசு அதிகம் அப்படின்றத இவங்க வந்து தன்னுடைய விற்பனை மூலியமா எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய தொழில் அமோகமா வெற்றி பெற நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.
2: தீபிகா அவர்களின் கை வண்ணத்துல மண்ணோட மனம் வீசிக்கிட்டு இருக்கு. இவருடைய ஒவ்வொரு படைப்பும் நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். வீடுங்கிறது வெறும் சுவர்களால் கட்டப்பட்ட இடம் மட்டும் இல்ல, அன்பு, பாசம், புரிதல், இனிய நினைவுகள் இது எல்லாமும் இணைஞ்ச சொர்க்கம் தான். அந்த இல்லத்தை பழம மாறாம பாரம்பரியம் குறையாம இன்னும் அழகாக்கி தர இவரோட இந்த இனிமையான பயணம் மேலும் சிறப்புற நாமும் வாழ்த்துவோம்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று இரவு 6:15 உணவே மருந்து நிகழ்ச்சியில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷிரின் அவர்கள் வழங்கப்பெறும் தகவல்கள் கேட்கலாம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

மீட்பு நிகழ்ச்சியில பட்டய கணக்காளர் வருவாய்க்கு ஏற்ற வரியின் விகித சாரங்களை விளக்கி கூறினார். வரி செலுத்துவதோட அவசியம் பற்றியும் கூறியது அருமையா இருந்தது. பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இரவு 8 மணிக்கு நாடக விழா நாடகமான மாயவலை நாடகம். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க கூடாது என்ற ஆசிரியரின் கருத்து அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 28ஆம் தேதிக்கான கடிதம் தான் இது. அன்று காலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் கேட்டு மகிழ்ந்தும், குறிப்பாக வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மருத்துவருடன் நேர

உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கல்லீரலை பாதுகாக்க தாராளமாக தண்ணீர் குடிப்பதும், மதுபானங்களை தவிர்ப்பதும், பழங்களை சாறு விழுந்து குடிக்காமல் மென்று சாப்பிட வேண்டும் என்பதும், உப்பு குறைவாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் போன்ற மருத்துவரின் ஆலோசனைகள் சிறப்பாக இருந்தது. பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில ஆரோக்கியம் தரும் காளான் சாகுபடி பற்றியும், சாகுபடி செய்த காளான்களை மதிப்பு கூட்டி எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும், குழந்தைகளுக்கு ஏற்ற தின்பண்டங்கள் பற்றிய உரையாடல் மிகவும் அருமை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்று இரவு நாடக விழா நாடகமான அவளா சொன்னால் குற்றவியல் நாடகம் கேட்டேன். கொலையாளி மருத்துவர்தான் என்ற கட்டத்தில் மருத்துவரின் கொலைக்கான காரணம் சிந்திக்க வைத்தது. கதாபாத்திரங்களின் நடிப்பும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
6: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
5: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.

0: நெஞ்சுமா.
1: குன்றுதோறும் நிற்கும் குமரன்,
2: ஏரகத்தில் வாழும் அழகன்,
1: தந்தைக்கு பிரணவ பொருள் தந்த சுவாமிநாதன் காணும் ஆடி கிருத்திகை பெருவிழா நேரலை.
0: அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் அவனே, அந்த சுப்பனுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள் தானே.
2: திருவேரகத்திலிருந்து நாளை காலை 10 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: அண்ணன், ஜெயந்தி மேடம், கௌதமன் சார் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி வானொலிக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. அடுத்ததா கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா, இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி பண்பலை 102.1 வணக்கம். 3 திங்கட்கிழமை அன்று மாலை 5 ஆடி 18 சிறப்பு நிகழ்ச்சி, அய்யாளம்மன் படித்துறை, அம்மா மண்டபம், கல்லணை, இந்த இடங்களிலிருந்து நேயர்கள் நேரடியாக உரையாடிய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வீட்டிலிருந்து கொண்டு இந்த 3 இடங்களுக்கும் சென்று வந்து விட்டோம். நமது திருச்சி பண்பலை வழியாக வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா. அடுத்ததா 4 அன்று மின்னஞ்சலை அருமையாக வாசிக்கும் அறிவிப்பாளருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், இடையிடையே பாடல்களும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலர்விழி வேணுகோபால், மேல கல்கண்டார் கோட்டையிலிருந்து. அடுத்ததா திருவானைக்காவல் கீழக்கொண்டையம் பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. நேற்று காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் உள்ளது, அது அவர்களுடைய நல்ல செயல்கள் கிடைக்கும் என கூறியது சிறப்பு. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மாடி தோட்டம் அமைப்பது பற்றி சிறப்பாக கூறினார்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் விஞ்ஞானி சாந்தி அவர்கள், இயற்கை முறையில் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை விரட்டுவது பற்றிய பூச்சி விரட்டிகளை பற்றி பேசியதும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. திருவானைக்காவல் கீழ கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள். அடுத்ததா பெரம்பலூர்லிருந்து தேவி நிதியரசன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. 4 அன்று 3 இசைத்தூரல் மின்னஞ்சல் கடிதங்கள் பாடல்கள் அத்தனையும் அருமை, கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. 4 வளம் வந்த வண்ண கோலங்கள், கௌதமன் சார், நித்யா சூப்பரா விளையாடினாங்க. 5 பொன்மாலை பொழுது கௌதம் அவர்கள் வழங்கிய பாடல்கள், அதுவும் அவருடைய அழகான குரலில் அத்தனை பாடல்களும் அருமை, ஆரவாரம் சிறப்பு. 8 இரவு இசை இனிமை கொடுத்த இரு அறிவிப்பாளர்களும் நல்ல நல்ல பாடல்களை கேட்டு கொடுத்தவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன். அடுத்ததா கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா, இவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4 அன்று அதாவது நேற்று காலை 10:30 இருபட பாடல்கள் கேட்டோம். முதல் வசந்தம், புது வசந்தம் சிறப்பான பாடல்கள் வந்தது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இணைந்திருங்கள், இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல் நிகழ்ச்சி தாங்க. அடுத்ததா மின்னஞ்சல்கள் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி அம்மா எழுதியிருக்காங்க. இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். திங்கட்கிழமை பகல் 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சி சூப்பர் தொகுத்து வழங்கிய சபீனா மீரம் மேடம் அவர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 3 இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேயர்களின் வண்ண மாடல்களை அழகாக தெளிவாக வாசித்த சபீனா மீரா மேடம் அவர்களுக்கு பாராட்டுக்கள். மாலை 5 ஆடி வரும் காவேரி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் ஐயாளம்மன் படித்துறை அம்மா மண்டபம் கல்லணை நேரலை வர்ணனை சிறப்பாக இருந்தது. வர்ணனை செய்த கமலா மேடம், சாந்தி சரவணகுமார், அபிராமி நீல

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மணி 51 நிமிடங்களை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரலோடு. அடுத்ததா சில மின்னஞ்சல்கள் இருக்கு, பாத்திரலாங்க. 3ஆம் தேதி மாலை வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. அதற்கு பிறகு வளம் வந்த ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கல்லணை காவிரி ஆற்றின் சிறப்புகள், நேர்கள் பங்குகள் அனைத்துமே அருமை. அறிவிப்பாளர்களின் பங்களிப்பும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இடையிடையே நிலையத்திலிருந்து ஒளிபரப்பான பாடல்களும் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பேர் குறிப்பிடாம இருக்கிறாங்க, அடுத்த தடவை பேரையும் குறிப்பிட்டு சொல்லுங்க. அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் அவங்க தான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. அதாவது இன்றைய தேதிக்கானது 10:30 அருமையான ஈடுபட பாடல்களை கேட்டோம். 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சியில முதல் நேராக வந்து பாடல் கேட்டேன். வழங்கிய கமலா அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மதுரகீதம் பாடல்கள், நல்ல பாடல்கள் கேட்டவர்கள் அனைவருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா கடைசியான, அதாவது நிறைவான மின்னஞ்சல்னே சொல்லலாங்க, மின்னஞ்சல நிறைவு. என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலின் மைக்கேல் அவங்க தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. 1ஆம் தேதி அன்று காலை வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அரிதாரம் பூசும் வசனங்கள் என்ற சிறப்பில் பாம்பே கண்ணன் ஐயா அவர்கள் சொன்னாருங்க, ஆபீஸ் நிர்வாகம், அடுத்த நாடகம், அடுத்துதான் ஒரிஜினல் மனைவின்னு சொன்னாங்க, ரொம்பவே அருமையா இருந்தது. ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்கள் மூலம் நாடகத்துக்கு வந்து அவர் மகன் ஒய்ஜி மகேந்திரன் வழி வந்தது. இன்னும் பல தகவல்களையும் சிறப்புகளையும் அந்த 1 மணி நேரம் கேட்டது, மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பவுலின் மைக்கேல். அடுத்ததா நேயர்களே, உங்களுக்கான ஒரு ஆச்சரியமான தகவல் காத்துட்டே இருக்குன்னு சொல்லாங்க. நம்ம பர்சில் இருக்கிற காசு தொலைஞ்சதுன்னா அதை தேடி பிடிக்கிறதுக்குள்ள நமக்கு பாத்தீங்கன்னா நாக்கு தள்ளிடும். ஆனா ஒருத்தர் தான் தொலைச்ச $1000 மதிப்புள்ள, அதாவது நம்ம ஊருக்கு 1,00,000 மதிப்புள்ள ஒரு மோதிரத்தை மீன் கிட்ட போய் தேடி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் இருக்க நார்போக் தீவுல அங்க இருக்கிற எமிலி வரிகுடா அப்படிங்கிற அழகான கடற்கரையில நாதன் ரீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் ஜாலியா நீந்திட்டு இருந்திருக்காருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் கையில அணிஞ்சிருந்த $1000 மதிப்புள்ள தங்கம் இன்னும் அந்த திருமண மோதிரத்தை எதிர்பாராத விதமா தண்ணிக்குள்ள கலந்து விழுந்துருச்சாங்க, தொலைஞ்சும் போயிடுச்சாங்க. அது அவர் ஆசையா மனைவி கொடுத்ததுனால அவரும் எவ்வளவோ தேடி பார்த்திருக்காரு, ஆனா மணலுக்குள்ள போய் எங்க தொலைஞ்சதுன்னே தெரியல. சரி போச்சு, என்னடா பண்றது அப்படின்னு சோகத்தோட வீட்டுக்கு திரும்பிட்டாரு. இப்பதான் கதைக்குள்ள ஒரிஜினல் ட்விஸ்டே வருது, ஆனா பாடல் கேட்டுட்டு வாங்க, கேட்டதுக்கு அப்புறம் அது என்னன்னு சொல்றேன்.

இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சி தாங்க. என்னன்னு யோசிச்சிட்டிங்களா? வந்துட்டேன் உங்களுக்காக. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்கள் கழிச்சு அதே கடலுக்குள்ள சூசன் பிரையர் அப்படிங்கிற ஒரு லோக்கல் கடல்சார் பாதுகாப்பாளர் அங்க ரொம்ப ஜாலியா நீந்திட்டு இருந்தாங்களோ, அப்ப அவங்களோட கண்ணுல ஒரு விசித்திரமான மீன் மாட்டிருக்கு. அது என்ன மீன் அப்படின்னு கிட்டத்துல போய் பாக்குறப்போ மணல் முள்ளட் அப்படிங்கிற ஒரு வகை மீன் தாங்க. அந்த மீன் என்ன பண்ணுனா, எப்பவுமே கடலுக்கு அடியில இருக்கிற மணல்ல இருந்து உணவை உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடறதுதான் அதோட வழக்கமா. அப்படித்தான் அது அன்னைக்கும் மணலை தொழாவி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அப்படி அது சாப்பாட தேடும் போதுதான் நம்மளு நாதன் ரிவ்ஸ் தொலைச்ச அந்த தங்க மோதிரம் அங்க கடந்திருக்கு. அந்த மீனோட மூக்கு மோதிரத்தை வழியா திடீர்னு புகுந்து வெளியே வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. அந்த தங்க மோதிரம் அந்த மீனுக்கு மேல ஒரு நெக்லஸ் மாதிரி இல்ல ஒரு பெல்ட் மாதிரி அத கழுத்தை சுத்தி இருக்கமா மாட்டிக்கிச்சுன்னே வைங்களேன். இப்ப அந்த மீன் என்ன பண்ணுதுன்னா, கடல் தண்ணிக்குள்ள அந்த தங்க மோதிரத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப பந்தாவா ஒரு செலிபிரிட்டி மாதிரி நீந்திட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்த அந்த பாதுகாவலர் சூசன் பிரையர் சிரிச்சு சிரிச்சு அவங்களுக்கு வயிறே வலிச்சு போச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வியந்து போய் அதை போட்டோவும் எடுத்து அதை செம வைரலாவும் மாத்தி இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தொலைச்ச மோதிரம் கிடைச்சது உண்மையிலுமே ஒரு அருமையான விஷயம் தாங்க, ஆச்சரியமான விஷயமும் கூட.

இந்த இசைத்துறல் மலையில நனைஞ்ச அனுபவம் கண்டிப்பா உங்க மனசை லேசா இருக்கும். இன்னைக்கு உங்க அன்பான கடிதங்களும் அந்த சமையலறை சுவாரஸ்யங்களுமே செம்ம வைபா இருந்திருக்குங்க. உங்க விருப்பங்களையும் நீங்க அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 அப்படிங்கிற எங்களுடைய முகவரிக்கு கடிதங்களாகவோ அல்லது @richi@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாங்க.

0: எப்பவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருங்க. இது உங்க ஃபேவரட் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதாரவே. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி

பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார். 22 லட்சம் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் நாளை 2026-27 நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் மீதான விவாதம் நாளை மறுநாள் தொடங்கும் நிலையில் இதற்கான பதிலுரை வரும் 12ஆம் தேதி இடம்பெறும். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் வரும் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும். முன்னதாக இன்று தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன், 2036ஆம் ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்றார். மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சியடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர், வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். திருப்பத்தூரில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுகாதாரம், தீயணைப்பு, உணவு பாதுகாப்பு, தொழிலாளர் நலத்துறை, நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆடி கிருத்திகை திருவிழாவையொட்டி மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், கர்ப்பிணிகள் தரிசனத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டுமென ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் PV சிந்து, சாத்விக் சாய்ராஜ், லக்ஷயா சென், துருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ, சிராக் ஷெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு

0: திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. 4 மணி 5 நிமிஷம் ஆக போகுது. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால 5க்குள்ள ஒரு நம்பர் அப்படிங்கிறது விளையாட்டு தான் விளையாட போகிறோம். 5க்குள்ளே இருக்கக்கூடிய எண்களில் உங்களுக்கு பிடிச்ச எண் எது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுக்கு என்ன விளையாட்டு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். அப்படி தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். பங்கேற்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட
1: 240-102-1 இது அறிமுக நேயர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எண்கள் காத்துக்கிட்டே இருக்கு. நேரலையில எங்களோட பங்கு பெறுங்க. 5க்குள்ள ஒரு நம்பரை சொல்லி வின் பண்ணி போயிட்டே இருங்க. இப்ப அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
7: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
6: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
7: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: நாலு மணி 13 நிமிஷம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து 4 மணி வண்ண கோலங்கள்ல என்ன விளையாட்டு அப்படின்னா, 5க்குள்ள ஒரு நம்பர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்ப யார் இணைப்புல வராங்க, என்ன நம்பர் கேக்குறாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
12: வணக்கம்.
13: வணக்கம்.
11: யார் பேசுறீங்க ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
13: நாகேந்திரன் பேசுறேன் மேடம்.
12: நாகேந்திரன் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எண் வேணுங்க ஐயா?
13: ஒன்னா நம்பர் வேணும்.
12: ஒன்னா நம்பர்
11: உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு வசனம் வந்து வரும், அது என்ன படம்னு சொல்லணும், சரியா?
14: உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா.
11: கேட்டீங்களா? இதுக்கான விடை சொல்றாங்களா அப்படின்னு கேப்போம். வணக்கம். சுளி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாங்க. உங்களுக்கு விருப்பமான எண் 5க்குள்ள 1 சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன விளையாட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அசத்தலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடியவங்க, ஏற்கனவே ஒரு வசந்தம் கொடுத்துருக்கோம், அது என்ன படம்னு கேட்டோம், இணைப்பில் வரவங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு கேட்போம். வணக்கம்.
12: வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
13: ஹலோ.
12: வணக்கம்.
11: முதல் முறையா பேசுறீங்களா, இதுக்கு மேல பேசிருக்கீங்களா?
12: சரிங்கம்மா, கடைசியா ஒரு ஆடியோ பிளே பண்ணோம், கேட்டீங்களா?
13: என்ன ஆடியோ மேடம்?
12: சரி, உங்களுக்காக பிளே பண்றோம், திரும்ப கேளுங்க. இது என்ன படம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க.
14: யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர், உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா.
11: ரன் இல்லையே, யாரோ ஆனா சொல்லி கொடுத்தாங்க ரன்னுன்னு சொல்ல அப்படின்ட்டு
12: சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்னங்க, எல்லாரும் சேர்ந்து தானே விளையாடுவாங்க. சரி, கண்டிப்பா ஒருத்தர் இணைப்பு.
11: ஆனாலும் ரன் இல்ல அப்படிங்கிறது தான் விடை. அதை யார் வராங்க, என்ன படம் அப்படிங்கறத கரெக்டா சொல்றாங்களான்னு கேட்போம். வணக்கம்.
12: வணக்கம். இணைப்பை விட்டுட்டு போயிட்டாங்க.
11: சோ பதில் தெரிஞ்சவங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு சொல்லலாம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு புதன்கிழமை சிறப்பா பாத்தீங்கன்னா 5:1 அதான் போயிட்டு இருக்கு. முதல்ல ஒருத்தர் ஒன்னா நம்பர் கேட்டாரு, அதுக்கும் ஒரு வாய்ஸ் கட் பிளே பண்ணோம், யாருமே சொல்லல. சரி, அடுத்த வர நேரம் அதை சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம். வருக வணக்கம்.
7: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம்
6: சுகுமார் ஐயா, நீங்க கேட்டீங்களா?
7: அந்த டயலாக் வந்து பூவணி, பூவேலி
6: பூவேலி இல்ல, பூவேலி இல்லைங்களா ஐயா?
7: நன்றிங்க.

0: அடுத்த இணைப்பில் வரக்கூடிய நேயர் கரெக்டாக சொல்கிறாங்களா? கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுகிறீங்க ஐயா? வானொலியுடைய ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லைனா வானொலி பெட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறது தெளிவாக கேட்கும்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா?
2: மேலாவது சரவணன் பேசுகிறேன் சார்.
0: சரவணன் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? சார் கேட்டேன், டீ குடிக்க வந்தேன்.
0: சரி, ஒரு கேள்வி முன்னாடி வந்து ஒரு வசனம் ஒரு திரைப்படத்துலேருந்து இடையிலேருந்து கொடுத்தோம். ஸோ அடுத்ததான் நீங்கள் உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 246-102-1 240-102-1. இப்போ இனிப்பில் வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: பூக்கோட்டை போட்டோம் காவேரி, கதிரேசன் சார்.
0: கதிரேசன் சார், சொல்லுங்கள், அந்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா?
2: ஆ, கண்டுபிடிச்சேன். ரவுடி சார்.
0: இல்லையே, அந்த படம் இல்லையே. லவ்லின்னு சொல்கிறீங்களா? ஒன்ன தவிர மீதி இருக்கக்கூடிய அஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய எண்கள், அஞ்சு சொல்லலாம், 2, 3, 4, 5 இந்த எண்கள்ல உங்களுக்கு விருப்பமான எண்ணை சொல்லுங்க. விளையாட்டு என்னன்னு நாங்க சொல்றோம். தொடர்ந்து திருச்சி எஃப்எம் 102.2 வந்து கோலுங்கள்.
1: அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு இணையலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்த கோலுங்கள் தான் கேட்டிருக்கீங்க. 5 கிலோ ஒரு நம்பர் சொல்லுங்க, விளையாட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்ப இனிப்புல வரக்கூடியவங்க என்ன என் கேக்குறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: ஐயம்பாளையத்துல இருந்து கவிதாங்க.
1: கவிதாமா, உங்களுக்கான எண் என்ன?
2: 3.
1: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்குல்ல, என்ன என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: என்ன பாட்டு? விஜயகாந்த் படத்துல இருந்து பிடிக்குங்க சார்.
1: அதான் என்ன பாட்டு?
2: விளையாட்டு
1: அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம வானம் அப்படிங்கற அந்த வேர்ட் மட்டும் பயன்படுத்தி அந்த பாட்டை பாடணும். அது எந்த பாட்டா வேணாலும் இருக்கலாம். ஒரு 4 லைன் வந்து அந்த பாட்டினுடைய வரிகளை பயன்படுத்த கூடாது, வானம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி அந்த பாட்டை பாடணும்.
3: உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாடலா இருந்தா கூட எடுத்துக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
1: புரியுதா உங்களுக்கு விளையாட்டு?
2: புரியுதுங்க சார், ஆனா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலங்களே.
3: ஞாபகத்துக்கு
1: அப்ப நீங்களே ஏதாவது ஒரு பாட்டு சொன்னீங்க அப்படின்னா அவங்க பாடிடுவாங்க. கவிதா,
3: நான் பாட்டு? ஆமா, நான் பாட்டு சொல்லி அவங்க என்ன, நீங்க என்னைய கோர்த்து விடுறீங்க பாத்தீங்களா? நான் என்ன பாட்டு? நான் பாட்டு வாத்தியார் பாடத்துல இருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் அந்த பாட்டு.
1: பயன்படுத்தி பாடணும் அந்த பாட்டை. பாடக்கூடாது
3: நீதானே நாள்தோறும்னு பாடாம வானம் வானம்னே பாடிட்டு இருக்கணும்.
1: வாங்க உங்க விருப்பமான என்ன சொல்லி விளையாடுங்க. கேட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம், தனலட்சுமி அம்மையாரின் நினைவு.

0: நிறைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி
3: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

टका उड़ कर जाता।

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது நீதித்துறை சீர்திருத்தங்களின் ஒரு பகுதி என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், இதன் மூலம் நீதித்துறை செயல்பாடு மேம்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். தாவிக்கு அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறினார். தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்று வினா எழுப்பினார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2500 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் தொடர்பான அறிவிப்புகள் இல்லை என்றார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்று

என்றும் அவர் குறை கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் பள்ளிகள் மற்றும் காலனி நிறுவனங்களில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்கப்பட வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் பி சிந்து, சாத்விக் சாய்ராஜ், லக்ஷயா சென், துருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ, ஷிராக் ஷெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அந்தி நேரத்தில் அழகான பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டிருக்கவும் ஆரவாரம் 6:03 இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ஆரவாரம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 157 கிராம ஊராட்சிகளில் இம்மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கதாகவும், அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர் மற்றும் உதவியாளர் உடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் அப்படின்னா தொடர்புடைய கல்வி தகுதியும் கணினி அறிவும் வயது 42க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் .nic.in அப்படிங்கிற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து சமர்ப்பிப்பதற்கு இம்மாதம் 7ஆம் தேதி கடைசி நாளாகும்.

தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் இருக்குது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நிகழாண்டுக்கான நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9499905642 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 9499905642. இணைந்திருங்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.

செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய விருப்பமுள்ள எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பு முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் பணி முன் அனுபவம் உள்ளவர்களும் அரசு மருத்துவ அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகக்குழு தலைவர் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனை செங்கிப்பட்டி தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு இம்மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே கிடைக்குமாறு அனுப்ப வேண்டும்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 6:15 நேயர்கள் இணைக்கலாம்.

0: சாப்பாடு ருசியா இருக்குங்கிறதுக்காக அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. உணவு மூலமா நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது எப்படின்னு தெரியணுமா? அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. நல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: ஆட்டோ இம்யூன் நோய்கள் என்பது நமது உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறுதலாக நமது உடலில் ஆரோக்கியமான திசுக்களையே தாக்கும் நிலையாகும். இதற்கு உதாரணமாக ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் போன்ற நோய்களை கூறலாம். இந்த நோய்கள் ஏற்படுத்துவதற்கு மரபியல் காரணங்கள், சுற்றுச்சூழல் காரணிகள், நீண்ட கால அலர்ச்சி மற்றும் குடல் ஆரோக்கிய குறைபாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நிலையில் உணவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன், ஆளி விதைகள், பெர்ரி வகைகள், கீரைகள், மஞ்சள் மற்றும் புளிக்க வைக்கப்பட்ட உணவு

0: உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் அதிக ஒமேகா 6 எண்ணெய்களை தவிர்க்க வேண்டும். சரியான உணவு முறை உடலில் ஏற்படும் அலர்ச்சியை குறைத்து நோய் எதிர்ப்பு தன்மை அமைப்பை சமநிலைப்படுத்த உதவுகிறது. பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர், இது ஒரு உணவு கோளாறு. ஒருவர் குறுகிய நேரத்தில் அதிக அளவு உணவுகளை கட்டுப்பாடின்றி சாப்பிடுவார்கள். இதற்கு காரணங்களாக மன அழுத்தம், உணர்ச்சி பாதிப்புகள், உடலின் தோற்றம் பற்றிய அதிருப்தி மற்றும் கடுமையான டயட் முறைகளை காணப்படுகின்றன. இந்நிலையை சமாளிக்க கார்போஹைட்ரேட், நல்ல தரமான புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள், நார் சத்துக்கள் அடங்கிய சமச்சீர் உணவை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் பசி மற்றும் திருப்தியான உணர்வுகளை உடலுக்கு சரியாக உணர முடிகிறது. சீலியாக் டிசீஸ், சீலியாக் நோய் என்பது குளுட்டன் என்ற புரதத்தை உட்கொள்ளும் போது சிறுகுடலில் சேதம் ஏற்படுத்தும் ஒரு ஆட்டோ இம்யூன் நோயாகும். இதனால் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் பாதிக்கப்படுகிறது. இந்த நோயாளிகள் சிறுதானிய உணவுகள், குளுட்டன் இல்லாத தானியங்கள், பருப்பு வகைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். உதாரணமாக பார்லி மற்றும் குளுட்டன் மறைந்து இருக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த நோய்க்கான முக்கிய சிகிச்சை வாழ்நாள் முழுவதும் குளுட்டனை முழுமையாக தவிர்ப்பதாகும். டிஸ்பயோசிஸ், டிஸ்பயோசிஸ் என்பது நமது குடலில் உள்ள நன்மை தரும் நுண்ணுயிரிகளின் சமநிலை குறைவதாகும். அதிக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், குறைந்த நார்ச்சத்து உணவு, அதிக சர்க்கரை, மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்றவை இதற்கு காரணங்களாகும். இதை சரி செய்ய பூண்டு, வெங்காயம், ஓட்ஸ், பார்லி, பச்சை வாழைப்பழம் போன்ற ப்ரீபயோட்டிக் உணவுகள் மற்றும் தயிர் போன்ற ஃபர்மெண்டட் ஃபுட்ஸை சேர்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், செயற்கை இனிப்பூட்டிகள், அதிக சர்க்கரை மற்றும் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகளை, நமது செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் மேம்படுத்துகிறது.
1: ஆட்டோஇம்யூன் டிசார்டர் என்ற நோய்களுக்காக என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலான்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ். ஷெரீன் அவர்கள்.

தஞ்சாவூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் மூலமா கிராமப்புற தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு தரமான கால்நடை மருத்துவ வசதி அளிக்கவும் செயற்கை கருவூட்டல் சினை பரிசோதனை மலடு நீக்க சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் ஒன்றியத்தின் விவகார எல்லைக்குட்பட்ட பட்டுக்கோட்டை சரகத்திற்கொன்றும் தஞ்சாவூர் சரகத்திற்கொன்றும் ஆக மொத்தம் 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டிற்குள் தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் அவங்களுடைய பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் உரிய சான்றிதழ்களோடு இம்மாதம் 13 காலை 11 தஞ்சாவூர் நாச்சிக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய ஆவின் தலைமையிடத்தில் நேரடியாக நடைபெறக்கூடிய நேர்முக தலைப்பில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் சி மீனலோச்சினி ராஜா அவர்களுடனான நேர்முகம் ஒளிபரப்பாகவிருக்கிறது. கேட்க மறவாதீர்கள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உயிர்கரைசல் தயாரிப்பு திருமருகல் தி சத்யமூர்த்தி அவர்களுடனான ஒரு சந்திப்பு ஒளிபரப்பாக இருக்கிறது. வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம்.

நேரலைய திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று மாலை 6:45 தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் 2026-27 குறித்த சிறப்பு செய்தி மலர் ஒளிபரப்பாக கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின் போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர்

0: டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதற்கு ஏதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: 2026-26 ஆண்டிற்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6/8/2026 பேரவைக்கு அழைக்கை பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 சரியாக கூடும். பேரவை 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக நிதித்துறை செயலர் திரு சித்திக் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கிறதுக்காக 1545 கோடி, பயிர்கடன் 75,000 ரூபாய் வரை முற்றிலுமா வரும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாய் என்று வரும், 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் வந்து 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 560 கோடி, வெற்றி வீடு 1000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் அதில் வந்து 313 கோடி, மொத்த வரி வருவாய் வந்து 3,00,000 கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு வந்து 4,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் பற்றாக்குறை என்பது 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன கணக்கில் செலவுகள் வந்து 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை வந்து 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான எவ்வித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக கருத்து தெரிவித்துள்ளது. புதிய அறிவிப்புகள் இல்லாத பட்ஜெட் இது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மக்கள் நலத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், சில பிரிவுகளில் முன்னேற்றம் காண்பதற்கான அம்சங்கள் இருந்த போதிலும் பட்ஜெட்டின் பெரும்பகுதி ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தவிக அரசின் நிதிநிலை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று வெற்றி தமிழகம் என்ற இலக்கை உறுதி செய்வதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சேவை உரிமைச் சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்புகள் இடம்பெறாததும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மதுரை மடீசியா செயலாளர் திரு அசோக் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க இது வகை செய்யும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல

0: உயரத்தில் சிறிலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாகன சேவையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு வரும் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை வியாழக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேசியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 54 கிலோ எடைப்பிரிவில் ஹர்மன் கில்லும் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் எட்டிஷா தாஸும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிரினா ஹிரானோட்டாவை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தீங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட்டம் மாவட்டம் திருக்கோவிலூர்க்கு பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கிருக்கோம். உதவியாவது ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளப்படுத்தவே அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம்.

0: This. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய்க் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: 6:45 திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சிறப்பு செய்தி மலர். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். தாவேக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையான இந்த பட்ஜெட்டில் பல்துறை சார்ந்த அம்சங்களை நிதியமைச்சர் அறிவித்தார்.
2: பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற நமது அரசின் சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு உறுதி செய்வதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தற்போது சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் திட்டத்தில் இடம்பெறாத செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்களை வாங்குவதற்காக அதன் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களின் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்ப கல்ல பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும். தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்குமிடம் வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலன் துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
1: இந்த பட்ஜெட் தொடர்பான பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை எமது செய்தி பிரிவிடம் பகிர்ந்து கொள்கையில் தமிழ்நாடு உபயோகிப்பாளர் பாதுகாப்பு குழுவின் திருச்சி பிரிவு செயலாளர் திரு எஸ் புஷ்பவனம்,
3: தேர்தல் வாக்குறுதிகளில் லஞ்ச ஒழிப்பு இல்லாத நிர்வாகம் தருவேன் என்று சொன்னார்கள். அதற்கேற்றாற்போல் டெண்டர் முறையில் சீர்திருத்தம் வந்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது. சூப்பர் கிளீன் ஸ்கூல், தங்க மாங்கல்யம் பரிசு 8 கிராமுக்கு, இதெல்லாம் அந்த தேர்தல் வாக்குறுதியை ஒட்டி சொல்லப்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. போதை இல்லா தமிழகம் என்று பேசப்பட்டாலும் அதற்கு

0: தேவையான உறுதியான நடவடிக்கைகளை பற்றி ஒன்றும் சொல்லாதது ஏமாற்றமே. டிஜிட்டல் லைப்ரரிகளாக மாற்றுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3840 கோடி மாணவர்களுக்கு ஹாஸ்டல் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி அளவிலேயே AI அறிவு தருவதற்காக ஒரு தனி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையிலும் கிராமப்புற விளையாட்டு போட்டிகளிலும் ஆரம்பிக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதியவர்களுக்கான சுகாதார திட்டம் ஒரு நடமாடும் கிளினிக் மூலம் கிராமப்புறங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்கது. AI சிட்டி, AI யூனிவர்சிட்டி, AI மிஷன் போன்ற திட்டங்களுக்காக ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்கது. குடிசைகளை மாற்றி கான்கிரீட் வீடு கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு ஏழைகளுக்கு மிக உதவும். ரோடு மோசமான நிலையை உடனே தெரிவிக்க நம்ம சாலை ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் தலைவர் திரு முகில் பே ராஜப்பா.
2: தொழில்துறை சார்ந்த முக்கிய அம்சமாக செமிகண்டக்டர் மற்றும் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், மின்னணு உற்பத்தி மற்றும் மின்சார வாகன உற்பத்தி ஆகியவை அடங்கும். MSME துறைக்கு 1943 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பதநீர் பனை சாகுபடி தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் டெக்னாலஜி சென்டர் உருவாக்க 10,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரவேற்கத்தக்கது. மகளிர் தொழில் முனைவோருக்கு மூலதன மானியமாக 352 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியை அளிக்கிறது. கைத்தறி, நூல் நெசவு, ஜவுளி ஆடை உற்பத்தி போன்ற தொழில்நுட்பத்திற்கு புதியதாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் ஒன்று உருவாக்குவதாகவும் அதற்காக 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்தங்கிய மாவட்டத்தில் சிப்காட் தொழில் பூங்காக்கள் அமைக்க 3200 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன்.
3: இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹை வேல்யூ மேனுபேக்சரிங் செக்டர் எம்பசைஸ் பண்ற மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை MSMEக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணுன்ற நோக்கத்தோட சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்னன்னா, சென்ட்ரல் தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் காரிடோரா போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் பெல்ட்டை இதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுல அவங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கனெக்டிவிட்டியை பெட்டர் ஆக்கி இன்னும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுன்ற நோக்கத்துல செயல்படுறாங்க இந்த பட்ஜெட் மூலியமா. அடுத்தது அடிஷனல் சப்போர்ட் MSMEக்கு வந்து கிரெடிட் ஆக்சஸ் கொடுத்து டெக்னாலஜி அப்கிரேடேஷனும் காமன் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணி காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வளர்க்கணுன்றதுக்கான முனைப்பும் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம திருச்சிராப்பள்ளியை மையமாக கொண்டு ஹெவி இன்ஜினியரிங் ஹப்ப இன்னும் வளர்க்கணும், ஃபேப்ரிகேஷன் அண்ட் ப்ரிசிஷன் மேனுபேக்சரிங், டிஃபென்ஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்கரேஜ் பண்ணணும், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்து ஜாப் கிரியேஷன் பண்ணணும்ன்ற நோக்கத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டெல்டா ரீஜன்ல ஆக்ரோ ப்ராசஸிங்கும் ஃபுட் ப்ராசஸிங் வேல்யூ அடிஷனுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுல கோல் செயின் இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், காவேரி டெல்டா ரீஜன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி விவசாயிகளுக்கும் ரூரல் ஆண்டர்பிரனர்ஸையும் முன்னேற்றுன்றதுக்காக பாலிசி டிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சண்முகம்.
4: துணை தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பில் எத்தகைய தொழிற்சாலைகள் என்பது குறிப்பிடப்படவில்லை. புதிய தொழில்நுட்பம் அந்த சக்தியை மேம்படுத்த 2142 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது புதிய தொழில் முனைவோருக்கு பலன் அளிப்பதாக இருக்கும். தொழில் வர்த்தகத்துறைக்கு 4147 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது குறு மற்றும் சிறு தொழில்கள் புதிதாக வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். குடியிருப்புகளுக்கான சூரிய மின்சக்தியை பயன்படுத்த உதவியாக மானியத்துடன் கூடிய கடனுதவி அறிவித்திருப்பது மின்சார தேவைகளை உபயோகிப்பதற்கான இடர்பாடுகள் களையப்படலாம். நகர வடிவமைப்பு திட்டத்தில் ஒதுக்கியிருக்கும் நிதி எவ்வகையான வடிவமைப்பு என்பதற்கான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. தொழில்திறன் மேம்பாட்டிற்கென ஒதுக்கியிருப்பது வரவேற்கத்தகுது. அதே போல A1 என்ற நவீன தொழில்நுட்ப வழிகாட்டி என்ற 3.0 தொழில்நுட்பம் வரவேற்கத்தக்கது. மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் மூலமாக மானியத்துடன் கூடிய தொழில்கடன் உதவி இருப்பது பாராட்டுக்குரியது.
1: திருச்சி மாவட்ட உபயோகிப்பாளர் இயக்கத்தின் தலைவர் திரு வி மகேஸ்வரன்.
5: கடந்த பட்ஜெட் 2025-26 பட்ஜெட்டை விட 15.78% அதிகமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒதுக்கியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்ப ஏற்கனவே மக்கள் பயன்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள், அது மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், தமிழ் புலவன் திட்டமாகட்டும், இருக்கிற திட்டங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வகையில இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்றாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் ஏழை எளியவர்களுக்கு போய் சேரணும்ன்றதுல கவனம் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் மோதிரம் போடுவோம்னு சொன்னாங்க. இந்த விலைவாசி உயர்ற மாதிரியோ, வரி அந்த மாதிரி விஷயங்கள்லயோ, மக்கள் செலவு கூடிய அன்றாட செலவுகள்ல கூடுதல் ஆகிற மாதிரியோ எந்தவித சுமையையும் நுகர்வோர் மேல அவங்க திணிக்கல.
1: திருச்சி உபயோகிப்பாளர் இயக்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு சுப்பிரமணியன்.
6: பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்ற திட்டங்கள் வெற்றி தமிழகம்,

0: என்கின்ற திட்டங்கள், அறிவகம் மூலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, பள்ளிக் கல்வித்துறைக்கு அதிக நிதியை ஒதுக்கி காட்சதம் ஏங்க என்று சொல்லுவார்கள், அந்த வகையில் குழந்தைகளில் இருந்து கல்வி மூலமாக ஒரு சமுதாயத்தை உயர்த்த முடியும் என்பதை உணர்ந்து கல்வித்துறைக்கு அதிக நிதியை ஒதுக்கியிருப்பது பாராட்டுக்குரியது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்காக பள்ளிகளில் அதற்கான ஒரு செயலியை உருவாக்குவதற்கு நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். வேளாண்மையை விரிவுபடுத்தி அதை மேம்பாடடைய செய்வதற்கு அதிக நிதியை ஒதுக்கியிருப்பதும் பாராட்டுக்குரியது. தொழில் பூங்காக்களை உருவாக்குவது, தொழிற்பயிற்சி மையங்களை அமைப்பது வரவேற்கத்தக்கது. இதன் மூலமாக 500,000 இளைஞர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது. 100 நாட்கள் வேலை திட்டத்தை 150 நாட்கள் என்று உயர்த்தியிருப்பதும் பாராட்டுக்குரியது.
1: எக்ஸனோரா அமைப்பின் ஆலோசகர் திரு பாலசுப்ரமணியன்.
2: பெண்களுக்கு அதிக அதிகாரம், அனைவருக்கும் வீடு, பசுமை சார்ந்த நடவடிக்கைகள், இதெல்லாம் நல்ல வரவேற்கத்தக்கது. புது டெண்டர்கள், வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற கான்ட்ராக்ட் முறைகளை அமுல்படுத்துவோம் சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு டெண்டர்கள் பங்கேற்போம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான விஷயம் தான். நதிநீர் இணைப்புகளின் விரைவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. காவேரி நீர் திறப்பு அரசு உறுதி செய்யும்னு சொல்லியிருக்காங்க. தொழில் மேம்பாடு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க.
1: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் பணியாற்றும் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் சாரதா.
3: மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக ஒதுக்கின நிதி ₹23,357 கோடி. உயர் ரத்த அழுத்தம், நீரழிவு மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் மருந்து தேவையை பூர்த்தி செய்வதற்காக தடையற்ற மருந்து விநியோகத்துக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் வந்து ஒரு ஹப் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் புற்றுநோய் மேம்பாட்டு பணிகளுக்காக ₹10 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கருவுற்ற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தாய் கேர்ன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. உதவிகள் கிடைக்கும், பிளஸ் கட்டணமில்லா உணவும் கொடுக்கற மாதிரி ஏற்பாடு செய்யற மாதிரி சொல்லிருக்காங்க. 7.5% இடஒதுக்கீட்டின் மருத்துவ கல்வி கட்டண உதவியும் சொல்லிருக்காங்க.
1: திருச்சி தேசிய கல்லூரியின் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் டாக்டர் தாமோதரன்.
4: இன்றைய தமிழக பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாயும் பேரல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது வரவேற்கத்தக்கது. ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஐடி என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பம், மேலும் டிஜிட்டல் சர்வீசஸ் இது எல்லாத்துக்குமே 391 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். அதைவிட முக்கியமானது ஏஐசிடி உருவாக்குவதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்தியாவில் முதல் ஏஐசிடி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்குவதற்காக ஒரு திட்டம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள். திட்டத்திற்கு 2,000 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். அரசு கல்வி நிறுவனங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் உயர்கல்வி மாணவர்களின் ஆராய்ச்சி படிப்புக்கும் அதிக உதவிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: திருச்சி சரக்கு சேவை வரி பிரிவின் உதவி ஆணையர் திரு சங்கர்.
5: கால்நடை பராமரிப்புக்காக 4,880 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறைக்காக 8,028 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு தொழில் திறன் வரைவு பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையாக 4,414 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக 2,148 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சியின் மூலமாக அதிகமான GST வரி வசூல் வருங்காலத்தில் கிட்டும் என நம்புவோம்.
1: ஓய்வு பெற்ற ஊழியர் திரு நீலமேகம்.
6: கல்வி, சமூக நலம் மற்றும் பெண்கள் நலத்தின் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஊக்கத்திட்டம், இது போன்ற பல திட்டங்கள் நாங்கள் வரவேற்கிறோம். சமூக நலம் மற்றும் கல்வி மையமாக கொண்டு வரவேற்கத்தக்கது. நீண்ட கால நிதி இடமை தன்மையும் மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியை குறித்து பட்ஜெட்ல தெரிஞ்சிருந்தால் இந்த பட்ஜெட்டை மேலும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன்.
1: திருச்சி போதாவூரை சேர்ந்த வேளாண் பட்டதாரி மற்றும் தொழில் முனைவோர் திரு ஒண்டி முத்து.
7: உழவு நலத்துறைக்கு மட்டும் 47,248,000 இந்த பட்ஜெட்ல ஒதுக்கிட்டாங்க. கடந்த வருஷத்தை விட கூடுதலான தொகையாகும். நாங்க விவசாயிகள் சார்பா முதலே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உணவு உற்பத்தி மற்றும் சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் உற்பத்தி மற்றும் வேளாண் தொழில் முனைவோருக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதையும், வேளாண் தொழில் கருவிகள் வாங்க ட்ரோன் டெக்னாலஜி இதெல்லாம் வாங்குறதுக்கு 50% மானியம் ஒதுக்கிறதாக இதுல தகவல் வந்துட்டு இருக்கு. இதையும் நாங்க வரவேற்கிறோம்.
1: போச்சம்பட்டி அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சர்குணன்.
8: பள்ளிக்கல்வித்துறைக்குன்னு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு ஒரு திட்டம் பள்ளியினுடைய சுத்தம் மற்றும் பள்ளியினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து பள்ளி அளவுல போதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதை இல்லாத தமிழகத்தை நோக்கி மாணவர்களும் விழிப்புணர்வோட நடந்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கின. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 500,000 மாணவர்களுக்கு நவீன சைக்கிள் தரப்போறாங்க.

0: ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள்லேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் சீருடை தர்றாங்க, புத்தகம் தராங்க. பள்ளி பாடத்திட்டத்தை நவீன காலத்திற்கு ஏற்றது மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 25 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. டிஎன் சுடர் திட்டம் மூலமா 32,000 கோடி ஒதுக்கி 2,000 ஒருங்கிணைந்த மாணவர்களுக்கு விடுதிகள் கட்ட போறாங்க. டிஎன் ஸ்பார்க் AI தொழில்நுட்பத்தெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கல்வியை 2,600 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த போறாங்க. இன்றைய நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மகத்தான பல திட்டங்களை ஒதுக்கி கொடுத்த தமிழ்நாடு அரசிற்கு மிக்க நன்றி.
1: திருச்சி உரும தனலட்சுமி கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் திருமதி காவியா.
2: மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களின் நலனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ₹1,485 கோடி ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த உறுதுணையாக அமைந்துள்ளது. மேலும் 500,000 அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் ஸ்மார்ட் சைக்கிள் திட்டத்தினை ₹277 கோடியில் உருவாக்கியுள்ளது மகிழ்ச்சியடைய வைக்கிறது.
1: இக்கல்லூரி மாணவர் ஐ பாலகணபதி.
3: தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டம் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு திறன் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ₹90 கோடி மதிப்பில் 5 தொழிற்சாலை நிலையங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் பல்வேறு படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் என்பதை பட்ஜெட்டில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பொது நூலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும்.
1: இல்லத்தரசி திருமதி பரமேஸ்வரி ஜெகநாதன்.
4: ₹23 கோடியில் தாய் கேர் மூலம் மகப்பேறு நாள் நெருங்கும் போது தங்கி சிகிச்சை பெறும் வகையில் அமைந்துள்ள இத்திட்டம் தாய் சேய் இருவரின் பாதுகாப்பிற்கான முன்னேற்பாடல் திட்டம் என்பதில் மேசிலிருக்க வைக்கிறது. மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆடு வழங்கும் திட்டம் ₹110 கோடி ஒதுக்கீட்டில் அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி 1,000 பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடு 50 கோடி ஒதுக்கீட்டில் வழங்கும் திட்டம் பெண்களின் தன்னம்பிக்கையும் வாழ்வாதார மேம்பாட்டையும் ஊக்குவிக்கும் உறுதுணையாக அமைந்துள்ளது.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த பல்வேறு தரப்பினரின் கருத்துக்கள் அடங்கிய சிறப்பு செய்திமலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் ஜெய்கிதா ரவி.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழ்நாடு அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையை நிதி, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மக்கள் நலன் சார்ந்து மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவர்களான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை தன்னகத்தே கொண்ட பெருமை வாய்ந்த இப்பேரவையின் முன் 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை சமர்ப்பிப்பதில் தாம் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்த நிதியமைச்சர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருக்குறளை சொல்லி தமது உரையை தொடங்கினார். இந்த நிதியாண்டில் வரவு செலவு திட்டத்தின் முக்கிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களை வெளியிட்ட அமைச்சர், கல்வித்துறைக்கு 52,920 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நகர்ப்புற வளர்ச்சிக்கு 38,715 கோடி ரூபாய், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு 22,859 கோடி ரூபாய், நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,524 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மேலும் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களையும் பட்டியலிட்டார். இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் மொத்த வரவினங்கள் 3,50,766 கோடி ரூபாய் என்றும், மொத்த செலவினங்கள் 4,72,585 கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். பள்ளிகளுக்காக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்த இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மைப் பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும், இதற்கென இந்த ஆண்டு 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் என்னும் பெயரில் நவீன உண்டு உறைவிட பள்ளிகளை அரசு நிறுவும் என்றும்

பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் 5,32,000 இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதிகளுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் இதற்கென 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். மின்சார வாகனங்களை பழுதுபார்க்கும் வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மின்கலன்களின் பராமரிப்பு குறித்த பயிற்சி வழங்கப்படும் என்றும் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வாகன மெக்கானிக்குகள் உள்பட 22,500 நபர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன்னிலையில் நிலைநிறுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்படும் என்றும் செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள் குறித்த அறிவுக்கான தமிழ்நாடு பள்ளி திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் பெண் ஆதி திராவிட விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம், ஆதி திராவிடர் குடியிருப்புகள் வாழும் மக்கள் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கான அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், மூத்த குடிமக்களுக்காக 1,000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும், ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு இயன்முறை மருத்துவர் பணியில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். ஊரகப் பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊரகப் பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் தகுதி வாய்ந்த 10,000 பெண்களுக்கு கறவை மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்துடன் இணைந்து புதிய வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1,00,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும், சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ள 50,00,000 தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறினார். கோயம்புத்தூர் அரியலூர் பகுதியில் 765 கிலோ வோல்ட் மின் பகிர்மான பாதை திட்டம் தனியார் கூட்டாண்மை முறையில் 4,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும், 1,187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ஆம் கட்டம் மற்றும் 1,640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோ வோல்ட் மின் பகிர்மான திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டை அரசு விரைவுபடுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், முதல்கட்டமாக சென்னை பெருநகர பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1,00,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சாலைகளில் குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் நம்ம சாலை செயலியின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவித்தால் அந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1,000 புதிய மின்சார பேருந்துகள் நடப்பு நிதியாண்டில் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலும், ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலும், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டங்களை மாநில அரசு பரிந்துரைத்து அவை இந்திய அரசின் தீவிர பரிசீலனையில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரிலிருந்து கர்நாடக மாநிலம் பொம்மச்சந்திரா நகரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய 2 அரசுகளுடனும் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களுக்கிடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கினையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் மாநில அரசு தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும், ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு உறுதி செய்யும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது திட்டம் போன்ற

0: இனத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உள்ளிட்ட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியிலான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும் என்றும் கூறிய அமைச்சர், மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்றும் கூறினார். காவிரி, வைகை, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும், மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பாலாறு, பெண்ணையாறு, தாமிரபரணி, வைப்பாறு ஆகிய நதிகளின் இணைப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கக்காசு மற்றும் பட்டுப்புடவை வழங்குவதற்காக 812 கோடி ரூபாயும், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்குவதற்கு 560 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது செயல்பாட்டில் உள்ள முக்கிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய பல்வேறு விவரங்களையும் நிதியமைச்சர் வெளியிட்டார். பொது விநியோக திட்டத்திற்கு மானியமாக 14,019 கோடி ரூபாய், மகளிர் உரிமை திட்டத்திற்கு 14,414 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். போக்குவரத்து கழகங்களுக்கு 10,108 கோடி ரூபாயும், சிறு குறு நடுத்தர குடும்பங்களுக்கு மானியமாக 2,021 கோடி ரூபாய், ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,300 கோடி ரூபாய், அரசு மின்சார நிறுவனங்களுக்கு நிதியுதவியாக 22,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு பணியில்லா கால மீன்பிடி உதவித்தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 6,000 ரூபாய் 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், புதியதாக தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்றும், தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் 3.0 மேம்படுத்தப்பட்ட வடிவில் செயல்படுத்தப்படும் என்றும், வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். இன்று காலை சரியாக 10 மணிக்கு வழக்கம் போல திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறி அவை நடவடிக்கைகளை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தொடங்கி வைத்தவுடன் சரியாக 10:01 நிதிநிலை அறிக்கையை வாசிக்க தொடங்கிய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சரியாக 12:31 தமது உரையை நிறைவு செய்தார். ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சட்டப்பேரவையில் இன்று. எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் கடற்கரையில் மாபெரும் தூய்மைப் பணி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு தூய்மைப் பணி குறித்த உறுதிமொழியை ஏற்று முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுற்றுலா வளாகம், கடற்கரை, நெடுங்கல் தூண் வளாகம், கண்ணகி சிலை வளாகம், சிறுவர் பூங்கா மற்றும் சிலப்பதிகார கலைக்கூடம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தூய்மைப் பணியில் நேரடியாக பங்கேற்றார். மாவட்டம் முழுவதிலிருந்து வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, வனத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து முகாமில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா வளாகத்தில் பனை மரங்களை அதிகரிக்கும் நோக்கில் பனை விதைகள் நடவு செய்யும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்.
3: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அல்லது தமிழ்நாடு அரசின் இணையதளத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை படைப்புகளின் விவரங்கள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் வருகிற ஆகஸ்ட் 25 தேதிக்குள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் செயல்படும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விவசாய அடையாள எண் பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் கட்டாயம் இணைத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வேளாண்மைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பதிவு செய்து சில விவசாயிகள் தங்களது அனைத்து பட்டா நிலங்களையும் சேர்க்காமல் ஒரு பட்டா நிலத்தை மட்டும் பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டாக்கள், ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணுடன் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அல்லது தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி மீதமுள்ள நிலங்களின் விவரங்களையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பயிர்கடன், உரம் வழங்குதல் உள்ளிட்ட அரசின் வேளாண் சேவைகள் விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்துபட்டுள்ள நிலங்களின் அடிப்படையிலேயே வழங்கப்படுவதால் அனைத்து விவசாயிகளும் தங்களது முழு

0: நில விவரங்களையும் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி கரையில் பக்தர்கள் பாரம்பரிய முறையில் வழிபாடு நடத்தினர். காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதாள கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். காவிரியில் தண்ணீர் வராததால் நகராட்சி சார்பில் புஷ்கர தொட்டியில் நிலத்தடி நீர் நிரப்பப்பட்டு அதில் பக்தர்கள் நீராடி ஆடிப்பெருக்கை விழாவை கொண்டாடினர். தொடர்ந்து காவிரி அம்மன் ஆலயத்தில் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காவிரியில் விரைவில் தண்ணீர் வரவேண்டும் என பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர்.
0: மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியர்களுக்கான குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் செப்டம்பர் 11 தேதி காலை 10:30 மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மண்டல கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் இணை இயக்குநர் பங்கேற்கிறார். மாவட்டத்தில் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றும் இதுவரை ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காதவர்கள் மட்டுமே தங்களது குறைகள் தொடர்பான மனுக்களை தேவையான விவரங்களுடன் ஆகஸ்ட் 19 தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இரட்டை பிரதிகளில் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே மனு அளித்து நிலுவையில் உள்ளவர்கள் தங்களது முந்தைய கடித எண்ணை குறிப்பிட்டு மீண்டும் மனு அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மற்றும் நூற்பாலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பாமல் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கே அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் முன்னேற்றம், மக்கள் நலன் குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முத்துவடிவேல் உறுதிமொழி ஏற்க வைத்து பேரணியை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணி முக்கிய சாலைகள் வழியாக தர்மபுரம் வரை நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்று மக்கள் தொகை கட்டுப்பாடு, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட, மறுசுழற்சி செய்ய முடியாத, ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையாக நகராட்சி சார்பில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் உத்தரவின்படி மயிலாடுதுறை நகராட்சி அதிகாரிகள் நகராட்சிக்கு உட்பட்ட மளிகை கடைகள், தேநீர் கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், சாலையோர விற்பனை நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பழச்சாறு கடைகளில் திடீர் ஆய்வு நடத்தினர்.
2: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார். எல்நினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பது

0: கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவைத் தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரிட்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2 கோடியே 21 லட்சம் வாக்காளர்

0: வீரர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாரூயை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பட்டுமி ஓபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி, சனத், பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷுவா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: உழவர் உலகம்
3: பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க
2: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று உயிர் கரைசல் தயாரிப்பு திருமருகல் டி சத்யமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும்.
3: ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: நிகழ்ச்சியில் முதலில் இயற்கையோடு இணைவோம். உயிர்கரைசல் தயாரிப்பு திருமருகல் டி சத்யமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
4: அப்பப்பப்பா, இந்த காட்டுக்கு வரணும்னாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வர வர வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. மூஞ்சி கை காலெல்லாம் எரியுது. ஸ்கின் எல்லாம் ஒரே டர்ன் ஆகுது. பாப்பாப்பா, இதுக்கு என்ன வழினே தெரியலையே. சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போதுதான் இந்த தாரணி கிட்ட கேட்கணும். அதுதான் எப்ப பார்த்தாலும் எதையாவது மூஞ்சி கை காலெல்லாம் அப்பிக்கிட்டே கிடக்கும். தாரணி, தாரணி
5: வாக்கா.
4: ஹே, என்னாச்சு? என்னது இது கை காலெல்லாம் ஒரே தடிப்பு தடிப்பா இருக்கு? என்னத்தையோ பூசி வேற வச்சிருக்க.
5: இல்லக்கா, சோசியல் மீடியால புதுசா ஒரு கிரீம் பார்த்தேன், ட்ரெண்டிங்ல இருந்தது. சரி, ட்ரை பண்ணி ரிவ்யூ கொடுக்கலாமேன்னு போட்டேன்க்கா. அது எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு. அதான் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி போட்டிருக்கேன்.
4: சோசியல் மீடியா உன்னை சோதிச்சு பார்த்துருச்சு போ.

0: ஏய், உங்ககிட்ட ஸ்கின் டேனுக்கு ஒரு மருந்து வாங்கலான்னு வந்தேன் பாரு.
1: அதுக்கு என்ன?
0: ஐயோ சாமி, எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. சரி, இது என்ன இங்கே இவ்வளவு மருந்து மாத்திரை கலர் கலராக டப்பா டப்பாவாக இருக்கு?
1: இந்த மருந்து மாத்திரை எல்லாம் எனக்கு தான்க்கா. இது தலைவலிக்கு, இது சுகருக்கு.
0: இது எப்போ?
1: ப்ரெஷர் வந்தப்ப அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
0: அது வேறையா?
1: இது பைல்ஸுக்கு. அப்புறம் இது நரம்பு தளர்ச்சிக்கு.
0: இந்த ரோஸ் மாத்திரை?
1: இந்த மருந்தெல்லாம் போட்டு வயிறு புண்ணாகாம இருக்கணும்ல, அதுக்கு.
0: அது மட்டும்தான் குறையா?
1: அப்புறம் இந்த ஆயில்மெண்ட்டு கால்ல ஆணி, அதுக்கு புதுசா ஒரு டாக்டர்கிட்ட போன, அவர் கொடுத்த மருந்து.
2: ஐயோ.
1: அதுக்கப்புறம்
0: போதும் தாரணி, போதும். இதெல்லாம் கேட்டா எனக்கு ஏதாவது புதுசா வியாதி வந்துடும் போல. சரி, இந்த மருந்து மாத்திரையெல்லாம் உனக்கு கலர் கலரா டப்பா டப்பாவா இருக்கே, அது?
1: அது பயிருக்கு. பூச்சிக்கு ஒண்ணு, பூஞ்சானத்துக்கு ஒண்ணு, நோய்க்கு ஒண்ணு, சத்துக்கு ஒண்ணு, விதைக்கு ஒண்ணு, வளர்ச்சிக்கு ஒண்ணு, பூக்க ஒண்ணு, காய்க்கு ஒண்ணு, இப்படின்னு எல்லாத்துக்கும் வெரைட்டி வெரைட்டியா இருக்கு.
3: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு தாரணி.
1: இந்த சின்ன வயசுல எனக்கு இவ்வளவு வியாதின் தானே?
0: அது என்னமோ உண்மைதான். ஆனா உன்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற இந்த பயிரை பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப பாவமா இருக்கு.
1: அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா?
0: என்ன?
1: ஒரு மருந்து, ஒரே மருந்து, என்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும்.
0: உன் பிரச்சனைக்கு என்னால வழி சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனா உன் பயிரோட பிரச்சனைக்கு ஒரே மருந்துல தீர்வு கிடைக்கும்.
1: அப்படியா? என்ன மருந்துக்கா?
0: அதான் உயிர் கரைசல்.
1: என்ன, இயற்கை உரமா?
0: ஆமா.
1: அட, ஏங்கா நீ வேற? என்ன, என்ன வச்சு ட்ரையல் ஏதாவது பாக்குறியா என்ன?
0: ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு மேல ட்ரையல் பார்த்து பல ஆராய்ச்சி பண்ணி இப்ப நிறைய விவசாயிங்க பயன்படுத்தி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க.
1: என்னென்ன பிரச்சனையெல்லாம் அப்படி தீத்துறோம்?
0: நீ சொன்னியே, பூச்சி, பூஞ்சானம், சத்து பற்றாக்குறை, பயிர் வளர்ச்சி, சிம்பு வளர, பூக்க, பிஞ்சு பிடிக்க, காய் வைக்க. ஏன், அடிக்கடி உனக்கு வருமே இலைப்பேன் பிரச்சனை, அதை கூட கண்ட்ரோல் பண்ணும். இப்படி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: ஆனாலும் நீ சொல்றத நம்ப முடியாது.
0: நீ என்னைக்கு என்ன நம்பியிருக்க? 25 வருஷம் தன்னோட விவசாய அனுபவ அறிவு மூலமா உயிர் கரைசில கண்டுபிடிச்சி பல விவசாயிகளை பயனடைய வச்சிட்டு இருக்க வில்லேஜ் விஞ்ஞானி திருமருகல் டி சத்யமூர்த்தி அவங்கள அண்மையில சந்திச்சு பேசினாங்க.
1: யாரு?
0: யாரு? நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா தான்.
4: வணக்கம் நேயர்களே. அண்மையில கட்சவி வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பதிவு, ஒருத்தர் உயிர் கரைசல் பயன்படுத்தி ADT 59 அப்படின்ற ஒரு ரகத்துல வந்து கொஞ்சம் நல்ல உயர் மகசூல் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு பதிவு வந்திருந்தது. நான் உடனே அந்த பதிவை போட்டவருக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சேன். அவர் யாரு, அவரோட எண் இருந்தா அனுப்புங்க, நம்ம விவசாய நிகழ்ச்சியில அவரை பேச வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு அந்த எண்ணை அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு அந்த உயிர் கரைசல் முறையை அவருக்கு சொல்லி கொடுத்தது நான் தாங்க. அவர்கிட்ட நான் சொல்லிட்டு அவர் உங்களை தொடர்பு கொள்வாருன்னு சொன்னாரு. உயிர் கரைசலை வச்சுதான் உயர் விளைச்சலே வந்திருக்கு. அப்ப அந்த உயிர் கரைசலை சொல்லி கொடுத்தவரே கூப்பிட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து சத்யமூர்த்தி ஐயாவை நிலையத்திற்கு கூப்பிட்டுருக்குறோம். ஐயா வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
4: இந்த உயிர் கரைசல் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
5: உயிர் கரைசல், இது வந்து நான் ஒரு 25 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணதுல என்னுடைய அனுபவ அறிவை கொண்டுதான் அது புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த உயிர் கரைசல் எப்படின்னா ஒரு வித்தியாசமானது. எல்லாரும் வந்து இந்த கார்போ பேசிக்கில் செய்வாங்க, அதாவது கார்போஹைட்ரேட்டை வந்து அடிப்படையாக வச்சு செய்கிறாங்க. நம்ம உயிரினங்களுக்கு வந்து 2 சக்தி தேவை. ஒன்று கார்போஹைட்ரேட் கொண்ட கார்போ ஃபோர்ஸும் சொல்லுவாங்க, அடுத்தது அது பேர் எரிசக்தின்னு சொல்லுவாங்க தமிழில். அதே இது இன்னொன்று உயிர் சக்தி, அதுக்கு வந்து விட்டல் ஃபோர்ஸ். அப்போ வந்து எல்லா சயின்டிஸ்ட்டும் சரி, எல்லா விவசாய வல்லுநர்களும் சரி, எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா கார்போ பேசிக்கலாம் இது வரைக்கும் அந்த நுண்ணுயிர் கரைசல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக என்னன்னா கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இனிப்பு சுவை கொண்ட வெள்ளத்தை நொதுக்கி வச்சு அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
4: பொதுவா பஞ்சகவ்யா?
5: ஆமா,
4: பஞ்சகவ்யா
5: எல்லாமே அப்படிதான் வரும்.
4: வெள்ளம் இல்லாத இருக்காது.
5: ஆமா, ஏன் நம்ம வந்து இதை மாத்தி யோசனை பண்ணக்கூடாது? உயிர் கரைசல்ங்கிறது வந்து உயிர் சக்தியை பயன்படுத்தி நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு இது பண்ணப்ப உயிர் சக்திக்கு என்ன பேசிக் அப்படிங்கிறப்ப அதிகப்படியான அமினோ அமிலங்களை கொண்ட ஒரு புரதம் தான், முக்கியமாக புரதம் தான். அந்த புரதத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அந்த உயிர் கரைசலை தயார் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப புரதங்கள் அதிகமாக எதில் இருக்குது அப்படிங்கிறப்ப நிறைய இதெல்லாம் வந்திருக்கு. அதில் தாவர புரதம்னு ஒன்று இருக்குது, விலங்கின புரதம்னு இருக்குது. எப்போதுமே நம்ம 16 வகையான அந்த நுண் உயிர்களுக்கும் அவங்க எல்லாருமே அசைவ பிரியர்கள், அவங்களாம் அசைவத்தை தான் விரும்பி உண்ணக்கூடியவர்கள். சைவம்னா அது வந்து தாவர புரதம், அது வந்து கல்லப்புண்ணாக்கில் இருக்குது, பைத்தம்பருப்பு மாவில் இருக்குது. நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணோம்னா சரியாக வராது. சரி, நம்ம வந்து விலங்கின புரதத்தை இது பண்ணுவோமே அப்படிங்கிறப்ப மீன் இருக்குது, இறைச்சி இருக்குது, கோழியோடைய முட்டை இருக்குது. சரி, இதில் எதில் அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்கோ

0: அதை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறப்ப நான் நெட்டில் போய் பார்க்குறப்ப முட்டையுடைய இதில் தான் அதிகமான அமினோ அமிலங்கள் இருந்துச்சு. நமக்கு தேவையான 10 அமினோ அமிலங்களில் 9 வகையான அமினோ அமிலங்கள் முட்டையில் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன் நம்ம முட்டையை பயன்படுத்துவோன்னு சொல்லி முட்டையை பயன்படுத்தி தான் முதல்ல பண்ணேன். அந்த முட்டையை உடச்சி அது பண்ணிவிட்டு ஓடத்துக்கு வெளியில் போட்டுருவேன். அதை வந்து ஒரு 6 நாள் வரைக்கும் கலக்கிட்டு 7வது நாள் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன்.
1: மஞ்சக்கரு
0: வெள்ளைக்கருவோட சேர்த்து.
1: அப்போ எத்தனை முட்டை எடுத்துப்பீங்க?
0: 2 முட்டை தான் எடுத்துக்கிறேன். முதல்ல 4 முட்டை எடுத்தேன். அது வந்து கவிச்சி வேகம் அடிச்சுது. கவிச்சி வேகம் அடிக்குதுங்கிறப்ப ஒரு புரிதல் கிடைச்சிது. கவிச்சி வேகம் வந்துச்சுன்னா நுண்ணுயிர்கள் வந்து நம்ம அதிகமான உணவு கொடுத்துட்டோம், அது உறங்கு நிலைக்கு போயிடும். உறங்கு நிலைக்கு போயிட்டுனா அது வேலை செய்யாது,
1: செயல்பாடு இருக்காது,
0: செயல்பாடு இருக்கு,
1: செயல்திறன் குறைஞ்சிரும்.
0: ஆமா, நிச்சயமாக குறையும்.
1: 2 முட்டை எடுத்துக்கிறீங்க.
0: ஆமா,
1: அதை எதுல கலப்பீங்க?
0: முக்கியமா இதுக்கு இடுபொருள் வந்து சாணம், கோமியம்,
2: விவசாயிகள் வந்து அவங்க வீட்டை வளர்க்கக்கூடிய விலங்குகள் எடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். இன்னொன்று இந்த கரைசல் வந்து எப்படின்னா எல்லா கரைசலையும் உள்ளடக்கிய ஒரே இதாக கொண்டு போகணும். இதற்கு கொஞ்சம் கஷ்டம் தான். 2019 ல தான் சக்சஸ் ஆனது. அது மாதிரி வர்றது கஷ்டம். ஏன்னா பஞ்சக வேலை சில இதனால வேலை செய்யும், ஜீவாமிரதம் சில இதில் வேலை செய்யும். அது மாதிரி ட்ரைகோட்ரமா ரெடிஸுங்கிறது பூச்சி தாக்குதலுக்கு இதாகும். சூட மூணுசுங்கிறது வந்து பங்கசை வந்து கண்ட்ரோ
0: வச்சேன். ஆனால் நான் அந்த உயிர் சக்தியை பயன்படுத்திய காரணத்தினால அதுக்கு நான் உயிர் கரைசல் பேர் வச்சிருக்கேன். முதல்ல அந்த முட்டையை மட்டும்தான் போட்டு இது பண்ண.
1: சரிங்க, இந்த செய்முறையை கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து எவ்வளவு உயர ட்ரம் தேவையா, அது பிளாஸ்டிக் ட்ரம்மா இல்ல மண் கலையம் தேவையா, எதுல வந்து இதை செய்யணும் அப்படின்றத ஆரம்பிங்களா?
0: கூடுமான வரையில் பிளாஸ்டிக் ட்ரம் தான் நமக்கு தேவைப்படும். 30 லிட்டர் உள்ள ட்ரம் இருந்ததுன்னா போதுமானது. அதுல கோமியம் 10 லிட்டர் எடுத்துக்கணும். அதுல 2 முட்டையை உடச்சி ஓடையும் நுணுக்கி போடணும். அந்த ஓடு நுணுக்கி போடுறதுக்கு என்ன காரணம் அப்ப நான் சொல்றேன்.
1: ஓடையும் உள்ளரே போட்டுடணும்,
0: உள்ள போட்டுடணும்,
1: ஆனா நுணுக்கி போடணும்.
0: நுணுக்கி போடணும், கையால் நுணுக்கி போட்டா போதுமானது. அதை நல்லா கலக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 10 கிலோ சாணத்தை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது. இதை தொடர்ந்து 6 நாள் கலக்கணும். ஒருவேளை கலக்கினா போதுமானது, நல்லா கலக்கிட்டீங்கன்னா போதும். 7ஆம் நாள் நீ பயன்பாடு
1: கலக்கறதுல ஒரு நுட்பம் ஒண்ணு சொல்லுவாங்களே,
0: அந்த இது இதுல தேவையே இல்லை. இது அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புங்கிறப்ப நீங்க ஆண்டி கிளாக் வைஸ்லயும் சுத்தலாம், கிளாக் வைஸ்லயும் சுத்தலாம், தப்பு கிடையாது.
1: ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முறை
0: ஒரு தடவை சுத்தலாம் போதுமானது. 2 தடவை சில பேர் சுத்துறாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல, அது நல்லதுதான்.
1: நல்லா சுத்துங்க.
0: ஆமா, இன்னொன்னு, இது வந்து ஒரு 6 நாள் வரைக்கும் தான் நீங்க இது பண்ணிக்கலாம். 7ஆம் நாள் பயன்பாட்டு கொண்டு வரலாம். சரி, இது எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து நீங்க ஒரு 2 நாளைக்கு 2 நாளும் கலக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4 மாதங்கள் வரைக்கும் இதை வச்சிருக்கலாம்.
1: இந்த கரைசல
0: கரைசல வச்சுக்கலாம். இன்னொன்னு முக்கியம், இது நொதிக்கும் தன்மை கிடையாது.
1: கிடையாது,
0: பாக்கி எல்லா கரைசலும் நொதிக்கும். ஏன்னா அவன் வெள்ளத்தை போடுறதுனால, இது வெள்ளம் போடுறது இல்லாத காரணத்தால இது நொதிக்கும் தன்மை கொஞ்சம் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி.
1: சரி, அதாவது ஒரு 30 லிட்டர் ட்ரம், அதுல வந்து 10 லிட்டர் கோமியத்தை ஃபர்ஸ்ட் போட்டுறோம், அதுக்கப்புறம் 2 முட்டையை எடுக்கிறோம்,
0: அதையும் உடச்சி போடுறோம்,
1: மஞ்சக்கரு அந்த ஓடு ஓடையும் நுணுக்கி உள்ளர போட்டுறோம், கொஞ்சம் கொஞ்சமா 10 கிலோ சாணம் போடணும். கொஞ்சம் கொஞ்சமா தினந்தோறும் ஒரு முறையா?
0: இல்லன்னா தெரிச்சு போயிடும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து கொட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி உச்சால கலக்கினீங்க போதுமான,
1: 6 நாள் கலக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்ம கவனத்தை ஈர்த்தது. அதாவது மனிதர்களுக்கு கூட சொல்றாங்க, கார்போஹைட்ரேட் உணவை தவிர்த்துட்டு புரதச்சத்து அதிகமா உள்ள உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரதச்சத்து அதிகமா உள்ள உணவு அப்படின்னா அசைவ உணவை நோக்கி தான் போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நம்ம முளைக்கட்டி பயிர்கள் இருக்கு.
0: தாவர புரதம், விலங்கின புரதம். தாவர புரதம்ங்கிறது வந்து கொண்டக்கடலை, இந்த பயிர், தோரம், பருப்பு, கீரைகள், அது வரைக்கும் தாவர புரதம் தான். விலங்கின புரதம்னா கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, முட்டை, மீன். இதுல வந்து
1: முட்டையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு,
0: முட்டையை தேர்ந்தெடுத்துக்கு முக்கிய காரணம் அதுல உள்ள அமினோ ஆசிட் தான்.
1: அமினோ ஆசிட் இருக்கிறதுனால மனிதர்களுக்கும் அதிகமா அமினோ ஆசிட் தேவைன்னா முட்டை
0: சாப்பிட, முட்டை டெய்லி சாப்பிட்டீங்கன்னாவே ரொம்ப நல்லது.
1: சரிங்க, இப்ப வந்து இந்த உயிர் கரைசல் கண்டுபிடிப்பதன் நோக்கத்தை அழகா சொன்னீங்க. பயிர்களுக்கும் அதே மாதிரி புரதச்சத்து அதிகமா தேவைப்படுது, அதை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற நோக்கத்துல இந்த உயிர் கரைசல் செஞ்ச அப்படின்னு சொன்னீங்க. இந்த உயிர் கரைசல் செய்யறது ரொம்ப எளிமையா தான் இருக்கு, ஆனா இதை எப்படி பயன்படுத்துறதுங்க?
0: சாதாரணமா நீங்க எந்த வயலா இருந்தாலும் கீழே நீங்க அப்ளை பண்ணலாம். தண்ணி வைக்கிறீங்களா, தண்ணி வைக்கல மடவை வழியா தண்ணி வரக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறுதா. இப்ப நீங்க தயாரிக்கப்பட்ட கரைசல் வந்து 10 லிட்டர் கோமி, 10 கிலோ சாணங்கிறது வந்து தோராயமா 20 லிட்டர் இருக்கும். இந்த 20 லிட்டரே ஒரு ஏக்கருக்கு போதுமானது ஒரு தடவை. அதே மாதிரி சில பயிர்களுக்கு வந்து 3 ஏக்கருக்கு
1: 20 லிட்டர் கிட்டத்தட்ட அந்த முட்டையும் கலந்தும் போது 20 லிட்டர் தான் இருக்கும். அதை வந்து மடையில திறந்து விட்டா போதும்.
0: மடையில வந்து நீங்க தண்ணி வைக்கிறச்ச கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊத்தி விட்டீங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் ஸ்பிளிட் ஆகும்.
1: சில சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்போது சில பேர் வெஞ்சூரி எல்லாம் பயன்படுத்துறாங்க. அவசியம் இல்லை,
0: பயன்படுத்துறதுக்கு வேற மாதிரி மெத்தட். அதாவது எப்படின்னா 10 லிட்டர்ல 200 லிட்டர் தண்ணி கலக்கணும். கலந்து நல்லா வடிகட்டி யூரியஸ்ல இது பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், அடைக்காது, ஒண்ணு செய்யாது.
1: அது இன்னொரு முறை சொல்லுங்க.
0: 10 லிட்டர் கரைசல் எடுத்துக்கணும், அதை வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணி கலக்கணும். அதை வந்து நீங்க வடிகட்டி ட்ரிப்பர்லயோ இல்ல வெஞ்சூரிஸ்லயோ கொடுக்கறதுக்கு நல்லா
1: நல்லது.
0: ஆனா இது வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
1: அப்படியே இந்த 20 லிட்டர் வந்து நீங்க மடையில கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விடணும்.
0: ஆமா, அது தண்ணியில அப்படியே எல்லா இடத்துலயும் ஸ்பிளிட் ஆகி கலந்து எங்க தண்ணி நிக்குதோ அங்கெல்லாம் போய் சேர்ந்துரும் அந்த கரைசலுடைய இதெல்லாம். இது எப்படின்னா உடனடியாக பச்சை பிடிக்கும். ஒரு 2-3 நாள் யூரியா

0: கூட அந்த அளவுக்கு இதாக இருக்காது.
1: பயிரோட வளர்ச்சியில எந்த நேரத்தில் இதை பயன்படுத்தணுங்க?
0: அதாவது ஆரம்ப கட்டத்திலேருந்தே நீங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பாக நான் எங்கள் ஏரியாவில் வந்து நெல் சாகுடி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நாற்றங்கால் தயார் பண்ணுறப்பே அதை வந்து கீழே அந்த கரைசலில் கொடுத்துட்டு
1: கொஞ்சமாக கொடுக்கணுமா? அப்போ
0: ஒரு சென்ட்டுக்கு ஒரு லிட்டர் தான், 10 சென்ட்டுக்குன்னா 10 லிட்டர். அதை அப்படியே தெளிச்சுட்டு அது உழவு ஓட்டிட்டு அதில் நெல்லை நாங்கள் தெளிப்போம்.
1: விதை நெல்லை தெளிப்பதற்கு முன்னாடி 1 சென்ட்டுக்கு 1 லிட்டர் அப்படியே ராவா
0: தெளிக்கணும். அந்த இதில் தெளிச்சிட்டு நீங்கள் உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம்
1: தண்ணியெல்லாம் கலக்க வேண்டாம்.
0: நாற்றங்கால சேரோடு தானே இருக்கும், அதை நீங்கள் கலக்கிறீங்களா, மண்ணோட மண்ணாக கலந்துரும். அது என்ன ஆகும்னா நல்ல ஒரு திடமானதா இருக்கும், பூச்சி நோய் தாக்குதல் வராது.
1: நாத்து திடமா இருக்கு, பூச்சி தாக்குதல்
0: பூச்சி தாக்குதல் வராது. முக்கியமா
1: இலைப்பேன்லாம் வரும்.
0: இலைப்பேன்ங்கிறது வந்து நீங்க இது வரைக்கும் ஆர்கானிக் இதுல லிக்விடல அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் ஆகாது. என்னுடைய கரைசல் மட்டும்தான் இப்போதைக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கிறதா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15-20 விவசாயி சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர்.

0: இப்போதைக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கிறதா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 விவசாயி சொல்லிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கு உங்களுக்கு தான் அப்படின்னு.
1: இது வந்து நாற்று தயாரிக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொடுக்குறீங்க, ஒரு சென்ட்டுக்கு ஒரு லிட்டர்.
0: ஆமாம், இதை கொடுத்துட்டு நீங்கள் நாற்றை கொஞ்சம் இது பண்ண பிறகு 7 நாள் ஒரு வாட்டி மேலே ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா இலைப்பேன் வர்றதெல்லாம் தடுக்க வர்றதுக்கு அது வந்து 1 லிட்டர் கரைச்சலுக்கு 20-30 லிட்டர் வரைக்கும் தண்ணி கலக்கலாம். கலந்து நல்லா வடிகட்டி ஸ்ப்ரேயரில் ஊற்றி அடிக்க வேண்டியதுதான் இது. அடுத்தது வந்து நீங்கள் கடைசியாக நீங்கள் பறிக்கிறவங்க சில பேர் வந்து 15 நாள் பறிப்பாங்க, 20 நாள் பறிப்பாங்க, 30 நாள் பறிப்பாங்க. பறிக்கிறதுக்கு முதல் நாள் இந்த கரைசலை இதே மாதிரி 1 லிட்டர் கரைசலுக்கு 20-30 லிட்டர் வரைக்கும் தண்ணி கலந்து வடிகட்டி நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அது இன்னும் நல்லா திடகாத்திரமாக போய் அந்த நாற்று போனதுமே உங்களுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா சிம்பு வடிக்கும் இதாக இருக்கும். இப்போ நாத்தாங்கால் முடிஞ்சிருச்சு, நடவு வயல் அப்படின்னா 1 ஏக்கருக்கு வந்து 20-30 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த கடைசி சேடு ஓட்டுவான்னு சொல்லுவாங்க, உழவு ஓட்டுவாங்க, அப்போ என்ன செய்யறது அதுக்கு முன்னாடி தெளிச்சுட்டு உழவு ஓட்டிட்டு இதை நடவு போட வேண்டியது. நடவு போட்டுட்டு 20 நாள் கழிச்சு மறுபடியும் களை எடுப்பீங்க. அப்போ ஒரு வாட்டி என்ன செய்யறது தண்ணியில தான் கொடுக்குற மாதிரி இருக்கும்,
1: மடையில தண்ணி இல்லை.
0: ஆமா, அது 20-30 லிட்டர். அதுலேருந்து இன்னொரு 20 நாள் கழிச்சு 20-30 லிட்டர் கொடுத்தா போதுமானது. இதே மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரசாயன உரத்தை சுத்தமாவே அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: இயற்கை இடுபொருள் வேற எதுவுமே தேவையில்லை,
0: எதுவுமே தேவை. எல்லா கரைசலும் ஒரே இதில் கொண்டு வந்துட்டேன்.
1: பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து 5 இலை கரைசல் சொல்றாங்க,
0: எதுவுமே வேண்டியில்ல. இதை ஒண்ணு இது பண்ணாலே போதும். இதுல கோமியம் இருக்கு, சாணம் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய முட்டை வந்து அந்த ரெண்டுத்துக்கும் உணவா தான் கொடுக்குறேன். முட்டைங்கிறது உணவு, அதுக்கு நல்லா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதா ஒர்க் அவுட் ஆகும், நல்லா இதாகும். அதுதான் நீங்க ஃபங்கிசைடு வந்துச்சுன்னா கூட இதை தான் அடிக்கணும், பெஸ்டிசைடு வந்தாலும் இதான் அடிக்கணும், பயிர் வளர்ச்சி குண்டியா இருந்தாலும் இதான் அடிக்கணும். அடுத்து சிம்பு வளரலையா, இது நீங்க அடியில் கொடுத்துட்டீங்கன்னா சிம்பு பக்காவாக வரும், ஒவ்வொரு சிம்பிளையும் கதிர் வரும். அதற்கு வந்து எங்களுடைய விவசாயி ஒருத்தர் திருக்காட்டுப்பள்ளியில் தனபாலன் ஒருத்தர் இந்த வருஷம் 39 மூட்டை எடுத்திருக்காரு, 1 ஏக்கரில் 60 கிலோ மூட்டையில். அவர் இதில் வந்து ஒரு அதிசயம் என்னன்னா எல்லா தூருலையும் கதிர் வந்தது. கதிர் எப்படின்னா நல்லா வாலிப்பாக வந்துச்சு, அது அவரே சொல்லியிருக்காரு. இன்னொரு விவசாயி அவர் பேர் முருகேசன், அவர் வந்து திருவிடை மருதூர், அவர் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 3000 கிலோ எடுத்திருக்காரு மகசூல். இது அணியில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜமணிக்கன்னு ஒரு விவசாயி வெங்காயத்துல வந்து 1.5 டன் கூடுதல் எடுத்திருக்காரு.
1: வெங்காயத்துக்கு இது கொடுக்கலாம்,
0: சூப்பரா
1: எல்லா பயிருக்கும்,
0: எல்லா பயிருக்கும் அட்டகாசமா கொடுக்கலாம், அருமையா இருக்கும், நல்லா வேலை செய்யும். இப்போதைக்கு ஈரோடு மாவட்டத்தில் என்னுடைய இது நல்லா வேலை செய்யுது. என்ன காரணம்னா அவங்க மஞ்சள் அதிகமாக சாவடி பண்றாங்க. மஞ்சளுக்கு கொடுக்குறப்ப மஞ்சளுடைய இது திரச்சியா நல்லா கலரா வருது, வெயிட் கூடுதலா இருக்கு. அதுமாரி அவங்க தென்னம்பிள்ளைக்கும் யூஸ் பண்ணுறாங்க, வாழைக்கும் யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் காய்கறிகள்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விவசாயிகள் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. சிலது பேர் தான் சந்தேகம் கேட்பாங்க எப்படி பண்ணுறது என்னங்கிறது. பாக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க உங்களது நல்லா இருக்கு,
1: ரொம்ப எளிமையான ஒரு முறையாக தான் இருக்கு.
0: ஆமாம்,
1: உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. ஏன்னா சத்யமூர்த்தி அவர் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய உயிர் கரைசல் பற்றி ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்தாரு, இப்போ உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன்.
0: என்னுடைய பெயர் சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகங்கள் பகுதியில் வசிக்கிறேன். அதாவது பிஎஸ்சி வந்து 1 வருஷம்தான் படித்து முடித்தேன். எங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் கடைக்கு வந்துட்டேன்.
1: என்ன கடை வச்சிருக்கேன்? மளிகை கடை.
0: ஆமாம், எனக்கு வந்து மளிகை கடையில் வந்து மத்தியானம் 1:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு, கடை பூட்டிடுவோம். அந்த நேரங்களில் தான் நான் இந்த மாதிரி இந்த உயிர் கரைசல்
1: ஆராய்ச்சியெல்லாம் செய்யறது
0: ஈடுபட்டு.
1: ஆராய்ச்சி செய்யணும்னு எப்படி ஆர்வம் வந்ததுங்க? ஏன்னா விவசாயத்துக்கு எப்படி ஈடுபட்டீங்க? ஏன்னா மளிகை கடை வச்சிருக்கீங்க, அதுலேயே முழு நேரம் வேலை இருக்கும்.
0: முதல்ல நம்மாழ்வர் எங்கள் ஊருக்கு வந்து என்னை வந்து பார்க்கணுன்னாரு. அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை பார்க்கணுமா, நானே போய் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கல்யாண மண்டபத்தில் இருந்தார், போய் பார்த்தேன். அவர் வந்து நிறைய எனக்கு அட்வைஸ் சொன்னார், அதன்படி தான் நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நான் வந்திருக்கேன். இன்னொன்று, இந்த திருச்சி வானொலி நிலையத்துக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே நான் அதை பெருமையாக கருதுறேன். ஏன்னா இந்த உயிர் கரைசலில் முத கண்டுபிடிக்கப்பட்டு அதை நான் ஆய்வுக்கு அனுப்புறப்ப அதில் வந்து நைட்ரஜன் வந்து 64 இருந்துச்சு, பாஸ்பரஸ் வந்து வெறும் 0.08 தான் இருந்துச்சு, பொட்டாஸ் வந்து 68 இருந்துச்சு, 0.68 இருந்துச்சு. இதில் என்னன்னா பாஸ்பரஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப யோசனை பண்ணிட்டு இருக்குல்ல, ரொம்ப நாள் நான் அதை வந்து அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு யோசனை வந்தது, 30 வருடங்களுக்கு முன்னாடி திருச்சி வானொலி நிலையத்தில் பணிபுரிஞ்ச துகுளி சுப்பிரமணியன் அப்படிங்கிறோடைய புக்கை வந்து நான் லைப்ரரியில் படிச்சுட்டு இருப்பேன். அந்த இது எனக்கு கிளிக் ஆனிச்சு.
1: செய்தி கதிர் அப்படின்னு அந்த வானொலி சங்கத்தில் ஒன்று போடுவாங்க.
0: ஆமாம், அது சின்ன புக்காக தான் இருக்கும். அதில் வந்து ஒரு கேழ்வரகின் மகத்துவம் அப்படின்னு ஒரு கட்டுரை போட்டிருந்தார். அதில் என்ன போட்டிருக்காருன்னா கேழ்வரகை சாப்பிட்டீங்கன்னா கால்சியம் நிறையா இருக்கும், அதோடு இல்லாமல் அதில் வந்து பாஸ்பரஸும் நிறையா இருக்குது, பொட்டாஸும் நிறையா இருக்குது அப்படின்னாரு. எப்போதுமே கால்சியம் எங்கே இருக்கோ அங்கே பாஸ்பரஸும் இருக்கும், பொட்டாஸும் இருக்கும் நிச்சயமாக அப்படின்னு அந்த ஒரு கருத்து மட்டும் தான்.
1: அப்புறம் முட்டையும்
0: அது அது அந்த கருத்தை எடுத்த பிறகு தான் ஆகா நம்ம முட்டையோட ஓட்டை தூக்கி வெளியில் போட்டு தப்பு, முட்டை ஓட்டில் கால்சியம் இருக்குது, அப்போ எந்த இடத்துல கால்சியம் இருக்கோ அங்கே பாஸ்பரஸும் இருக்கும் பொட்டாசும் இருக்கும்னு துகுளி சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு.
1: அங்கே பொறி தட்டிருச்சு.
0: ஆமாம், ஏன் நம்ம இந்த முட்டை ஓட வெளியில் போட்டதை நம்ம உள்ளே போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முட்டையை ஓடையும் அதில் நுணுக்கி போட்டேன். அதை வந்து நான் ஆய்வுக்கு அனுப்பினேன். 1.5 மாதம் கழித்து ரிசல்ட் வந்தது. பயங்கர ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நைட்ரஜன் வந்து 64 63 1 குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல. ஆனால் பாஸ்பரஸ் எப்படின்னா வெறும் 0.08 இருந்தது, 0.51 மாறினது, கிட்டத்தட்ட

0: ஒரு 43% கூட. அவர் சொன்ன மாதிரி பொட்டாசும் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த பொட்டாசு வந்து 0.68 இருந்தது 0.87 இருந்துச்சு, 19% கூட. ஸோ அவர் சொன்னது அனைத்தும் உண்மை. அப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு அனுபவத்தின் மூலமா அவர் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நான் வந்து அவரை நான் ரொம்ப மதிக்கணும்.
1: அவர் எழுதின சின்ன ஒரு விஷயம் வந்து மாற்றத்தை,
0: அவர் வந்து ஒரு கேழ்வரகு பத்தி தான் எழுந்தாரு, அது வந்து இந்த அளவுக்கு உயிர் கரைசலை இது பண்றதுக்கு பெரிய அளவுல ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு அது ஒரு பெரிய இதாக இருந்திருக்கு.
1: நிச்சயமாக.
0: ஆமா,
2: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமருகல் டி சத்யமூர்த்தி அவர்களின் உயிர் கரைசல் குறித்த தகவல்களை.
3: அக்கா இந்த இரு வாரேன். ஏ எங்க போற? அதான் பிரேக் விட்டாங்கல்ல.
4: ஆமா, இது 3 மணி நேரம் சினிமா பாரு, அரை மணி நேரம் உனக்கு பிரேக் கொடுக்க, இது ரேடியோ நிகழ்ச்சி விட்டா இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிடும், பாத்துக்கோ.
1: எப்ப விவசாயத்துக்கு வந்தீங்க? இயற்கை விவசாயம் தானே ஆரம்பிக்கும் போதே? இயற்கை விவசாயம்
0: முதல்ல வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தான் இது பண்ணிட்டு.
1: எந்த ஆண்டு விவசாயம் பண்ணீங்க?
0: அது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு நம்மாழ்வாரை பார்த்த பிறகு எல்லாமே நான் இது பண்ணேன்.
1: எவ்வளவு பரப்பளவுல விவசாயம் பண்ணிட்டு?
0: 5 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஆரம்பத்துல இருந்து 5 ஏக்கர்.
0: ஆரம்பத்துல எல்லாம் நான் வந்து முதல்ல அமுத கரைசல் அடிச்சேன், அப்புறம் பஞ்சகாவியை யூஸ் பண்ணேன், இதை அடுத்து ஜீவாமிரதம் யூஸ் பண்ணேன், மீன மிளமும் யூஸ் பண்ணிருக்கேன், முட்டை மிளகுன்னு சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே அடித்தும் எனக்கு அது திருப்தியாக இல்லை. திருப்தியாக இல்லாத இன்னொன்று, காசு கூட போகுது. ஒரு தற்சார்பு உள்ள விவசாயி வந்து காசே செலவு பண்ணக்கூடாது,
1: இடுபொருள் செலவை குறைக்கணும்,
0: சுத்தமாகவே குறைக்கணும்,
1: பூஜ்ஜியமாக்கணும்.
0: ஆமாம், பூஜ்ஜியமாக்கணும், 0% அப்படிங்கிறது எனக்கு அந்த அப்பயே நோக்கம் வந்துருச்சு. அதே வந்து எல்லாம் ஒரே கரைசலில் கொண்டு வரணும், பலவித கரைசலுக்கு போறாங்க, எல்லாத்தையும் ஒரு கரைசல் நம்ம கொண்டு வரணும்.
1: அப்பதான் இந்த ஆராய்ச்சி தொடங்கும்.
0: ஆமா,
1: எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சுங்க?
0: 3 வருஷம் ஆயிடுச்சு சார். நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஆனா அந்த தோல்வியின் மூலமாக நிறைய அனுபவம்.
1: 3 ஆண்டுகள் வந்து ரொம்ப குறைவான காலம் தாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கரைசலை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை வந்து இவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்கன்னும் போது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். நீங்க வந்து திருமருகல், ஒரு சின்ன கிராமம் திருமருகல்ன்றது நாகப்பட்டினம் மாவட்டத்துல, அந்த திருமருகல்ல சியாத்தமங்கை அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் நீங்க வந்து இந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது வந்து இவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்.
0: அதுக்கு வந்து நான் எட்வின் சார் தான், நான் அதுக்கு வந்து இது பண்ணணும். அவர் தான்
1: பசுமை எட்வின்.
0: ஆமா, அவர்கிட்ட நான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், நான் புதுசா ஒரு கரைசல் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை பத்தி நீங்க பேட்டி எடுக்கணும் அப்படின்னு. கடைசியா அவர் 2 வருஷம் கழிச்சா வந்தாரு, வந்து பார்த்துட்டு அவர் இது பண்ணாமே அவருக்கு பெரிய ஆச்சரியமா போயிட்டு, அவர் தான் ப்ரொமோட் பண்ணாரு. அவருக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சிருக்கேன்.
1: இப்ப 5 ஏக்கர்ல என்ன பாரம்பரிய நெல் ரகம் நீங்க வந்து சாகுபடி
0: தான் நான் பண்ணிட்டு வர்றேன்?
1: தூயமல்லி.
0: ஆமா, எனக்கு பேரே வந்து தூயமல்லி சத்தியமூர்த்தி தான் பேரு.
1: ஓ,
0: நான் இதற்காக நான் நெல் ஜெயராமன் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் ஒருங்கிணைஞ்ச தஞ்சை மாவட்டத்தில் தூயமல்லியை முத முத பரவலாக்கம் பண்ணது நான் தான்.
1: எந்த ஆண்டுங்க அது?
0: அதான் சொல்றேன், 25 வருஷம் இருக்கும் அந்த இது. ஆமா, அப்பவே ஆரம்பிச்சது.
1: அதனாலதான் நம்மாழ்வாரையா உங்களை கூப்பிட்டு பேசி.
0: ஆமா, அவர் கையாலதான் நான் வாங்கினேன் அந்த 2 கிலோ இதெல்லாம் கொடுத்தாரு
1: முதல்ல அவர்கிட்ட வாங்குறீங்க?
0: ஆமா, 2 கிலோ விரையில கொடுத்து எனக்கு இது விதையா தான் கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் விதை எடுத்துக்கலாமான், நீ ஒரு 30 கிலோ எடுத்துக்கோ, பாக்கி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரு. அதே மாதிரி கொடுத்தேன். அன்னைக்கு வந்து இந்த தூயமல்லி வந்து அந்த அளவுக்கு
1: பரவாயில்ல தெரியல,
0: பரவலாக்கம் இல்ல. அப்ப வந்து மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவுனி தான் இருந்துச்சு. தூயமல்லி இப்ப வந்து
1: மதிய உணவுக்கு ஏற்ற ஒரு அரிசி ரகம் ஆயிடுச்சு.
0: ஆமா,
1: ஒரே போகம் தானா உங்களுக்கு?
0: ஒரே போகம் தான், ஆற்று பாசனம் தான் எனக்கு. கிணற்று பாசனமோ இல்ல போர்வெல் எதுவுமே
1: போர் கிடையாது. கடைமடை பகுதியில வேற இருக்கீங்க.
0: ஆமா, உப்பு தண்ணி தான் வரும். பக்கத்துல எங்களுக்கு கடல் இருக்கிறதுனால உப்பு தண்ணி தான் எங்களுக்கு வருது.
1: ஆமா, அதனால இந்த ஒரே ரகத்தை தான் கடந்த 25 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல மாத்தி மாத்தி பண்ணுவீங்களா?
0: அதாவது என்ன செய்வோம், எங்க வீட்டுக்கு தேவையானதுக்கு மட்டும் ஒரு 2 ஏக்கருக்கு மட்டும் போட்டுக்குவோம், பாக்கி 3 ஏக்கர்லாம் வந்து இன்னொரு கணக்கு அந்த IR20 இருக்குல்ல அதை போடுவோம். இப்ப இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம், எல்லாத்துக்குமே தூய்மையிலேயே போட்டோம்.
1: முழுமையா இயற்கையா?
0: எல்லாமே இயற்கை தான், முழுமையா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
1: ஓ, அந்த 3 ஏக்கர் 5020 போட்டதும் இயற்கை முறையில பண்ணுவீங்க?
0: இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த உயிர் கரைசல அப்ளை பண்ணது 5020 தான். அந்த கிரீன் வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சு. என்னுடைய சொன்ன ஒரு மகத்துவம் எப்படின்னா, ஒரு தடவை நீங்க வந்து இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இது நீங்க ஆர்வஸ் பண்ற வரைக்கும் இந்த கடைசி வரைக்கும் இந்த பச்சையம் அப்படியே இருக்கும். இது வந்து இந்த பச்சையத்தை நிலைநிறுத்துறது வந்து நான் கண்டுபிடிக்கல, ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் நினைக்கணும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆர்கானிக் லிக்விட்லயும் இது மாதிரி உங்களுக்கு நீடித்து நினைச்சி தடைசத்து இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடிய யூரியாவிலையும் அது கிடையவே கிடையாது. அதுவும் 24 முட்டை நீங்க அடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி நீங்க பஞ்சகாவியா இருந்தாலும் சரி, மீன் அமலாலும் சரி, 24 கழிச்சு அடிச்சே ஆகணும். இது அப்படி கிடையாது, ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கிரீனிஷ் கடைசி வரைக்கும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா எங்க இதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிக்கல்ல கேவிக்கில என்னதை வந்து பரிசோதனை பண்ணாங்க. அவங்க வந்து சென்ற வருடம் டாக்டர் கண்ணன் தான் அதை எனக்கு இது பண்ணாரு. 114 வயசு உள்ளது. அதில் வந்து ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க, எப்படின்னா ஒரு 33 சென்ட்டுக்கு மட்டும் என்னை அப்ளை பண்ண சொன்னாங்க. 10 லிட்டர் கீழே கொடுத்தேன். எப்போனா நடவு நட்டி ஒரு 15 நாள் கழிச்சு களை எடுத்தாங்க. களை எடுத்த பிறகு என்னது கொடுத்தாங்க, யூரியா அடிக்கணுமான்னு கேட்டார். எதுவுமே அடிக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், மருந்து அடிக்க வேணாம்.

0: கரெக்டாக அவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த இதை கொடுத்துட்டு மூணாம் நாள் பச்சை வந்துச்சு. ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், எவ்வளோ நல்லா பச்சை கட்டி இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு அப்படின்னு. அதற்கு பிறகு அவர் வந்து மாசம் மாசம் ஃபோன் பண்ணுவார், இந்த பச்சை போகவே மாட்டேங்குது போக மாட்டேங்குதுன்னு. கடைசியாக அவர் ஆர்வஸ் பண்ணது வந்து 110 நாள் 120 நாள் தான் ஆர்வஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. பச்சையை வந்து நீடித்து நினைச்சி இருக்கிற காரணத்தினால அவருக்கு வந்து அதை லேட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் மற்ற அவங்க இதில் எடுத்த மகசூலை விட 10 கிலோ அந்த 33 சென்ட்ல கூடுதலாகவும் இருந்துச்சு. இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னா, மற்ற எல்லாத்துலேயும் புகையனுடைய தாக்கத்தினுடைய அறிகுறி எல்லாம் தெரிஞ்சிச்சு, என்னதில் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, இது யூரியாவுக்கு மாற்றாக கூட நிச்சயமாக பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்கு, ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும், நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த பச்சை அப்படின்னாங்க. அது இன்னைய வரைக்கும் நிறைய பேர் விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த கத்திரி செடியில வந்து இந்த பச்சை போகவே மாட்டேங்குறாங்க. பருத்தியில அதுமாரி ஒரு வாட்டி அடிச்சவங்களாம் இருக்காங்க பருத்தியில, அவங்களுக்கு இந்த பச்சை கடைசி வரைக்கும் போகல அப்படியே இருக்குங்கிறாங்க.
1: பயிரோட வளர்ச்சியை பொறுத்து ஒன்னு ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா வந்து மண்ணிலே
0: கொடுக்கலாம், தண்ணியிலே கொடுக்கலாம், ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது.
1: ஆனா இன்னொரு விஷயம் நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, நான் அந்த ஆய்வுக்கு அனுப்புனேன், அதுல வந்து தழைச்சத்து இவ்வளவு இருக்கு, பாஸ்பரஸ் இவ்வளவு இருக்குன்னா சொன்னாங்கன்னு சொல்றீங்க, இது எங்க நீங்க ஆய்வு அனுப்புவீங்க எப்படிங்க?
0: நான் வந்து கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்துல நம்மாழ்வர் இது தனியா இருக்கு,
1: ஆராய்ச்சி மையம்
0: இருக்கு, வேளாண் ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று இருக்கு, அதுலதான் நான் கொடுத்து அனுப்புனேன். அவங்களே இதை வந்து ஒரு 2-3 வாட்டி ரீஅனலைஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு. என்ன காரணம்னா, பஞ்சகாவியோட பல மடங்கு கூடுதலாக இருந்துச்சு. இப்போ உதாரணத்து பஞ்சகாவியாவுக்கும் எனக்கும் இப்படி வித்தியாசம்னா, ஆர்கானிக் கார்பன் அங்கே வந்து 0.78 இருந்துச்சு, எனக்கு வந்து 5.63 இருந்துச்சு. நைட்ரஜன் வந்து 0.03 பஞ்சகாவியால, எனக்கு 0.63. அதுமாரி ஒவ்வொருதும் கூடுதலாக இருந்தோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு 3 தடவை
1: கலந்தார் சத்தியமூர்த்தி அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சா?
0: வரதான செய்யும் யாராக இருந்தாலும். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 3 தடவை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிப்போர்ட் அனுப்புனாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க, இது ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்கும், நாங்கள் பார்த்தா ஆர்கானிக் லிக்விட்ல இது கொஞ்சம் ஹையஸ்டாகவே இருக்கு எல்லாமே. இன்னொன்று இதில் சிஎன் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க, கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ 9:1. இது வரைக்கும் எந்த ஆர்கானிக் லிக்விடும் இந்த 9:1 கிடையாது, 6க்கு மேலே போகவே இல்லை. இதனுடைய இது என்னன்னா, இந்த சிஎன் ரேஷியோ இருந்துச்சுன்னா பூ நிறைய பூக்கும், ஒரு பூ கூட கீழே உதிராது, எல்லாமே காய் கனிகளாக உருவாக்கும்.
1: அப்ப மாமரத்துக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாம்,
0: நிச்சயமா பயன்படுத்தலாம். பூ பூக்கலைன்னா இதை நீங்க அடிச்சீங்கன்னா உடனே பூ பூக்கும்,
1: ஸ்ப்ரே பண்ணுவோம்,
0: கீழே கொடுக்கலாம்.
1: பொதுவா நீங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரேக்கு 1 லிட்டர் இந்த உயிர் கரைசல்னா 20 லிட்டர்
0: 30 லிட்டர் வரைக்கும் கலக்கலாம்
1: வடிக்க.

0: வாங்கிட்டு போயிருக்காங்க, மீன் எம்பளத்தை அதிகமாக அடிச்சிட்டேன், அது கருகிட்டு என்ன செய்யலாம்னா உடனே என்னோடய உயிர் கரைசல் அப்ளை பண்ணுங்கள் அப்படிமா. என் உயிர் கரைசல் நானே கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணிட்டு ரெண்டு நாளே தெரிஞ்சிருச்சு.
1: ஆனால் ஒரே வகையான ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தையே பண்ணிட்டு இருக்கீங்களே.
0: சும்மா ஒரு 15 சென்டில் கருப்பு கவனி போட்டிருந்தேன், எனக்கு என்னமோ அவர் கையால் வாங்கிட்டோம், அவார்டும் வாங்கியாச்சு.
1: நம்மாழ்வார் கொடுத்ததுனால அதையே நம்ம பயன்படுத்தணும்.
0: அவர் இது கொடுத்துட்டாரு, ஏன் நம்ம மாத்தி இது பண்ணுவானே?
1: விற்பனையெல்லாம் எப்படிங்க? விற்பனையெல்லாம் வந்து மதிப்பு கூட்டி விற்பனையா?
0: மதிப்பு கூட்டி தான் விற்கிறோம்,
1: அரிசி
0: அரிசியா தான் விற்கிறோம்.
1: இப்ப விதை நெல்லும் கொடுக்கறது உண்டு நீங்க?
0: ஆமா, விதை நெல்லும் கொடுக்குறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. யோசிச்சு செய்யறதுன்றது ஒரு வித்தியாசமான முயற்சி தான். ஆனா வந்து இந்த சாணம் கோமியன்றது எல்லாருமே கலப்பாங்க, அது ஒரு அடிப்படை மாதிரி. அது சொல்யூஷனே சொல்லலாம்.
0: விவசாயி பாமர விவசாயிகள் தான், யாரும் படிச்சவங்க சில பேர் இருக்க மாட்டாங்க. ஏதோ 1-2 பேர் படித்தவங்க நல்லா இருப்பாங்க, பாக்கி எல்லாருமே பாமர விவசாயிகள். அவங்களுக்கு புரியும்படி மிக சுலபமாக எளிமையான முறையில் தயார் பண்ணணும்.
1: அதான் உங்களுடைய நோக்கம்.
0: ஆமாம். இன்னொன்று, அதை தயார் பண்ணுறதை வந்து அவங்க ஈஸியாக பயன்படுத்தணும். தயார் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணும், பயன்படுத்துறதும் ஈஸியாக இருக்கணும். எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, ஒரு தடவை வந்து இது போல கரங்க ரோஜாப்பூ செடிக்குன்னா கூடுதலாக தண்ணி கலக்கலாமாங்க, அதெல்லாம் இதில் அதெல்லாம் கிடையாது,
1: ஒன்றுமே கிடையாது.
0: 1 லிட்டர்
1: ரொம்ப எளிமை,
0: 20-30 லிட்டர் தண்ணி கலந்துக்க வேண்டியதான். இல்லை கீழே கொடுக்குறதா இருந்தால் கீழே இந்த 20 லிட்டர் நீங்கள் பாசனத்தில் கொடுத்துருவோம்.
1: 10 லிட்டர் கோமையும், 2 முட்டை, 10 கிலோ சாணம், 30 லிட்டர்
0: டப்பா
1: முடிஞ்சு போச்சு.
0: போதும், ஒரு குச்சி ஒன்று
1: குச்சி, இது இருந்தால் போதும், உயிர் கரைசல் தயார் பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சி சத்யமூர்த்தி ஐயா. திருமருகல்லேருந்து இங்கே வந்து நிலையத்தில் உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க. இன்னும் இந்த உயிர் கரைசல் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, திருமருகல் தி சத்யமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண் 94-43-6-9-63. இது வந்து சத்யமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை, 94-43-6-9-63. இப்ப வேற ஏதேனும் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கா?
0: இல்ல சார்,
1: போதும்
0: போதும். இதற்கு மேல யாராவது இதையே நீங்க டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா போகட்டும்.
1: சர்வரோக நிவாரணி.
0: ஆமா, இது மாதிரி பாலிகிரஸ்ட்ங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி தான், பல்முனை நிவாரணின்னு சொல்லுவாங்க. அதை
1: பல்முனை நிவாரணி,
0: பல்முனை நிவாரணி. நம்ம உயிர் சக்தியை பயன்படுத்தினாலும் அது வேண்டாம், உயிர் கரைசல் பேர் வச்சு, உயிர் கரைசல் பேர் வச்சேன்.
1: ரொம்ப நன்றிங்கய்யா,
0: மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, நன்றி.
2: நீ சொல்லும் போது கூட நான் நம்பலக்கா.
3: நீ என்னைக்கு என்ன நம்பி இருக்க?
2: ஒரே மருந்து எப்படி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகும்னு நினைச்ச. இப்ப புரியுது திருமருகல் டி சத்யமூர்த்தி அவங்களுக்கு ஏன் நெல் ஜெயராமன் அவார்டு கொடுத்தாங்கன்னு.
3: பின்ன நம்மாழ்வார் வழி விவசாயினா சும்மாவா?
2: ஏங்கா, நீ எனக்கு என்ன கொடுப்ப?
3: உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரே மருந்துல தீர்வு தானே கேட்ட?
2: ஆமா, இருக்கா?
3: இந்தா.
2: என்னது, எலி மருந்தா?
4: கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
5: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது உயிர் கரைசல் தயாரிப்பு, திருமருகல் டி சத்யமூர்த்தி அவர்களின் அனுபவ பகிர்வுகள். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: இனி அறிவிப்புகள். கரூர் பண்டிதகாரன்புதூரில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையம் சார்பில் நாளை எல்நினோ மற்றும் கால்நடை வளர்ப்பில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் கால்நடை பண்ணையாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் 73 390 57 0 73 என் மீண்டும் ஒருமுறை 73 390 57 0 73 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையமும் அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளி பண்பலை இணைந்து எல்நினோ காலங்களில் எருமை மாடுகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை என்ற தலைப்பில் வானொலி பண்ணைப்பள்ளியை நடத்தவிருக்கிறது. இதில் 13 வார வானொலி வகுப்பும் ஒரு நாள் பயிற்சி பட்டறையும் நடைபெறும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளோர் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்பயிற்சியில் பங்கேற்போருக்கு பயிற்சி கையேடு, சான்றிதழ் நிபுணர்களிடமிருந்து நேரடி பயிற்சி போன்றவை வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 0427 என்ற முன்னிணைப்போடு 241 0408 என் மீண்டும் ஒருமுறை 0427 241 0408 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நிறைவு பெற்றது உழவர் உலகம். நேர்கள் என கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 10,000 பள்ளிகளில் தூய்மை பணிகளுக்காக 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்தார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி, கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி, நவீன மிதிவண்டி, பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். தவைக்க அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறினார். தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்று அவர் வினா எழுப்பினார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்ச்சியாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,500 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் தொடர்பான அறிவிப்புகள் இல்லை என்றார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். வேளாண் நிதிநிலை அறிக்கை

பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும். சட்டப்பேரவையில் மீன்வளத்துறை மானிய கோரிக்கையின் போது மீனவர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பற்றிய பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்பிடி தடை காலத்திற்கு நிவாரணத் தொகையாக 7000 ரூபாய் உயர்த்தப்பட்டதன் மூலம் 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளம் அமைப்பது தொடர்பாக விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் எனவும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு 7 ஆண்டுகளுக்கு முன்பு ரத்து செய்யப்பட்ட பின்னர் அங்கு வசிக்கும் மக்கள் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம், தொழில் முனைவு, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் விரிவடைந்து புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாக சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு பின்னர் நிறைவேறியது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. மக்களவையில் வங்கியாளர் சாட்சிய மசோதா 2026 இன்று நிறைவேற்றப்பட்டது. சைபர் தாக்குதல், இணையதள குற்றங்கள், டிஜிட்டல் போதை போன்றவற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க மின்னணு தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட ஆன்லைன் செயல்பாடுகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகளுக்கு இந்த சட்டம் வகை செய்கிறது. திரைப்படங்கள் முறைகேடாக இணையதளத்தில் வெளியாவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், அங்கீகரிக்கப்படாத ஊடகம் போன்றவற்றின் மூலம் திரைப்படங்கள் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்கப்பட வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கையை டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்வதற்காக வழக்கினை வரும் 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை வரும் 10ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படுவதையொட்டி அரியலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி உத்தரவிட்டுள்ளார். அதற்கு பதிலாக வரும் 22ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் பள்ளிகள் மற்றும் காலனி நிறுவனங்களில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை 4 மணி நிலவரப்படி 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 74.55 அடியாகும். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவச் சப்பர பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெறும். தென்கொரிய அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஈஷா ராணி, வேலி ஷெட்டி, தன்வி ஷர்மா, அஸ்மிதா சாலிகா, அன்மோல் கார்ப் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர்.

இசை பலருக்கு விருந்து, சிலருக்கு மருந்து. துன்பம் இயற்கையினாலும் அந்த துன்பத்தை போக்குறதுக்கு இயற்கையை நமக்கு கொடுத்த அருமையான பரிசு தான் இசை. இனிய இசையில் அமைந்த பாடல்களை நேர்கள் அவங்க விருப்பமா 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து கேட்டு ரசிக்கிற இந்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பை

0: 32 நிமிடம் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: இனிமையான பாடல்களை இரவு நேரத்தில் தந்து இசையால் வருடிக் கொண்டிருக்கும் நமது 102.1 நம் நிலையத்தில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் குசூர் தமிழ் தொடர்ந்து கணேசன் சார். சார் நல்லா இருக்கா சார்?
0: நன்றிங்க, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க கணேசன் ஐயா?
1: நலமா இருக்கு சார். நம்ம பண்பலோட பயணிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும் சார்.
0: பண்பலை போலவே நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கீங்க, தொடர்ந்து அதே மாதிரி இருங்க. இப்ப என்ன பாடல் வேணும் இந்த நிகழ்ச்சியில
1: சார்? எனக்கு இந்த உயிரோட உஷா படத்துல இருந்து இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாலோ அப்படிங்கிற பாடல் வந்து அனைத்து அன்புள்ள காண்டி வழங்கும் சார். வாய்ப்பு நன்றிங்க சார்.
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாம்.

0: 8:37 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இறிவு நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இனிப்பில் வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். நீங்கள் வானொலியுடைய ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லை கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, எல்லாருக்கும் தெளிவாக கேட்கணும்ல.
1: சரிண்ணா. இது தங்கமகன் படத்துல இருந்து ஒரு பூ மாலை அந்த பாட்டு இருக்குங்களே,
0: பூமாலை ஒரு பாவையானதோ தானே,
1: பாவையானது அந்த பாட்டு. எங்க அக்காவும் எங்க அண்ணியும் இரவு வேலையை பாக்குறாங்க.
0: சரி, நீங்க வந்து அவங்களுக்காக சேர்த்து பாட்டு கேட்கலான்னு வந்துட்டீங்க
1: அப்படிதானே? ஆமா, அவங்களுக்காக. பகல்ல வந்து நான் வேலை செஞ்சு கேட்டுட்டே இருப்பேன், எப்போ அவங்க வந்து இரவுல கேட்டுட்டே இருப்பாங்க.
0: சிறப்பா வேலையை வந்து பிரிச்சுக்கிறீங்க. நாங்க பகல் வேலை பார்த்தா நீங்க இரவு வேலை
1: பாருங்க.
0: உங்க பேரை நீங்க சொல்லவே இல்லையே, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்ட்டு?
1: வயநாட்டுல இருந்து கவிதா பேசுறேன்.
0: சரிங்கம்மா, சரிம்மா. சிறப்பு பாட கேட்டுட்டே எல்லாரும் சிறப்பா வேலைகளையும் பாருங்க. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வருது.

0: பார்த்து பாடுமா,
1: இதை பார்க்க பார்க்க புதுமை, இதை

0: நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில்
1: ரெயின்போ பண்பலை நேர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் அன்புதனபாலன். நாளை காலை 9 மணி அளவில் நேர் அலையில் உங்களது பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விடையளிக்க உள்ளேன். அதில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகட்டும், அதர்வைஸ் ஃபிட்னஸ் ஆர் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பிசியோதெரபி மருத்துவம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க உள்ளேன். நீங்கள் பங்கேற்கலாம். உங்களை ஆவலுடன் சந்திக்க காத்திருக்கிறேன்.
0: இயன் முறை மருத்துவர் டாக்டர் அன்பு தனபால் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. திருச்சியின் முனைநிப்புக்கு 0431 உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 என்ற கட்சி எண்ணிலையும் கேட்கலாம்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு செய்யிடுமை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:46 இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: மலைக்கோட்டையின் மகத்தான வானொலிக்கும் அன்பு அறிவிப்பாருக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
2: சொல்வது
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கோலஞ்சிநாதன். நல்லா இருக்கீங்களா?
2: நன்றிங்க, நல்லா இருக்கும். நீங்க எப்படிங்க இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்குங்க ஐயா. நம்ம வானொலி நிகழ்ச்சி கேட்கும் போது எந்த விதமான சோகமும் இல்ல. இந்த நிகழ்ச்சி கேட்கும் போது
2: தொடர்ந்து அதே மாதிரி மகிழ்ச்சியாவே இருப்போம், வானொலியும் கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப என்ன பாடல் வேணுங்கய்யா?
3: எனக்கு வந்து எங்க ஊர் பக்கத்துல கங்கைகண்டபுரத்துல எடுத்த படம், நீங்கள் கேட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இரண்டு குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு துணையாக இந்த பாட்டுல வருவாங்க.
2: பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா,
3: இரண்டு வெள்ளை நிலா. அதே மாதிரி எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, அதற்காக இந்த பாட்டு நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும்.
2: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாங்கய்யா.

தந்தா சந்தான தந்தா தான தந்தா தான தந்தா சந்தான தந்தா தான தந்தா தான தந்தா தந்தான தந்தா தந்தான தந்தா தந்தா

0: 8:51 இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரும் இங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? எனக்கு தேவர்மான் படத்தை
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி சார் இனிப்பில் வந்ததுக்கு.

0: Wow. இரவு இசை அணிவு நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க
1: பேசுறீங்க? சரவணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சுஜாதா படத்துல இருந்து நீ வருவாய் என்னனு பாட்டு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி.

வச்சுக்கலாம். பங்கேற்க சுழி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 240 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பூஷணி கல்யாணராமன் அவர்களுடைய பாட்டு ஒலிபரப்பாக கேட்கலாம். டிவி ராமானுஜாச்சார்லு வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

0: Bulletin, the headlines once again. Parliament passes bill increasing the strength of Supreme Court judges to 37. Lok Sabha clears legislation giving legal recognition to digital banking records. Meta CEO Mark Zuckerberg apologizes to Government of India over child abuse material, deepfake content and platform lapses. Nation marks 7 years of abrogation of Articles 370 and 35A. Prime Minister Narendra Modi says constitutional changes ushered in development and empowerment in Jammu and Kashmir and Ladakh. New Delhi asks Islamabad to end bloodshed in Pakistan-occupied Jammu and Kashmir. And at Korea Masters Badminton Tournament, Tanvi Sharma and Anmol Kaur among 7 Indians to enter second round of women's singles. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை கொண்டாடப்படுவதையொட்டி டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி பங்கேற்ற நேர்காணலின் 2 பகுதியை நேயர்கள் இப்போது கேட்கலாம்.
4: ஸ்பெஷலாக வந்து இந்த சிசேரியன் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்கள கவனிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் வந்து டெலிவரி முடிஞ்ச ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஃபீடிங் கொடுத்து தான் ஆகணும், தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிசேரியன் அண்டர்கோ பண்ணுற மதர்ஸ் அந்த தாய்மார்கள் வந்து என்ன பண்ணணும், ஏன்னா பெற்றோருக்கும் அந்த நேரத்தில் தெரியாது உண்மையாக என்ன பண்ணுறது, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது.
5: சிசேரியன் பண்ண மதருக்கும் நார்மல் டெலிவரி பண்ண மதருக்கும் தாய்ப்பால் படி எந்த ஒரு டிஃபரன்ஸும் வராதுங்க ஜென்ரலி. சோ தாய்ப்பால் வந்து வித்தின் 1 ஆஃப் த பேபிஸ் பர்த் கொடுக்கணும், கோல்டன் அவர் ஃபீடிங்ன்றது WHO எல்லாருக்கும் வந்து ஒரு பரிந்துரையா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஃபாலோ பண்றாங்க, ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிசேரியன் பண்ண உடனே ஆன் த டேபிளே பீடியாட்ரிஷியன் கொண்டு வந்து பேபியை வந்து ஃபீடிங்க்கு அவங்களோட குழந்தையோட மார்பில் வந்து வச்சு அப்படியே தன்னால இயற்கையா ஆரம்பிக்கும். அந்த ஃபீடிங் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பால் வந்து ரொம்ப நாள் வந்து ஃபீட் ஆகுது, அதாவது அந்த ஃபீடிங் சைக்கிள் இன்னும் ப்ராப்பரா இருக்கு, அந்த பாண்டிங் வருதுன்றதுனால இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சில பேரால முடியாது, பேஷண்டோட நேச்சர் அந்த மாதிரி டைம்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோனர் மில்க் இருந்ததுன்னா டோனர் மில்க் கொடுக்கலாம், பெஸ்ட் அதுதான், ஏன்னா இன்னொரு ஹியூமனோட மில்க் தான் அது. அப்படி இல்லைன்ற பட்சத்துல கொஞ்சம் ஃபார்முலா கொடுத்துட்டு எப்பெல்லாம் முடியுதோ வந்து ஃபீடிங் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் நல்லா அவங்க ஆனதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வந்து அவங்க கொடுக்கலாம். ஆனா முக்கியமா பால சங்கல தான் கொடுக்கணும். பாட்டில்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தாய்ப்பால வந்து அதுக்கப்புறமா வந்து ரிஜெக்ட் பண்ணதான் ஆரம்பிப்பாங்க. சோ அதனால சங்கல கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: தாய்மார்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து குறைவுங்கிறது வந்து எந்த காலத்துல இருந்து ஆரம்பிக்குது, ஏன்னா காலேஜ் படிக்கும் போது அவங்க அவங்க உடம்புலயே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி பிள்ளைங்க வந்துதான் வந்து மதர்ஸ் ஆகுறாங்க, தாய்மார்கள் ஆகுறாங்க. அந்த கட்டத்துல வந்து அவங்க தங்க உடம்புலயே என்ன சத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா வந்து அவங்க உடனே வந்து ஒரு தாய் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது உடனடியாக அவங்க வந்து அந்த குழந்தைய கவனிக்கக்கூடிய ஒரு அந்த மனநிலையில இருக்க மாட்டாங்க. இதுல ரெண்டு விஷயம், ஒன்னு அவங்க உடம்ப பாத்துக்கிறது, அடுத்தது அவங்களுடைய மனநிலைய பாத்துக்கிறது. சோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
5: ஒரு பெண்ணோட உடல்நிலைங்கிறது அவங்க பிரெக்னன்சில தான் வந்து பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது நம்மளால மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு வாட்டி டெலிவரிக்கு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி இந்த டாக்டர் எப்ப பாக்குறாங்க அப்படின்னு, ஜென்ரலா கைனகாலஜிஸ்ட்ல டாக்டரையே திருப்பி அடுத்த டெலிவரிக்கு பாக்குறாங்க. இல்லனா ஒரு 50 மேல ஏதோ ஒரு பிரச்சனை, கர்ப்பப்பையில பிரச்சனை, பிளீடிங் வருது அப்படின்ற போது மட்டும் தான் பாக்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு 5-10% பேரை தவிர எல்லாருமே இதை தான் பண்றோம் அப்படிங்கறத நம்மளால மறுக்கவே முடியாது. பட் ஹெல்த்ங்கிறது ஒரு மாரத்தான், ஒரு நாள் விஷயம் கிடையாது, ஒரு 10 விஷயம் கிடையாது. ரெண்டு விதமா வந்து மக்களை பாக்குறேன். குறிப்பா வந்து இப்ப இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்ன பண்றாங்கன்னா டைமிங்க்கு சாப்பிடுறது கிடையாது, டைமிங்க்கு எதையுமே எடுக்கிறது கிடையாது. அவங்க நிறைய கேலரிஸ் கன்சியூம் பண்றாங்க, நிறைய சாப்பிடுறாங்க, ஆனா எதுவுமே ஊட்டச்சத்து நிறைந்தது அவங்க சாப்பிடுறதே கிடையாது. வெளியில டைமுக்கு சாப்பிடாம இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இது தவிர இல்லாம நிறைய பழக்கங்களுக்கு அட்மிட் ஆகிறது லேடிஸு உட்பட எல்லாருமே. இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. எல்லாமே பண்ணிட்டு உடல் பருமன் அவ்வளோ அதிகமா இருந்துட்டு டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும், எனக்கு தாய்ப்பால் இயற்கையா வரணும்னா வராது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து நாங்க பாக்குறோம். உட்கார்ந்துட்டே இருப்பாங்க ஆனா டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. இன்னொரு ஒருத்தவங்க வந்து நிஜமாவே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது ஊட்டச்சத்து ரொம்ப குறைவு, அவங்களால தேவையான வந்து விஷயங்கள் வந்து

0: சாப்பிட முடியறது இல்ல. இதுக்கு தான் கவர்மெண்ட் நிறையவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஸ்கீம் கொடுக்கற கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாவுமே எங்கேயுமே கிடையாது. குறிப்பிட்ட மகப்பேறு காலத்துல அவங்க கொடுக்கற அயன் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், அந்த கிட்ல வர்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த கவர்மெண்ட் கிட்ல வர்ற விஷயங்களை ஒழுங்கா எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அவ்வளவும் வந்து போதும். இது ஆனா மகப்பேறு காலத்துல மட்டும்தான். அதுக்கு முன்னாடி அவங்களோட சத்துகள், அதுக்கப்புறமா இருக்கிற சத்துகள், அது வந்து குடும்பத்தாரோடைய அவங்களோட பொறுப்பு. இப்ப எல்லாருக்குமே ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ தான் பிறக்குது. அது பிறக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ. அதனால அந்த பெண் குழந்தைகளை வந்து நல்லா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கவனிக்கணும். ஆனா அவங்களோட உடல் பருமன் நிறையவும் போடாம இருக்க கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து டேஞ்சரஸ் தான். கரெக்டான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கணும், முக்கியமா புரதச்சத்து. ஆனா அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண விடணும், வாக்கிங்கோ இல்லாட்டியும் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டுல வந்து அவங்களை ஈடுபடுத்தணும். அதை முதல்ல இருந்தே இல்ல டான்சிங் இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுத்தணும். அண்ட் விழிப்புணர்வு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடணும், இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. கேக்கு பன்னு பிஸ்கெட்டுன்னு நம்ம ஸ்கூல் வாசல்ல கிடைக்கிறத மட்டுமே சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் பழங்கள்ன்றது டெய்லி வீட்டுல வந்து இன்க்ளூட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம். பிரெக்னன்சில மட்டும் வந்தா பத்தாது, முன்னாடில இருந்து லைஃப் ஸ்டைலா மாறணும்.
1: இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டயட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ்க்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டயட் பீரியட் முடிஞ்ச உடனே எங்க வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் போறாங்க. இந்த மனநிலையை எப்படி மாத்துறது?
0: அவேர்னஸ் தான். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் மாதிரி படிக்கலாம், அவங்கள மாதிரி வேலைக்கு போகலான்ற அந்த நல்ல விஷயங்களை எடுத்துட்டு வந்தாங்க. இதனால வந்து நிறைய வந்து சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்து தகர்த்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட இயற்கை சார்ந்த இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலையும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட முன்னோர்கள் என்ன சாப்பிட்டுருக்காங்க, நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்க, இதை தான் நம்மளும் சாப்பிடணும். இப்போ நிறைய இந்த ஃபேன்சி ஃபுட் எல்லாம் வந்துருக்கு. டெய்லி காலையில வந்து சாலட் சாப்பிடுறது, டெய்லி காலையில தேங்காய் பால் குடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. இப்போ தேங்காய் பால்ன்றது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேட், ஃபுல்லா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2000 கேலரிஸ். அது நான் ஃபுல்லா வந்து வாக்கிங் போயிட்டு அதை சாப்பிட்டா அவங்க ஹெல்த்தின்னு நினைச்சுக்கிறாங்க. ஹெல்த் இருக்கு இல்லன்னு சொல்லல, பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. சோ நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை வந்து சாப்பிடுங்க. உங்க வீட்டுல வந்து இன்னும் மில்லட் சாப்பிட்டாங்க, ராகி சாப்பிட்டாங்க, அதை நீங்க வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. பிளஸ் நீங்க ஏற்கனவே உடல் உழைப்பு இப்ப எல்லாருக்குமே குறைவு. எல்லார் வீட்லயுமே வந்து இப்ப காரு பைக்குன்னு இருக்கு, அப்படியே இல்லைனாலும் நம்ம யாரும் நடக்கிறது முன்னாடி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. சோ பிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம நல்லா இருப்போம்ன்றதுதான் என்னோட ஒரு கருத்து.
1: இப்ப வந்து அதிக அளவு தாய்ப்பால் கொடுத்தா வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அழகு கெட்டு போயிடும் அப்படின்லாம் வந்து ஒரு கற்பனையான விஷயங்கள் இருக்குது இன்னமும். சோ இத பத்தி என்ன நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்க?
0: ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பெண்களுக்கு ஒரு ஒரு விதமான அழகு அண்ட் பாடி கண்டிஷன். இப்ப எவ்வளவோ நம்ம பாக்குறோம் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து தாய்மார்களாகியும் அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து ஃபிட்டா நடிக்க வராங்க. அது ஃபிட்னஸ்ன்றது அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது குடுக்கறதுனாலலாம் அழகு குறையாது, அது ஒரு ஸ்டேஜ் அவ்வளவுதான். இப்படி வந்து ஒரு 15 இயர்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம 25 இயர்ஸ்ல இருக்கிறதுலயும் அந்த மாதிரி 45 நம்ம இருக்க போறது கிடையாது. அந்த ஸ்டேஜஸ் நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த மகப்பேறுன்றது ஒரு ஸ்டேஜ். 25 to 35 வரைக்கும் தான் குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு பயாலஜி. அதை வந்து எவ்வளவு நம்ம தடுக்க ட்ரை பண்ணாலும் 35 மேல குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் ஆகுமே தவிர்த்து அதிகமா ஆக போகிறது கிடையாது. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஸ்டேஜையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும்.
1: அதாவது வந்து அவங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு பாதிப்புன்றது ஒண்ணு வருது. இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே எப்பவுமே இருக்கணும், அந்த யூத் வந்து குறைய கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இப்ப அது வந்து அவங்களோட மனசையும் ஓரளவுக்கு பாதிக்குது. போஸ்ட்மார்ட்டம் பிரச்சனைகள் வருது.
0: இந்த அழகுன்றதெல்லாம் ஐ திங்க் இதெல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, இல்ல அவங்க வந்து குழந்தைங்களோட வெளியில போவாங்க என்னால போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிசன் தான். முன்னாடி அந்த கம்பாரிசனுக்கான சான்சஸ் கம்மியா இருந்தது, இப்ப அதிகமாயிடுச்சு. ஒருவேளை இதெல்லாம் வந்து நம்மளா நம்மள ஒரு நெருக்கடியில வந்து தள்ளிட்டு இருக்கோமோ அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பாக்கணும்.
1: அதாவது தாய்ப்பால் வாரம் இந்த வருஷத்துக்கு ஒரு தனி கருத்து ஒன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சஸ்டைனபிள் ஸ்டார்ட். அதாவது ஒரு குழந்தைக்கு நார்மலா நம்ம எப்படி வந்து ஒரு ஆரம்ப வாழ்க்கைய கொடுக்கறது, அவங்க வாழ்க்கைய வந்து நல்ல முறையில தொடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி
0: நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ஒரு இந்த மாதிரி இந்த சஸ்டைனபிள் ஸ்டார்ட் அப்படிங்கறது ஒரு மதர் மட்டும் இருந்தா பத்தாது. இது ஒரு ஃபேமிலி, ஒரு இட் நீட்ஸ் எ வில்லேஜ் டு ரேஸ் எ சைல்டு அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு ஒரு சப்போர்ட், உங்க ஹஸ்பண்டோட

0: சப்போர்ட்டு, உங்க மதரோட சப்போர்ட்டு, உங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டு, அவங்க இருந்தாதான் நீங்க வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் பாத்துக்க முடியுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது நான் நினைக்கிறேன். இந்த சஸ்டைனபிள் ஸ்டார்ட்ன்றது இதுதான், எப்படி நான் என்னால பிரெஸ்ட் ஃபீடிங்க சஸ்டைன் பண்ண முடியும்.
1: முத முறை ஒரு குழந்தைய பெத்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உண்மையாவே வந்து இப்போ ஒரு நிறைய ஃபேன்சி ஆயிடுச்சு. இப்ப வந்து பிரெக்னன்சிய கொண்டாடுறது ஒரு ஃபேன்சி, அதுக்கு வந்து நிறைய போட்டோ ஷூட்ஸ் வைக்கிறாங்க, அத நல்ல ஹைலைட் பண்றாங்க. பட் அந்த அளவுக்கு குழந்தை ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும், அந்த அம்மாவை பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படியும் வந்து மகப்பேறு வந்து அவங்க தாய் வீட்டுலதான், முத பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா வீட்டுலதான் பிறக்கிறாங்க, அப்போ எல்லாருமே சுத்தி இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு வரும்போது அந்த சப்போர்ட்டை தேடுறாங்க, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து பெரும்பாலான நேரங்கள்ல கிடைக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களோட மனசை எப்படி அவங்க வச்சுக்க முடியும்?
0: முக்கியமா வந்து இதுல ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இப்போ சில ஐடி கம்பெனிகள்லயே வந்து ஒரு சின்ன கிரிஷ் அண்ட் சைல்டு பாத்துக்கிற மாதிரி ஏரியாவையும் வந்து வச்சிருக்காங்க. ஆபீஸே எம்ப்ளாய் பண்ணி மிட்வைஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்ல ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சர்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம், அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது, பட் ஃபாரின்ல கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல இப்படிதான் வந்து சஸ்டெயின் பண்றாங்க. ரெண்டாவது, நம்மள மாதிரி 9 to 5 இல்லாட்டி 8 hours to 10 hours போகணும்ன்ற கட்டாயம் ஃபாரின்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்ஃபேக்ட் சில கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வரைக்குமே வந்து தாய்களுக்கு லீவ் கொடுக்கறாங்க சில ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல. சோ இப்படிதான் அவங்க அந்த பிராக்டிசஸ சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு கண்ட்ரியோட கல்ச்சர், அங்க இருக்கிற வந்து ஒர்க் கல்ச்சர், ஒர்க் எத்திக் எல்லாமே வித்தியாசமானது. முக்கியமா இந்தியால பாத்தீங்கன்னா அதிகமான வேலைகளுக்கு தான் நம்ம வந்து பேர் போயிருக்கோம். சோ இங்க மாதிரி இடத்துல எந்தெந்த லேடிஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வர்றவங்கல இருந்து டாப் மோஸ்ட் இருக்கிற பொசிஷன் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்குமே ஒன்னு இருக்கு. சோ லேடிஸே லேடிஸ சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான லீவை கொடுக்கணும். இல்ல இந்த மாதிரி கிறிஸ்டஸ் வந்து சின்ன சின்னதா வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்ல அவங்க சப்போர்ட்லயே வந்து ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து கட்டாயமா அந்த லேடிய திருப்பி வந்து வேலைக்கு வந்து இது பண்ணும். நான் நிறைய பாக்குறேன், நான் பாக்குற நர்சஸ் நிறைய டாக்டர்ஸே குழந்தைங்களை எனக்கு வளர்க்க முடியல அப்படின்னே ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்து வெளியில வர்றது ரொம்பவே வந்து எனக்கு மன உளைச்சல கொடுக்கும். ஏன்னா அவங்கள எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட், நைட் டியூட்டிஸ் பார்க்க முடியலன்னுவாங்க, காலையில வந்து வெறும் 5 hoursக்கு வரேன்னுவாங்க, எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும் எங்களால. இதுக்கு முழு காரணம் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இல்லாதத, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும்.
1: இது ஒரு நல்ல அறிவுரைன்னு நினைக்கிறேன் நான். இளம் பெண்கள் வந்து அவங்களோட தைரியத்தை விட்டு கொடுக்காம இந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லையா, அவங்களுடைய மன ஆரோக்கியம், ஏன்னா இவங்க மனசு ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையோட மனசும் ஆரோக்கியமா இருக்கும். இவங்க டென்ஷனா இருந்தாங்கன்னா அந்த டென்ஷனும் வந்து குழந்தைங்களை பாதிக்கும் தானே.
0: கட்டாயமா வந்து அது உண்மைதான் மேடம். பட் இந்த டென்ஷன்றது இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஜெக்டிவ், சின்ன விஷயத்துக்கே சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆகாதீங்கன்னு சொல்லதான் முடியும், பட் அவங்கவுங்க மனநிலை ஆகாம எப்படி நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கணும். அதையும் மீறி உங்களுக்கு தாய்ப்பாலன்றது வரும், பட் ஆனா வந்து அது வராம நம்ம கொடுக்கும்போது இன்னும் வந்து கண்டினியூஸா நல்லா இருக்கும்.
1: சோ இதுல வந்து கணவர்களுடைய ரோல் என்னது, அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய புதிதாக பிறந்த குழந்தைய வந்து எப்படி பாக்கணும்?
0: இப்போ நிறைய பேர் ஆபீஸ்ல பெட்டர்னிட்டி லீவ்ன்னு 2 வாரம் கட்டாயமா கொடுத்துடுறாங்க. 2 வாரம் ரொம்ப குரூஷியலான வாரம். இப்ப லாட்ச் பண்ண கத்துக்கிறாங்க, பேபி எப்படி ஃபீடிங் போறாங்க, இது எல்லாமே ஹஸ்பண்ட்ஸுமே கூட இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைன் இந்த காலத்துல. அண்ட் குழந்தைய வந்து சப்போஸ் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கற அந்த தாய்ப்பால கொடுக்கறது, குழந்தை மனைவிக்காக வந்து சமைச்சு வைக்கிறது இந்த மாதிரி, இல்ல குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹஸ்பண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வந்து செக்அப்க்கு, டெலிவரி செக்அப்கே வராங்க. சோ அந்த கல்ச்சர் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. வெளியூர் பத்தி எனக்கு தெரியல, பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மாறிடுச்சு.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்க வந்து எங்க நிலையத்துக்கு வந்து எங்களோட பேசினதுக்கு.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 9:30 நிமிடம். நேர்களை, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம். நேர்களை, இனிய ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொடரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

அரங்கிசையில் தொடர்ந்து மாரமணன் எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம், ரூபக தாளம்.

அரங்கிசையில் அடுத்து சிவானந்த எனத் தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது பந்துவராளி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பூசணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். டி வி ராமானுஜ சார்ல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் இனி ஜகதீஸ்வரி என தொடங்கும் ராமசாமி சிவன் பாடல், மோகன ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் நிறைவாக பாவயாமி என தொடங்கும் அன்னமாச்சார் இயற்றியது யமுன கல்யாணி ராகம் கண்டச்சாப்பு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பூசணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். டி வி ராமானுஜ சாருல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. நேர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.